0: வேத படிப்பின் நேரம். தலைப்பு: கடைசி கால விசுவாசிகளுக்கான எச்சரிக்கை. வழங்குபவர் சகோதரன் டிக்சன். பாகம் 2.
1: ஒவ்வொரு சத்தத்தையும் நிதானிக்கணும். We should be able to discern every sound, every conversation. சில சபைக்கு உள்ள பேசினாலும் வெளியே பேசினாலும் எவ்ரி கான்வர்சேஷன் வி நீட் டு டிசர்ன். இதை நிதானித்து பார்க்கணும், இது தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தமா அல்லது சாத்தானிடத்திலிருந்து வருகிற சத்தமா. தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம் ஒருமனதை கொண்டு வரும். தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம் நம்மை உயர்த்தும். சாத்தானிடத்திலிருந்து வருகிற சத்தம் நம்முடைய சமாதானத்தை கொலைக்கும். சில பேர் நீங்க பேசி பாருங்க, பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். பேசி முடிச்ச பிறகு புஷன் இருக்கும். எதை அந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்க, டக்குன்னு நமக்கு காத்து இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயோ முடியாது போலியே, நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே புறப்பட்டுருப்போம், இந்த கடன் எல்லாம் சரியாயிரும், எல்லாம் பக்கா பண்ணிடலாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வேலையை கிளம்பி போவோம் பாத்தீங்களா. அப்போ ஒருத்த பார்த்து சொல்லுவான், என்னப்பா அந்த வீடு விக்கணும், நீ ஒன்னும் விக்கலையா, எந்த கடனாலும் நீ அவ்வளவு ஈஸியா அடைக்க முடியாது. அவன் சொன்ன உடனே பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளவு ஆயத்தமா போனது, அந்த அந்த வார்த்தையை கேட்டோம் நமக்குள்ள என்ன ஆயிரும், ஒரு கலக்கம், ஒரு பயம் ஏற்படும் பாருங்க. அது பிசாசின் சத்தம். அதை கேட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, சும்மா நிக்க கூடாது, எதிர்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தினால் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இந்த சத்தம் என் மனசுல நிக்கவே கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு சரீர பலவீனத்தோட போராடிட்டு இருப்போம், கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பாரு, அந்த வார்த்தையை கொத்தி எடுத்துட்டு போறது சில காக்காங்க உட்காந்துருக்கும் பாருங்க. அது சொல்லுவேன், சர்ச்ல வசனத்தை கேட்டீங்களா, நோட் பண்ணீங்களா, எழுதுனீங்களா, கொஞ்ச நேரம் உட்காரணும் பேசணும், அதுக்கப்புறம் என்ன ஆயிரணும், பறந்துடணும் வீட்டுக்கு. நின்னா என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களை நான் இன்னும் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் முடிச்ச பேர் நிக்கிறவங்க நோட்ஸ் கம்பேர் பண்ணி இந்த வசனம் என்ன சொல்லுது, இது என்ன ஆச்சு அப்படின்னு யாராவது எப்பவாவது ஒரு தடவையாவது என் கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்கல.
0: பாகம் 2 நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள்.
1: சொல்லுது விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆர்வத்தோடு வரணும், அந்த ஆர்வத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், வளர முடியும். Only then we can grow in faith. அப்படி நம்ம வளர்ந்தோம்னு வைங்களேன், பிசாசெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படும், பெரிய ஒரு ஸ்லாக்கியம். The more you know and understand who God is and who is with you, the enemy's camp will tremble when you come. சாதாரணமான காரியத்தை கத்து நம்ம அழைக்கவே கிடையாதுங்க. அதாவது சொல்லுவேன், சும்மா பத்தோட போனோம்னா இருக்கணும்னு கத்து உங்களை அழைக்கவே கிடையாது. உங்க பெயர் அறியப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலும் அறியப்பட்டு இருக்கணும், சத்துருடைய ராஜ்யத்திலும் அறியப்பட்டு இருக்கணும். அவரான ஐயோ வேண்டாப்பா, அது கிரியேட், அது அது வரணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், பலப்பட்டவர்களா இருக்கணும். விசுவாசத்தில் எப்படி பலப்பட முடியும், வார்த்தையின் மூலமா தான் விசுவாசத்தில் என்ன பண்ண முடியும், பலப்பட முடியும். நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் எதுக்காகன்னா, இந்த வசனத்துல நாங்க வளரணும் அப்படிங்கிறதுனால. இப்போ சமீப நாட்கள்ல இந்த ஒரு காரணத்தை மட்டும் ஒரு சின்ன டிவியேஷன் சொல்லிட்டு திருப்பி உள்ள வரேன். நிறைய விசுவாசிகள் பல ஆண்டுகளா வந்து கூட வசனத்துல கட்டப்படவில்லை. இன்னும் வர்றாங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது, அவங்க வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நிறைய பாக்குறேன். ஆனா வேத வசனத்திலே கட்டி எழுப்பப்படுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சேன் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால போன வாரத்துல இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா, யூடியூப்ல ஒவ்வொரு ஆடியோ அடிப்படை உபதேசங்கள், ஃபவுண்டேஷனல் டாக்டரன்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கும் அப்பெல்லாம் அந்த வசனங்களை கேளுங்களேன். வேதத்தினுடைய வசனங்களை ஸ்ட்ராங்கா நம்ம இருந்தா தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிற்கும். Only if we are firm in the doctrines of the Bible, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை குறித்து தெளிவு நமக்கு இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். God has given us the armor to fight against the enemy. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டிஃபென்சிவ் வெப்பன் ஒன்று இருக்குது, தற்காப்புக்காக நமக்கு இருக்கிற ஆயுதம் என்று ஒன்று இருக்கிறது. அடுத்தது ஆஃபென்சிவ். ஆஃபென்சிவ் வெப்பன் என்னது, சத்ருவை அடிச்சு முன்னேறுவதற்கு. டிஃபென்சிவ் வெப்பன் நம்ம இருக்கிற நிலையை காத்துக்கலாம், ஷீல்டு இல்லையா. விசுவாசம் என்னும் கேடயம் அப்படின்னா சத்ரு எரிகிறான் பாருங்களா அம்புகளை, அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், தடுத்துக்கலாம். அவன் நம்மள தள்ளி விடணும்னு பாக்குறான், ஆனா முன்னாடி என்ன இருக்குது, விசுவாசம் அந்த ஷீல்ட்ல வந்து அடிச்சு அடிச்சு அதெல்லாம் என்ன இருக்கு, விழுந்துட்டு இருக்கு. நம்ம இடத்துல நின்றுட்டே இருக்கும், எவ்வளவு நின்றுட்டே இருப்பீங்க, முன்ன போகணுமா வேண்டாமா? அப்படி முன்ன போகணும்னா நம்ம கையில என்ன வேணும், ஆவியின் பட்டயமாகிய வசனம் நமக்கு வேண்டும். இதுல நீங்க கை தேர்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்ருவ நீங்க ரெண்டு விளாச வளர்ச்சிட்டு என்ன பண்ணலாம், முன்னாடி போகலாம். இன்னைக்கு நிறைய பேரு கத்தி யூஸ் பண்ணவே தெரியல, அது எப்படி தெரியாம இருக்கும், அப்படின்னா வெட்ட வேண்டித்தானே அப்படின்னு, அப்படி அப்படி அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறவங்க உங்க வீட்டுல போய் உங்க வீட்டுல இருக்கிற கத்தி எடுத்து ஒரே ஒரு கேரட் மட்டும் அரைச்சு பாருங்க, சகோதரி விட்டுருங்க அவங்களுக்காக தெரியும். சகோதரர்கள் வீட்டுல போய் உங்க வீட்டுல இருக்கிற கத்தி எடுத்து ஒரே ஒரு கேரட் மட்டும் அரைஞ்சு பாருங்க, அந்த கத்தியை தொட மாட்டீங்க நீங்க, எப்படித்தான் இதை வச்சு. சகோதரிகளை என்ன பண்ணுங்க, இந்த பட்டா கத்தி இருக்கும்ல அருவாள் மாதிரி, இதை வெட்டுற புல் வெட்டுறதுக்கு அதை எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இதை வெட்டி கிளியர் பண்ணி பாருங்க. நம்ம சம்டைம்ஸ் டென்ட் போடும்போது அது ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னாங்க, ஒரு நாலு புல் தான் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டயர்டாயிரும், புசு புசுன்னு முடியாது, பிகாஸ் யூ நாட் யூஸ் டு இட். வார்த்தையிலே பழகினவங்களா நம்ம இருக்கணும் பாருங்க. இந்த ஆவியின் பட்டயத்துல பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலயும் நம்மளால யுத்தம் செஞ்சு என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். We will be able to win over the enemy. ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு, எழுதப்பட்டிருக்கிறதே, என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னா வசனத்தை அறகுறையா தெரிஞ்சுக்கல, ஆண்டவர் வசனத்தை முழுமையா தெரிஞ்சிருந்தார். இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா வசனத்தை முழுமையா தெரியல, அவங்களுக்கு வேண்டிய பத்து வசனம் மட்டும் வச்சிருப்பாங்க பாருங்களேன், அதுல நம்ம உருட்டி எடுத்துருவாங்க. பத்தே வசனம் தான் வச்சிருப்போம், நீங்க என்ன டீப்பா போனீங்கன்னா பைபிள் பிரமாதமா இருக்கும். இன்டர்லீனியர் பைபிள்னு போட்டு வச்சிருப்பான், அப்படியே ஒரிஜினல் இருந்து டிரான்ஸ்லேட்டா இருக்கும், அது ஹீப்ரூலாம் இருக்கும் கிரீக்லாம் இருக்கும், அவனுக்கு கண்டிப்பா தெரியாது, அதாவது விஷயம் விட்டுங்க. ஆனா நம்ம பார்த்தோன்னா பயந்துரும், ஹீப்ரூ கிரீக்கா, அப்ப இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா. வசனத்தை அறிவது ஒன்று, ரெண்டு பக்கமும் அறியணும் வசனத்தை. விசாசு நடுவில் ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டெம்டேஷன் கொண்டு வரா பாருங்க, ஆண்டவர் சிம்பிளா எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து கொண்டு எழுதப்பட்டதை வைத்தே ஆண்டவரை சோதிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படியும் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப வசனத்துல ஆண்டவர் எவ்வளவு தரவா இருந்தாரு பாருங்க, நம்ம எப்படி தரவா இருக்கணுமா வேண்டாமா, அதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க, திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி வசனங்களை கேளுங்க, நல்லா வசனத்துல என்ன ஆயிருவீங்க, ட்ரெயின் ஆயிருவீங்க. நம்மளை எதிர்த்து சத்ருவான நிக்கவே முடியும், அவங்களை பார்த்த பயந்து ஓடும். ஆமென். சோ முதலாவது காரியம், அவங்க செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ திட்டத்துக்கு வெளியே சில காரியங்களை தேட ஆரம்பித்தாங்க. தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், இதை மீறி சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லை என்று வாசிக்கும். சரி, அடுத்தது இரண்டாவது காரியம் என்ன, ஒண்ணு குறிந்திரு புஸ்தகம் 10:7, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஆங்கிலத்திலே then do not go after false gods as some of them did. அதென ஃபால்ஸ் காட்ஸ், விக்கிரக ஆராதனைன்னு சொன்னோம்னா நம்ம மைண்ட்ல எல்லாம் வெவ்வேறு மாதிரி ஐடியாஸ் நமக்கு வரும். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் அது விக்கிரகம் தான், சிம்பிள். இஃப் யூ கீப் எனிதிங் எல்ஸ் இன் தி பிளேஸ் வேர் காட் ஷுட் பி, அது நமக்கு என்னவா மாறியது, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவன் இருக்க வேண்டும். யூ ஷுட் பிளேஸ் காட் இன் யுவர் லைஃப் வேர் ஹி ஹாஸ் டு பி, ஹி ஹாஸ் டு பி ஆன் த த்ரோன். நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்து மேல மூணு பேர் இருக்க முடியும், 3 people can sit on that throne. ஒன்னு தேவன் இருக்கலாம், தேவன் இருந்தார்னா எல்லாம் ஒழுங்குகரமா வச்சிருப்பாரு, எல்லாமே அவருடைய ஆளுகைகள் இருக்கும். ரெண்டாவது ஆபத்தானது சுயம் இருக்கலாம், சுயம் இருந்தால் தேவன் அங்க இருக்க மாட்டார். செல்ஃப், எதை செஞ்சாலும் அதுல நமக்கு என்ன லாபம் உண்டு என்றே பார்க்கிற ஒரு கூட்டம். மூன்றாவது அதை விட ஆபத்தானது, அதுல பிசாசு உட்கார்ந்துருப்பான். பிசாசு எப்படி வந்து உட்காரனா, நேரடியாக வந்து உட்கார மாட்டான், நம்ம ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணி எதை தான் வைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி வந்துருவான். சிலருக்கு அவங்களுடைய வேலை, அந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும், வேலை வேலை வேலை வேலை வேலை ஆல்வேஸ் 24/7, அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அதே தான் பேசுவாங்க, அதே தான் காரணம். என்ன வர முடியல பிரதர், ஆலயத்துக்கு வர முடியல. ஆனா ஒரு கல்யாணம் சாவுன்னு வச்சுக்கலாம், மூணு நாள் லீவ் போட்டு உட்காந்துருப்பான். அப்ப எப்படி வந்து வேலை எங்க போகுது? அப்போ வேலை இருக்குது இல்ல. அப்போ என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மகிமையும் நம்முடைய மனசுல தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். சொல்ற இந்த 11 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிச்சு இந்த ஊழியத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாதபடி நின்று ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்திருக்கிறார். கவலைப்படல ஒண்ணுதான், அதுதான் நம்முடைய நம்ம அப்ப நம்முடைய சிந்தனையில நாம எப்படி பிக்ஸ் பண்றோமோ அப்படிதாங்க. ஹவ் வி பிக்ஸ் இன் அவர் மைண்ட். தம்பி சொன்னா, நான் வைஃப் கீழே பிரெக்னண்டா இருக்காங்க, கீழே போகணும் தம்பி. அப்புறம் என்ன, அப்புறம் நிறைய சண்டே மிஸ் ஆயிரும் அவனுக்கு அப்படின்னு நான் கேட்க போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க எப்படி மெட்ராஸ் போறீங்க அப்பா அம்மா பாக்குறதுக்கு, சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போறீங்களா, அதே மாதிரிதான் நான் போவோம், ஒரு நாள் இருந்துட்டு வந்துருவேன். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அப்ப தேவனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேற எதுக்கு கொடுத்தாலும் அங்கே பிரச்சனை தான். ஆ, விக்ரம் விக்ரம் நினைச்சவன உடனே பரிசாரம் நினைச்சிடாது. ஆனா அதே சமயத்துல நதர் திங் ஐ டெல் யூ, தேவனை எரிச்சல் படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். கணவர், எல்லா கணவன் மனைவிக்கும் தெரியும், என்ன வார்த்தை பேசினா கணவருக்கு எரிச்சல் வரும், மனைவிக்கு தெரியும் இல்லையா, என்ன வார்த்தை பேசினா அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு.

திருவிழா நடக்குது. திருவிழாவில் என்ன வச்சிருக்காங்க, நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டம், அதனால நான் கூட்டிட்டு போகிறேன். கேர்ஃபுல். அங்க இருக்கிற சில பொருட்கள், அடையாள பொருட்கள், there are some things which are sold there. நீங்க அதை இன்னசென்ட் வாங்கி நீங்க கொண்டு எங்க வைப்பீங்க, வீட்டில் வைப்பீங்க. ஆனா அது நிமித்தமா சில பாதிப்புகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும். We have to be very, very, very, very, very careful because God is a zealous God. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை யாரோட என்ன பண்ண மாட்டார், பகிர்ந்து கொள்ளவே மாட்டார். திரும்பிய சொல்றேன், இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்தில் ஆரம்பத்தில் வந்த பிரச்சனை என்ன, தேவனுக்கு கிடைக்கிற அந்த ஆராதனையும் மகிமையும் பிசாசு தேடினான் இல்லையா, அவனுக்கு வேணும். ஏன் என்னுடைய சிங்காசனத்தை மேல உயர்த்துவேன், என்ன வந்து எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சான் இல்லையா. கருத்தர் என்ன பண்ணார், தள்ளி விட்டார் அவனை. இப்போவும் அவன் எதை தான் தேடுறான், இந்த ஆராதனையை தேடுறான். இந்த ஆராதனையை தேடுறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தேவன் ஒண்ணுமே செய்ய மாட்டார் இல்லையா. God never violates his own word. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்துல வானத்து கீழே பூமியின் மேல தண்ணிக்குள்ள நீ பார்க்கிற எந்த பொருளுடைய உருவத்தை ஆகிலும் நீ செய்யவே கூடாது. God said don't make an image, எதுவுமே செய்யக்கூடாதுன்றார். அதை செய்து அதை வணங்கும் போது அவர் சொல்லிட்டார்ல, வார்த்தையில அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல, அதை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல. அப்ப ஆண்டவர் இருக்கவே முடியாது. சிலுவையின் சின்னத்தை நீ செய்து வைத்தாலும், இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்தார் நினைச்சு அவருடைய உருவத்தை செய்து வைத்து வைத்திருந்தாலும், அதை தொட்டு வணங்கும் போது அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்கிறது ஆண்டவர் அல்லவே அல்ல, வேற ஒண்ணுதான் ஏற்றுக்கொள்கிறது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் வார்த்தையை மீறி நிக்கவே மாட்டார். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. So the next most important thing, ஜனங்கள் செய்தது என்ன பாருங்க, அவர்கள் என்ன செய்தார்கள். ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், 32:7, மோசே நோக்கி நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். ஆண்டவர் எவ்வளவு வெறுப்பாச்சு பாருங்க. என்னைக்காவது உன்னிப்பா, have you read this verse carefully? Exodus chapter 32 verse 7, யாத்திராகமம் 32:7, ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கிப்போ, மோசே கிட்ட ஆண்டவர் பேசுறார், நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த. மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், the people that you led, your people அப்படின்றார் ஆண்டவர். இங்க எவ்வளவு இந்த விஷயத்துல எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்களேன். சோ அப்படிப்பட்ட பொருட்கள் எதாவதுக்கு வீசிருங்க, வைக்காதீங்க. வீட்டுல டவுட் இருந்தா தூக்கி என்ன பண்ணிருங்க, வீசிருங்க. ஆஸ் காட் டு பியூரிஃபை யுவர் ஹவுஸ் அண்ட் ஆஸ் காட் டு பி தி லார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். வீட்டில் ஆளுகை செய்கிறது ஆண்டவர் கையில் என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. ஓகே, சோ அவர் சொல்றாரு பாருங்க, நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், தே ஹவ் கரப்டட் தெம்செல்ஸ். சோ அவர் சொல்றாரு, ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை பாருங்க, அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, பாட்டு என்ன, ஆராதனை என்ன, செங்கடல பிளக்க செஞ்சாரு, செங்கடல்ல இவங்களெல்லாம் ஆழ்த்தினாரு அப்படின்னு சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க, எகிப்திலிருந்து கொண்டு வந்ததே எதுதான், இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க என்ன வச்சாலும், வேலை வேலை வேலை ஓடினீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா, மறைமுகமா என்னை போஷிக்கிறது இந்த வேலைதான், நான் உயிரோடு இருக்கிற இந்த வேலையினாலதான். நிறைய பேருக்கு குடும்பம் ஃபேமிலி ரொம்ப ஆசையா போறப்படுவாங்க, அத்தையோ மாமாவும் வந்துட்டாங்கன்னா உட்காந்துருவாங்க அப்படியே. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் என்ன நினைப்பாருங்கிறத விட அத்தை மாமா என்ன நினைப்பாங்கன்றதா இவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. அப்ப சிங்காசனத்தில் யார உட்கார வச்சுட்டாங்க, உடைய சமுதாயத்தையும் உறவுகளையும் உலக உறவுகளையும் உட்கார வைத்து விட்ட. நம்ம எங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இது நிமித்தமா தேவன் அவர்கள் மேல் பிரியமா இல்லை. சபைக்காக சொல்ற, இட்ஸ் நாட் ஃபார் தி ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு அல்ல, சபைக்கு. அப்ப நாம இந்த மாதிரி காரியங்கள் எதுலையுமே சிக்கிக் கொள்ளாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க சிங்காசனத்து மேல யாரும் உட்கார்ந்து இருக்கிறார். சிலர் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவங்கள உயர்த்தி நீங்க பேசிட்டே இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அச்சோ அந்த பிரதர் அந்த சிஸ்டர், கொஞ்சம் ஒரு நாள் அவங்கள பேசாம விட்டு பாருங்களேன், அப்படியே அப்படியே டர்ன் ஆயிருவாங்க. அவங்களுக்கு அந்த அந்த செல்ஃப் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், அந்த சுய

சத்தியத்துக்கு தூவம் காட்டிக்கொண்டே இருக்கணும். பிரதர் நீங்க இல்லாம ரொம்ப டல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பறந்துடுவாங்க. அப்படியா பிரதர்? அதை மாத்தி சொல்லிருக்கணும். ஆக்சுவலா நீங்க வர நீங்க இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். எப்பவுமே அவங்களுக்கு வந்து சுயத்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அப்பதான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்படி வேலைக்கு போயிருவாங்க. அப்ப ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்றையுமே என்ன பண்ண கூடாது, வைக்கவே கூடாது. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் இருக்கணும். ரெண்டாவது மூன்றாவது காரியம் பாருங்க, ஒன்று குறிந்த புஸ்தகம் 10:8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். போதும். இப்போ மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாலியல் ஒழுக்க கேடு, செக்ஷுவல் இம்மாரலிட்டி. நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, நிறைய பேர் அடிக்டட் போர்னோகிராபி, அசுத்தமான படங்களை பார்க்கறதுல நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியே பயங்கர விசுவாசி தான், பயங்கர ஆராதனை தான், பயங்கர வேத வசனம் தான், உள்ள பயங்கர பிரச்சனை. இந்த ஜனங்கள் மோவாப் ராஜா வந்து நம்ம காலையில வாசிக்கிறோம் இல்லையா, அவன் முயற்சி பண்றான் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கெடுத்து போடணும்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்ண முடியல, ஜெயிக்கவே முடியல. ஆனா தந்திரமான ஒரு காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மோவாபிய பெண்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள வந்து திருமணத்திலையும் பயங்கரமா அவங்கள மிக்ஸ் பண்ண விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்களும் அந்நிய தேவர்களை வழிபடுகிறதும் இப்படிப்பட்ட காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்ப நேரா அட்டாக் பண்ண முடியல, பிசிக்கலாவும் பலன் இல்லை, ஸ்பிரிச்சுவலா பிளேயா மூலமா ட்ரை பண்ணா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா தந்திரமா என்ன பண்ணிட்டான், பேக்டோர் வழியா உள்ள வந்துட்டான். சோ ஒரு விஷயத்துல நல்லா கவனிங்க, உங்கள் கண்கள் கரைபடாமல் காத்துக்கொள்வது மிக மிக அவசியமான காரியம். ஆண்டவர் சொல்ல சரீரத்தினுடைய விளக்கு, யுவர் ஐஸ் ஆர் த லேம்ப் ஆஃப் யுவர் பாடி. சோ வாட் டு யூ ஃபீட் யுவர் ஐஸ் வித், உங்க கண்களை எதினாலே நீங்கள் போஷிக்கிறீர்கள். இப்போ ஃபுட் சொல்றோம் இல்லையா, சாப்பாடு. நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் எதுக்காக, இந்த சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக. சாப்பாட்டுல ரெண்டு டைப் ஃபுட் இருக்கு இல்லையா, ஒன்னு ஹெல்த்தி ஃபுட், ஒன்னு ஜங்க் ஃபுட் சொல்றோம். அப்படி ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்னா என்ன, பர்கர், பீட்சா, லேஸ், சிப்ஸா, ஓகே, என்ன வாட் எவர், இதெல்லாம் இதுக்கு பேர்லாம் என்ன சொல்றோம், ஜங்க்னு தமிழ்ல என்ன, குப்பை. ஐயோ இந்த குப்பை தெரியலையே. அப்போ இந்த ஜங்கே சாப்பிட்டு இருந்தா சரீரம் என்ன ஆயிரும், போயிடும் இல்லையா. அது மாதிரி இந்த கண்களுக்கு ஒரு உணவு கொடுத்துட்டே இருக்கும் பாருங்களேன், இந்த உணவை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உள்ளான மனுஷன், தி இன்னர் மேன், ரொம்ப முக்கியம். யுவர் ஐஸ் கனெக்டட் டு யுவர் ஐஸ். அப்ப இந்த வார்த்தையை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்க, கீப் சீயிங் காட்ஸ் வேர்ட், கீப் சீயிங் காட்ஸ் வேர்ட், கீப் ரீடிங் காட்ஸ் வேர்ட். கண்ணில் நீங்க அதிகமா அதிகமா அதிகமா வார்த்தையே நீங்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சில குப்பை, இந்த மீம்ஸ், நிறைய மீம்ஸ் இல்ல இன்னைக்கு, பாலிடிக்ஸ் பத்தி, பாலிடிக்ஸ் பத்தி, எஜுகேஷன் பத்தி, எல்லாம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறது தான் இருக்கும் இல்லையா. காமெடி சேனலே வந்து காமெடியே என்னன்னா ஒருத்தன் ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறதா காமெடி இல்லையா. ஆமாவா இல்லையா, நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகே, வெரி கேர்ஃபுல். நம்ம கண்கள் எதை அதிகமாய் பார்க்கிறது என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சோ இந்த பாவம் பாருங்க, இப்போ இப்போ சமீப நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா இல்லீகல் கான்டாக்ட்ஸ், தவறான உறவுகள் ரொம்ப அதிகமாயிட்டு வருகிறது. தவறு என்றே உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய ஊழியர்காரங்க டிவோர்ஸ்டு, ரீமேரிட், அகெய்ன் டிவோர்ஸ்டு, ரீமேரிட். இது ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு ஆயிடுச்சு. இத ஒரு ஒரு பொருட்டாவே யாரும் என்ன பண்றது இல்ல, எண்ணுகிறது இல்லை. இட்ஸ் பிகம் சோ காமன் தட் இட் ஹஸ் ஃபெயில் டு ஈவன் டச் அவர் ஹார்ட்ஸ். எங்க ஆரம்பிக்குது தெரியுமா, இன்ஃபுளுன்ஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னா, த்ரூ சீரியல்ஸ், த்ரூ சினிமா, த்ரூ தீஸ் அக்லி பிக்சர்ஸ். சினிமாவும் சீரியலும் பார்க்கிற அசுத்தமான காட்சிகள் நம்முடைய மனதிலே வந்து நம்மை அறியாமல் இருந்தாலும் அது உள்ளே வந்து ஒரு விதையா என்ன பண்ணிட்டே இருக்குது, உக்காந்துட்டே இருக்குது. இன்னைக்கு எதுவுமே தப்பு இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்கல்ல மனுஷர். பீப்புள் ஹவ் கம் டு அ ஸ்டேட் வேர் நத்திங் இஸ் ராங். ஆமாங்க, ஆணோட ஆண், தட் இஸ் மை செக்ஷுவல் ஓரியன்டேஷன் முட்டாள்.
வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word say? நாம என்ன ஃபீல் பண்றோம்ன்றது ரெண்டாவதுதான், வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை தான் நம்ம பார்க்கணும். இது வார்த்தை தான் மாறாது. நம்முடைய உணர்ச்சிகளும் மாறும், உலகமும் மாறும், உலகத்தின் காரியங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். பாருங்க, முன்னாடி காலத்துல எதெல்லாம் அருவறுப்பா மனுஷன் நினைச்சாலும் அதெல்லாம் பெருமையா நினைக்கிறேன். இப்போ லஞ்சம் வாங்கி மாட்டினான்னா உலகமே காரித்துப்போம், வெளியே தலை காட்டுறதுக்கு யோசிப்பான். இன்னைக்கு நெஞ்ச நிமித்திட்டு நடக்க யார் வாங்கலங்கிறான். மாறிச்சா? அட என்னங்க, ரெண்டு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. Two days they will talk about my bribe and my getting caught. It will get normal. ஏன்டா, போதுமான அளவு காசு இருக்குது, நான் எதையும் சமாளிச்சுக்குவேன். அப்போ எதையெல்லாம் சமுதாயம் கேவலமா பார்த்துச்சோ, ஒரு காலத்துல இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை அல்லது ஹோமோசெக்சுவல் காரியங்கள்லாம் பேசுறதுக்கு கூசும். They will not talk about it. இன்னைக்கு அவங்க பரேட் எடுக்கிறாங்களாம். ஆக்சுவலா அவங்களை பரேட் எடுக்கணும். அதுக்கு ஒரு பிளாக், அதுக்கு ஒரு கலரு, அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு வந்து அரசாங்கத்துல அதுக்கான அங்கீகரிப்பு, எவ்வளவு கேவலமா போயிருச்சு பாருங்களேன். இது நிமித்தமாக தான் தேவனுடைய கோபாக்கினை. ஆண்டவர் சபை, இது சபை விசுவாசிக்கு பேசுற பேசுது. ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார், கவனிங்க, பவுல் பேசுறது வெளியே பேசல, அவிசுவாசிகளுக்கு பேசல. அவிசுவாசிகள் வெளிச்சத்துக்கு வரவில்லை, அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு கொள்கிறேன் என்று சொல்றவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் கேள்விப்படவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We have to be extremely careful. In the vishayathula miga miga jaakradhiyai nam illa endru sonna sikkikkuvom. Andrude pillainga illa romba kavanama irunga. Asala oru aan oru aan na epovume, oru pen na epovume. Thanimiya okkandu poradho, thaniya okkandu pesuradho, ipidi patta kaaryangala thanimaiyila, I'm not talking about public, private la maximum 99% 100% thavithirunga. It's not good. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தும். அன்னைக்கு வந்து நம்ம யோசித்து ஐயோ நம்ம எப்படி பண்ணோமே அப்படி பண்ணோம் பேசி ப்ரோஜனல் இஸ் நோ யூஸ். அதே மாதிரி கையை தொட்டு பேசுறது பாருங்க, நிறைய பேர் நான் கவனிக்கிறேன். யுவர் ஆப்போசிட் செக்ஸ் லெட் தம் பி எனி ஏஜ், அதை பத்தி கவலை கிடையாது. குழந்தைங்க வி நோ, பட் ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு தொட்டு பேசுறத ஆணும் பெண்ணும் அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் குட். You have to watch. கவனிக்கணும். கர்த்தர் கிருபையில ஆராதனை முடிஞ்சோடனே ஒவ்வொன்றையுமே பார்ப்போம். ஆண்டவர் கலகலக்க கண்ணில் போட்டு காட்டுவார். ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாலே தெரியும் அவங்க நிக்கிற ஸ்டைலு, அவங்க பேசுறது. We have to be very careful. இப்போ ஒரு மனுஷனாக என் கண்ணிலே தெரியுதுன்னா ஆண்டவர் பார்க்க மாட்டானா? ஆண்டவர் கவனிக்க மாட்டேன். He knows our intentions of our hearts. சோ இதுல ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் பாருங்க, இந்த காரியத்துல நாம் வாசிக்கிறோம், அங்கேயும் அநேகர் மறித்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது எண்ணாகமம் 25 அதிகாரம், எண்ணாகமம் 25 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். இது என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி இன்சிடென்ட், சாதாரணமான ஒரு சம்பவம் அல்ல. இஸ்ரவேலில் ஒரு மூப்பன், ஒரு பெரிய மனுஷன், நம்பர்ஸ் சாப்டர் 25:6, அவன் இந்த மோவாபிய ஸ்திரீகளிலே நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கிற ஒரு பெண்ணை கூட்டிட்டு எங்க நேரம் வரான், இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ளே வருகிறான். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பினேகாஸ் அவர்களை கொன்று போடுவான், அப்புறம் தான் அங்க அந்த வாதை நிறுத்தப்படும். இந்த விஷயத்திலையும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் 99% மேற்கொண்டிடலாம். இதை ஓவர்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனா அதுல நம்ம இடம் விட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியில் எப்படி போய் முடியும்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சோ வி ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். 4வது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:9, 1 கொரிந்தியன் 10:9, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. 1 கொரிந்தியன் 10:9, we must not put the Lord to the test. எண்ணாகமம் 21:4, book of Numbers 21:4, எண்ணாகமம்
ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைந்தார்கள். பாருங்க ஆங்கிலத்தினுடைய போட்டிருக்கு, ஆன் த வே பீப்புள் லாஸ் தேர் பேஷன்ஸ். நாம எவ்வளவு நேரத்தில் பொறுமை இழந்து போயிடுறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு தாமதமானா எத்தனை பேர் பொறுமையை இழந்து போறோம். ஏன் ஆண்டவரால் செய்ய முடியாதா? Why God cannot do? This is so easy for God. ஆமா அவர் ஈஸி தான், ஆனா நீ அந்த வழியா போகணும்னு தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரு. இட் இஸ் ஈஸி. ஆண்டவர் அவங்கள வந்து கார்பெட் போட்டு கொண்டு போயிருக்க, செங்கடலே ரெண்டாவது பிளந்தாருங்க, மண்ணாவை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, இத்தனை ஜனங்கள் இப்படி பராமரிச்சாரு. ஏன் புல்வெளியா மாத்த முடியாது ஒரு செகண்ட் ஒரு வார்த்தை? ஆனா அது தேவ சித்தம் அல்ல. வாட் இஸ் காட்ஸ் வில்? வழி நிமித்தமாக இவர்கள் என்ன பண்ணாங்க, மனமடிவு அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில மனமடிவுகள் வரும்போது சிலர் கேட்போம் பாத்தீங்களா, நான் ஆண்டவர் மேல் ரொம்ப கோபமா இருக்கேன். நான் யோசிப்பேன், உன்ன மாதிரி முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாது. I'm so angry with God. உங்களுக்கு யார் தான் உதவி செய்வா? அவரே வேணாண்டியதை யார் உனக்கு, ஹூ கேன் ஹெல்ப் யூ? நோபடி கேன் ஹெல்ப் யூ. ஒரு நாள் அந்த வார்த்தை நம்ம வாயில என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஏன் காரியம் மாற மாட்டேன், ஏன் இம்பேஷன்ட்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஒரு ஒரு ஒரு ஒரு முட்டை இல்லையா, எத்தனை நாள் ஆகும் குஞ்சு பொறிக்கிறதுக்கு? 21 days. 21 நாள் தானே, ஒரு நாள்லயும் பண்ண முடியாதா? முடியும், குறை பிரசவமா இருக்கும், முடியும், ஆண்டவரால முடியும். But he wants you to wait. Learn to trust him. Waiting என்றது என்ன, எனக்கு வேண்டியதை ஏற்ற வேளையில கர்த்தர் நிச்சயமா செய்வார். நான் அவரை அவசரப்படுத்த மாட்டேன், கேட்பேன், கேட்டுட்டு இருப்பேன். எங்க அப்பா இல்ல நான் கேட்பேன். I have that right to ask God. But I will not become impatient. என்ன ஆண்டவரே, நிறைய பேருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா? நமக்கு வேணா கண்ணு காது இல்லாம இருக்கலாம், போகலாம் கூட. ஆனா அவர் ஒரு நாளும் என்ன பண்றது இல்ல, கவனிச்சுதான் இருக்கிறார், கேட்டுதான் இருக்கிறார். So never be impatient. அதான் டெஸ்டிங் காட். தேவனை சோதிக்கிறதுனா என்ன, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் என்ன புரியுறது இல்ல. தேவனை சோதிக்கிறதுனா என்ன, ஏன் ஆண்டவரே என்னுடைய விடுதலைக்கு இவ்வளவு நாள் ஆகிறது? Why you cannot do it now? இப்பவே ஏன் செய்ய முடியும்? அதுதான் தேவனை சோ பீங் இம்பேஷியன்ட், அனேபிள் டு வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஓகே, அடுத்த கடைசி காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 10:10. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இந்த முறுமுறுப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சரீர உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. கம்ப்ளைனிங், சிலர் வாக்கிங் கம்ப்ளைண்ட் பாக்ஸ், நடமாடும் புகார் பெட்டி. எங்க போனாலும் எதுவுமே சரியில்லை, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க பயங்கரமான ஒரு காரியம். ஒண்ணு வாசிங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:41, புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 16:41. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள். நம்பர்ஸ் சாப்டர் 16:41. யூ ஆர் த ஒன்ஸ் ஹூ காஸ் த டெத் ஆஃப் த லார்ட்ஸ் பீப்புள். நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கோராகு அப்படிங்கிறவனும் அவனோட ஒரு கூட்டம், there's a man called Korah and he is brought a group of people under him. நிறைய சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரிவினைகள், கோஷ்டி, அது இவரு அவங்க ஆளு, இது இவங்க ஆளு. கடைசியில ரெண்டு பேரும் கர்த்தருடைய ஆள் கிடையாது, அதான் பிரச்சனை. இவர் இவர் ஆளு, இவர் இவர் ஆளு, கர்த்தருடைய ஆள் பார்த்தா காண யார். இங்க கோராக என்ன பண்றோம், ஒரு கூட்டத்தை யாருக்கு, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமா ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ண உடனே எவ்வளவு காரியங்கள் நடக்குது, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 ஃபுல்லா நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே கர்த்தர் பூமியை பிளந்து அவங்கள என்ன பண்றாரு, விழுந்து ஹி மேக்ஸ் தி எர்த் ஸ்வாலோ தேம் அசன் சொல்லி நேரம் போயிட்டாங்க. இவ்வளவு பயங்கரமான காரியத்தை பார்த்த பாருங்க, இந்த ஆளுங்களுடைய இன்ஃபுளுஸ் பாருங்க. சி, நாம் இதுல கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கோராகுகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. வி கேனாட் அவாய்ட். இந்த சம்பவத்தை யார்கிட்ட சொல்றார், சபைக்கு சொல்லுகிறார். கோராகு என்ன செய்வானா, அதிகாரத்தை எப்பொழுதுமே எதிர்க்கிறவன். ஹி ஆல்வேஸ் இஸ் இன்சபார்டினேட் டு அத்தாரிட்டி. ஆனா கீழ்படியவே முடியாது அவனுக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் அவனுக்கு, அவனை சொல்றதை ஏற்றுக்கொள்ளனா உடனே எதிராளியாக மாறி விடுவான். இங்க பாக்குறோம் பாருங்க,
எந்த அளவுக்கு அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கான், ஜனங்கள் கண்ணால பாக்குறாங்க, பூமி பிளந்து அவர்களை விழுங்குவது, அவர்களையும் ஒரு குடும்பத்தையும் கூடாரத்தையும் விழுங்குறத பாக்குறாங்க. பார்த்த பிறகு ஜனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன, நீங்கள் யார யார ஆடப்பாவிகள். இவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்த பிறகு எப்படி உங்களால கர்த்தருடைய ஜனங்கள்னு கோராகுடைய ஆட்களை சொல்ல முடியுதுன்னா, தட் இஸ் தேர் லெவல் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ். நல்லா கவனிக்கணும், ஏன் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, ஏன் பேசுறவங்க பேசுறாங்கன்னா, கேட்கறவங்க இருக்கிறனாலதான் பேசுறவங்க பேசுறாங்க இல்லையா. அப்போ நாம என்ன பண்றோம், அண்ணா தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆண்டி இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா வாய மூடிட்டு போயிருவாங்க. எடுத்தோன்னு சொல்லிருந்தோம், அந்த அண்ணன் அந்த அங்கிள் பாஸ்டர் அப்படின்னா பேசினாங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்க கால் போட்டுறேன்ட்டு மொபைல் எடுத்து ஒரு கால் மட்டும் போடுங்களேன், ஓடிடுவாங்க, அடுத்த நிக்க மாட்டாங்க. அங்க காது கொடுத்து கேட்டால் என்ன நடந்துரும், நம்முடைய மனதில அந்த விஷய விதைகள் விதைக்கப்படும். அது இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணும், வளரும். மூணாவது நபரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அந்த நபர் இல்லாமல் பேச மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, இந்த முறுமுறுப்பு வேறோட நீங்க பிடிங்கி போட்டலாம். எனிபடி எனி தேர்ட் பர்சன் யூ வாண்ட் டு ஸ்பீக், இது கஷ்டமான காரியம், பட் இஃப் யூ பிராக்டிஸ் இட் யூ கேன் ஓவர் கம், யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எ லாட் ஆஃப் ட்ரபிள். இதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா 99 பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா தாண்டி வந்துடலாம். இதை சொல்றாங்க பாருங்களேன், கத்தருடைய ஜனங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கொன்று போட்டீங்க. எப்போ இவங்க கத்தருடைய ஜனங்களா மாறினாங்க, when did they become God's people, விளங்குதா நமக்கு. அப்போ இந்த கோராகின் கூட்டம் இருக்கும், அவர்கள் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, முறுமுறுப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். they will create a discontent among the people, always create a discontent. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே நிறைவான மனிதர்கள் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் சர்ச். முழுமையாய் பூரணப்பட்ட சபையும் கிடையாது, பூரணப்பட்ட போதகரும் கிடையாது, பூரணப்பட்ட ஊழியமும் கிடையாது. வி ஆர் ஆல் மூவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம், பண்ண முடியாதே, எதிர்பார்க்க முடியாதே. அப்ப குறைகள் நிறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பேசுறவங்க இருப்பாங்க, இன்னைக்கு அதை தீர்மானம் பண்ணுங்க. அப்படி பேசுகிற யாரா இருந்தாலும் மூன்றாவது நபரை பத்தியோ சபையை பத்தியோ பேசின, ஒரு நிமிஷம் சர்ச் பத்தி பேசுங்க, ஒரு நிமிஷம் பிரதர், ஒரே நிமிஷம் பாஸ்ட் நம்பர் இருக்கு பேசிடலாமா, உங்க நீங்க அவங்க ஆளு, அங்க எப்படி கொண்டாந்துருவாங்க பாருங்க. உடனே என்ன சொல்லிடுறாங்க, அவங்க ஆளே அவங்ககிட்ட ஏதோ சொல்லிடாதீங்க, சொன்ன உடனே அங்க போயிடும் அப்படின்னு நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கு. சந்தோஷம் தானே, பிரச்சனை இல்லையே, நம்முடைய மனது என்ன பண்ணும், கரைபடாமல் காக்கப்படுமே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த 5 காரியங்கள் நிமித்தமாக தேவன் அவர்கள் மேல எப்படி இல்லையா பிரியமா இல்ல. இன்னைக்கு நம்மளை யோசிக்கணும், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஆபத்துகளை நான் தவிர்க்க வேண்டும். ஐ ஷுட் அவாய்ட் தீஸ் 5 வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சபைக்கு எழுதிட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:11 வசனம், 1 கொரிந்தியர் 10:11 வசனம், இவைகள் எல்லாம் எல்லாம் இப்ப நான் வாசித்த எல்லாமே இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. For we live at a time when the end is about to come. These are written for us as a warning. இவைகள் நமக்கு என்னவா இருக்குது, எச்சரிப்பாய். சோ நாம இதை லைட்டா எடுத்துக்க முடியாது. இதில் உள்ள 5 காரியங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள், அது நிமித்தமாய் தேவன் அவர்கள் மேல் பிரியமா இல்ல, நம்ம மேல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக கடைசி காலத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை இது. இந்த வசனங்களை தயவுசெய்து நீங்க வீட்டில் நோட் பண்ணி வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, தியானிச்சு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே நான் ரெண்டு பேரையாவது பார்க்கணும்னு விரும்புறேன், அன்றைய ஜெபம் பண்றேன். ஆராதனை முடிஞ்ச பிறகு இதுல என்ன டவுட் இருக்குது, இந்த வசனம் நீங்க எழுதுனீங்களா, இது என்ன அப்படின்னு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம்னு பிரேயா மக்கள் எப்படி இருந்தாங்களா, அவங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், இது இப்படியா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கல, மற்றவங்களோட குணசாலிகளா இருந்தாங்க. அதுதான் நமக்கு வேணும், தட் ஷுட் பி ஆர் டார்கெட். சோ நம்ம அப்படி ஜெபிப்போம், கர்த்தர் அப்படிப்பட்ட எந்த காரியமும் சபையில ஒருத்தர் கூட நேரிடக்கூடாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பிசாசானவன் எவனை கடிச்செல்லாம் சாப்பிடுறது டைம் இல்லை, அப்படியே முழுங்கிடுவான் இல்லையா, கடிச்சு சாப்பிட்ற டைம் ஆகும் முழுங்கிறது அப்படின்னா போயிடும் இல்ல, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரு. சோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், வெரி வெரி அலர்ட். அப்பதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒன்று சேர்ந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கட்டி
எழுப்ப முடியும். அவர் சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், குட், கர்த்தருடைய பந்தியில பங்கு கொடுக்கணும், வெரி குட். ஆனால் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா எங்க போக முடியாது? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாது. அதனால உங்களுக்கு கேரண்டி யாரும் கொடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் கேரண்டி. இட்ஸ் நாட் அ கேரண்டி அட் ஆல். If somebody says, oh, you have to, you'll go to heaven, brother, you can live as whatever way you like, avana thappu, it's not right. Mudivu pariyendum nilaithirukkiravane, he who endures or stands to the end will be saved. Vasanath pinadi vaasthingana nitkiren endru ennugiravan, he who thinks he stands vilaadapadike echirike, be careful that you don't fall. இன்னைக்கு இதுதான் நமக்கு கத்து சொல்லுகிற வார்த்தை. வசனத்தை கேட்டவங்க கண்ணில் மூடி நாம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க சபையில இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களில மக்கள் ஈடுபட்டு இருந்தா அவங்க மனதை தேவன் மாற்ற வேண்டும். அவர்கள் மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். கடைசி நாட்களிலே வாழுகிற எங்களுக்கு இவைகளை எச்சரிக்கையா நீ தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் அன்றுவரே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக, அந்த பரலோக ராஜ்யத்துக்களை பிரவேசிக்கிறவர்களாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Each of us who are here, Lord, help us to enter into your kingdom, to inherit the kingdom of God. அந்த ஆண்டவரே இடையில எந்த விதமான காரியங்களும் ஆண்டவரே இடையூறாக வராதபடி தேவனங்களை காத்துக் கொள்ளுவீராக. We give all glory and honor to your name. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்து

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே, நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்

ஜனங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. அதிகாரம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த, எங்கள் ராஜ்யத்தை கட்டு.

சத்துருவின் காதுகளை கேட்க படத்துலயா. யார் என் காரியமாய் போவா? யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும் இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, oru pakkathile sudandhara dinathai kondada irukkira, hallelujah, indha naatkalile, amen, innum adimai janathile, innum irulin aadikkathile, innum paavathile, innum sathurudaiya thandrangalinaale, sirkundi, nasukkappatta nilaiyile, valadhu kaikkum, idathu kaikkum.

வருவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தில் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபை கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்.

தேவ சித்தத்தை செய்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கு போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துள்ளவர்களாய் ஹல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக, அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும் எங்க ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீர். கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புகிறா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக, கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கினங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, தொழுகிறோம் எங்கள் பிதாவே, வர்ஷிப் த ஃபாதர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4:19-26. அப்பொழுது அந்த பெண் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுகொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரி அவளை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த மனப்பாட வசனம் சங்கீதம் 22:22. உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். I will declare your name to my brothers. In the midst of the congregation, I will praise you. உற்சாகமாய் சத்தமாய் ஆரவாரமாய் ஆராதிக்கும் கூட்டங்களில் அடிக்கடி விருப்பத்தோடு சொல்லப்படும் வசனம் பிலிப்பியர் 2:10-11. அதாவது, இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும் முடிக்கும், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் என்று அடிக்கடி நாம் சொல்லுவோம். ஆனால் அதில், அதே வசனத்தில், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக என்ற உச்ச வார்த்தைகளை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். இதன் பொருள் என்னவெனில், ஆராதனை யாவும் முடிவாய் போய் சேர வேண்டியது பிதாவிடமே. நாம் இயேசுவுக்குள் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 3:3, கொலோசியர் 1:5, யாக்கோபு 3:9 எல்லாம் இதே சத்தியத்தை வலியுறுத்துகின்றன. சொல்ல போனால் கிறிஸ்துவும் நம்மோடு சேர்ந்து பிதாவை துதிக்கிறாராம். வாசிப்போம் எபிரேயர் 2:11-13. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று இருக்கிறது. தம்மை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் தம்மை அவ்விதம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் தேடுகிறார் என்று இயேசு சமாரிய பெண்ணிடம் சொன்னார். இப்பொழுதுதான் நாம் அதை வாசித்தோம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு சென்ற பிறகு கிறிஸ்துவின் நடுவர் ஊழியம், அதாவது தி மீடியேட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், அப்பொழுது தேவை இருக்காது. அப்பொழுது தேவனுடைய நேரடி பிரசன்னத்திற்குள் நுழையும் பொழுது நாம் அவரது சகல மகிமையோடும் ஆட்சியோடும் நாம் அவரை காண்போம். அங்கு சென்ற பிறகு எந்த குறிப்புக்காக நாம் துதிக்கிறோம் என்பதை பொறுத்து ஆராதனையானது பிதாவையும் குமாரனையும் நோக்கியதாயிருக்கும். ஆனால் அங்கே போன பிறகு கூட பரிசுத்தாவியானவரை ஆராதிப்பதை பற்றி எங்குமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. பிதாவானவர் குமாரன் அல்ல, குமாரனானவர் பிதாவல்ல, ஆனால் பிதா குமாரனில் இருக்கிறார், குமாரன் பிதாவில் இருக்கிறார். ஆயினும் இதே பகுதியில் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:11-13 பாருங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா?
நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சொந்தமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த செயல்களை செய்து வருகிறார் என்று அவர் தெளிவாக அதை சொல்லுகிறார். அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் அவர் முழுமையாக தேவனாய் இருந்தாலும் கூட ஆராதனையை அவர் தமது பக்கமாய் ஈர்க்காமல் பிதாவை நோக்கியே திருப்பி விடுகிறார். ஆவியானவர் மக்கள் மீது இறங்கிய பொழுது அவர்கள் பிதாவாகிய தேவனையே அவரது மகத்துவங்களுக்காக துதித்தார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று கூடி வந்தவர்கள் அவர்கள் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார், அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இவ்விதமான அறிவு நமது ஆராதனை முறைமைகளை புரட்சிகரமாக்கி அவற்றுக்கு புதிய பரிமாணங்களை கூட்டிவிடும். ஆராதனை பாடல்கள் இயற்றுவோர் இந்த சத்தியத்தை மனதிற்கொண்டு தங்கள் பாடல்களையும் பல்லவிகளையும் வெளியிடுவதற்கு முன்பதாக நம்பகமான திருமறை போதகர்களிடம் அவைகளை கொடுத்து உபதேச பிழைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையேல் கருத்தை விட தாளத்திற்கும் ராகத்திற்குமே கவர்ச்சி இருக்கும் இக்காலத்தில் பல உபதேச குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். தம்பி ஜேசன் பாண்டியன் பாடிய ஒரு அருமையான பாடலில் உள்ள கவியை நினைவுக்கு வருகிறது.

ஆராதிக்கின்றோம். அப்பா பிதாவே உம்மை தொழுகின்றோம், துதித்து பாடியே போற்றுகின்றோம் என்று அருமையாக இயற்றினார். நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது குமாரன் மூலம் உமது ராஜ்யம் வருவதாக, உமது ஆவியானவர் மூலம் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. மறுபடியும் இயேசு கிறிஸ்து சங்கீதத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய மனநவசனம். உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்கள் விண்ணக தந்தையே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தியாக பலியாக நீர் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் பக்கமாக எங்களை இழுத்துக்கொள்ள உமது பரிசுத்த ஆவியானவரையும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா வல்லமையும் எல்லா ராஜ்யமும் உமக்கே சொந்தமானதா, நாங்கள் உமக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து எங்களுடைய ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தொழுகிறோம், பரிசுத்தாவியானவருடைய வல்லமையின் மூலமாய் உம்மை நாங்கள் தொழுகிறோம். இப்படி உம்மை தொழுகிறவர்களை நீர் தேடி அலைகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து கொள்கிறோம். எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இரண்டு நாத்திகர்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் அவரை பற்றிய சுவாரஸ்யமான காதல் கதையை எழுதலாம் என்றான். அதற்கடுத்தவன் நீதான் அதற்கு மிகவும் பொருத்தமானவன் என்றான். முதலாவதாக அடிப்படைவாதிகளின் நம்பிக்கைப்படி அவரை ஒரு தெய்வீக புருஷனாக ஆரம்பிக்க வேண்டும். பின்பு அவ்விதமாக நிலவும் அந்த உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கையை தகர்த்தெறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை மற்ற மனிதர்களைப் போல ஒரு மிகச் சாதாரண மனிதன் என்று சித்தரிக்க வேண்டும் என்றார் அவர்களில் ஒருவர். அந்த ஆலோசனை செயல்படுத்தப்பட்டு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டது. அந்த ஆலோசனையை கூறியவர் கர்னல் இங்கர்சால், புத்தகமாக எழுதியவர் தளபதி லியூ வேலஸ். அந்த நாவலின் பெயர் பென்ஹர். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது லியூ வேலஸ் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையுடைய கடவுள் என்று உணர்ந்து அந்த நம்பிக்கைக்குள் வந்துவிட்டார். திறந்த மனதோடு புதிய ஏற்பாட்டை வாசித்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டுமா? வேத வசனங்களை வாசித்து பாருங்கள்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆதியாகமம் 28 அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கஷ்டம் தெரியாமல் வளர்ந்த மகன், எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்த மகன், இப்பொழுது சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன தாயார் கூட சொல்லுகிறாங்க, நீ இங்கே இருக்காத, நீ கிளம்பி விடு, நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அவன் வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறான். தாய் துணையோடு குடும்பத்தில் எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்த யாக்கோபின் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு வெறுமை, ஒரு தனிமை, ஒரு வனாந்திரம். இந்த நிலையில்தான் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவன் களைப்பாக இருந்ததுனால ஒரு கல்லை எடுத்து வைத்து அதன் மேலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். அதனுடைய 12-13 வசனங்களிலே, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நேரத்தில் நமக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும். என்ன ஆண்டவரே, நல்லாதானே ஆண்டவரே போயிட்டு இருந்துச்சு லைஃப், ஏன் இதை அனுமதித்தீர், ஏன் இந்த வனாந்திரத்தை அனுமதித்தீர் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, யாக்கோபின் வாழ்க்கையில ஜெப ஜீவியம் என்று ஒன்று, அதாவது யாக்கோபினுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் மாறினதுக்கு காரணமே இந்த வனாந்திரம் தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையிலேயே ஒரு நெருக்க வரும்போது தேவனை தேடுகிறவர்களாய் தான் இருக்கிறோம். பல நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற நெருக்கம் எதற்கு தெரியுமா? நம்மை ஒடுக்குவதற்கு அல்ல. நம்மை ஒடுக்குவதற்காய் தேவன் அனுமதித்திருப்பாரானால் நாம் என்றோ இல்லாமல் போயிருந்திருப்போம். தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் நம்மை தேவனோடு நெருங்க வைப்பதற்கு. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒன்றை காண்பித்து கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், கை கொள்ள வைக்கிறார். என்ன காண்பித்து கொடுத்தார்? யாக்கோபே, நீ இருக்கிற எல்லா இடத்திலும் உன் பெற்றோருக்கு உன்னோடு வந்து இருக்க முடியாது. உன்னை மிகவும் நேசித்த உன் தாயாருக்கு வந்து இருக்க முடியாது. ஆனால் யாக்கோபே பார், நீ எங்கே இருக்கிறியோ அதற்கு மேலே நான் இருக்கிறேன். கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த வனாந்திரத்திலிருந்து நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் உங்க அம்மாவுக்கு கேட்காது, உங்க அப்பாவுக்கு கேட்காது. ஆனால் பார், இதோ ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து நான் இருக்கும் இடம் வரைக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். யாக்கோபே, நான் அங்கிருந்து சொல்வது உனக்கு கேட்கும், நீ இங்கிருந்து கூப்பிடுவது எனக்கு கேட்கும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தர் கை கொள்ள வைக்கிறார். என்ன கை கொள்ள வைக்கிறார்? யாக்கோபே, இனி உனக்கு என்ன தேவை என்றாலும் நீ உன் தாயினிடத்திலோ உன் தகப்பினிடத்திலோ கேட்கலாம் என்று நினைக்காதே. நீ கேட்டாலும் அவர்களுக்கு கேட்காது, காரணம் அவ்வளவு தூரமாய் நீ வந்து விட்டாய். ஆனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்துல கேளு என்று சொல்லி அவனை கர்த்தர் கை கொள்ள வைக்கிறார். இப்பொழுதுதான் யாக்கோபு கர்த்தரை நோக்கி கேட்கிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அதன் பிறகு தன்னுடைய எல்லா காரியத்துக்காக யாக்கோபு தேவனிடத்தில் ஜெபித்ததையும் ஜெபித்து பெற்றுக்கொண்டதையும் நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை துவங்கவே தேவன் சில வெறுமைகளையும் சில வனாந்திரத்தையும் தேவன் அனுமதிக்கிறார். எனவே தேவன் அனுமதித்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் இருக்கிறார், எந்த நிலையிலும் கர்த்தர் கூட இருப்பார். நாம் கூப்பிடுகிற சத்தம் கர்த்தருக்கு கேட்கும். ஆமே, நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், கிருபை நம்மை விட்டு விலக்காத தேவன், அவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதை அனுமதித்தாரோ அதிலே தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நம்மை ஜெபிக்க வைத்தது இந்த வனாந்திரம் அல்லவா? நம்மை பாட வைத்தது இந்த வனாந்திரம் அல்லவா? நம்மை அவரை பற்றி கொள்ள வைத்தது இந்த வனாந்திரம் அல்லவா? தேவன் அனுமதித்த எல்லா சூழ்நிலைக்காக
ஸ்தோத்திரம். அதிலே நாம் தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இருக்கிறார் உங்களோடு. நீங்க கூப்பிடுற சத்தம் மற்றவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு கேட்கும். இந்த நம்பிக்கையில முன்னேறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே இருக்கும் உள்ள பிதாவே, உங்க கிருபை பெரியது. எங்க வாழ்க்கையில நீங்கள் அனுமதிக்கிற எல்லாமே எங்க நன்மைக்காக. நாங்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு உம்மை மட்டும் சார்ந்திருக்க வைப்பதற்காக எங்க வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆவியின் பிரமாணம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. ஆமே, உலகத்திலே விஞ்ஞான ரீதியான விதிமுறைகள் ஆயிரக்கணக்கில் இருப்பதை நாம் காண்கிறோம். இவற்றை அறிந்து கொள்வதை விட ஆவிக்குரிய விதிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மேலே சொன்ன வசனத்திலே ஆவிக்குரிய 3 விதிமுறைகளை நாம் காண்கிறோம். 1, பாவத்தின் விதிமுறை. அடுத்தது மரணத்தின் விதிமுறை. கடைசியாக ஆவியின் விதிமுறை. இந்த 3 விதிமுறைகளும் ஆவிக்குரிய வகையில் நித்தியமாய் செயல்படக்கூடியவையாக இருக்கிறது. முதலாவது பாவத்தின் விதிமுறை. அது என்ன? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாகிறது. பாவம் வாசல்படியிலே படுத்து கிடக்கிறது. ஒருவனுடைய எலும்புகள் அவனது பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கின்றன. 2, மரணத்தின் விதிமுறை. அது என்ன? ஆத்ம மரணம். மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. 2 மரணம் என்பது திரும்பி வர முடியாத அக்கினியும் கந்தகமும் வருகிற கடலுக்குள் தள்ளிவிடுகிறது. மரணத்தின் விதிமுறைகள் மிக பயங்கரமானது. அப்போஸ்தலர் பவுல் பாவம் மற்றும் மரணம் ஆகிய விதிமுறைகளில் இருந்து தப்புவிக்கிற வேற ஒரு விதிமுறையை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இது விடுதலையாக்குகிற பிரமாணம், உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுகின்ற பிரமாணம். 3, ஆவியின் விதிமுறை. அது என்ன? இது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை தருகிறது. மேலும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுதலை தருகிறது. இந்த ஆவியின் மரணத்தை அறியாதவர்கள் தான் பாவ பிரமாணத்தினாலும் மரண பிரமாணத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஐயோ, இந்த மரண சரீரத்தினின்று ஜாரினை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் ஆவியின் பிரமாணத்தை அறிந்தவர்களோ விடுதலையுடன் வாழுகிறார்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்த போது ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரி அவரை தேடி வந்தார். அவர் ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசினார். இயேசு அவளை பார்த்து, அன்போடு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொன்ன அந்த சனமே பாவ பிரமாணத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததாக Luke 7:37-38 நாங்கள் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். அவரே நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று Romans 8:1 காண்கிறோம். ஆமே, எங்களை நாங்களே நியாயந்தீர்த்தால் நாங்கள் நியாயந்தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாங்கள் எங்களை நின்று நிதானித்து தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இருதயம் என்கிற பலிப்பிடத்தை செப்பனிடுவோமாக. ஆமே. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் இனிமையான பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு பலனடைய மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

0: என்ன பாவம் செய்தேன் என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: நேற்றைய தினத்திலே கூட்டத்திலே வந்திருக்க கூடாதபடி மழையினால் தடுக்கப்பட்டவர்களுக்காக நேற்றைய தினத்திலே நான் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய நாளின் செய்திக்குள் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் இந்த 4 நாட்களும் ஒரே வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகள் 13:22 வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அப்போஸ்தல நடபடிகள் 13:22 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
2: பின்பு
1: அவர் அவனை தள்ளி
2: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
1: ஈசாயின் குமாரனாகிய
2: தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக
1: கண்டேன்.
2: எனக்கு சித்தமானவைகளை
1: எல்லாம்
2: அவன் செய்வான்
1: என்று
2: அவனை குறித்து
1: சாட்சியும் கொடுத்தார். தேவன் ஒரு மனிதனை தள்ளிவிடுவாரோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு முன்னதாக அநேக நேரங்களிலே குழம்பி நின்றேன் என்று என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஏன் ஆண்டவரே தெரிந்து கொண்டு வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, விருப்பமில்லாமல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவரே இழுத்து கொண்டு வந்து அரியாசனையிலே உட்கார வைத்த கதை சவுலுடைய வாழ்க்கை என்று சொன்னேன். அரசியலிலும் நாட்டமில்லை, ஆண்டவருடைய காரியங்களிலேயும் நாட்டமில்லை, தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அவன் அறிவில்லாதவன் மாத்திரமல்ல, அதில் ஈடுபாடு இல்லாத ஒரு மனிதனை ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி ஆண்டவர் சவுலை உயர்த்தின காரியத்தை நான் கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு, ஆண்டவர் உயர்த்தின அவனை ஏன் தள்ளினார் என்கிற காரியத்தை குறித்து நேற்றைய தினத்தில் நான் பேச ஆரம்பித்து, அவன் என்ன ஐயா அப்படி பாவம் செய்து விட்டான், ஏதாயிலும் விபச்சார பாவத்தில் விழுந்து விட்டானோ அல்லது யாரையோ கொள்ளையடித்து விட்டானோ, அவனை நம்பி தந்திருந்த பொக்கிஷத்தை தூக்கி கொண்டு ஓடிவிட்டானோ என்றெல்லாம் பல கேள்விகளை எனக்குள்ளே எழுப்பினதை உங்களுக்கு முன்னதாக வைத்து, ஆனாலும் ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப நான் முயற்சித்து, தேவன் தள்ளிவிடுகிறதற்கான காரியங்கள் 3 நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் பேச போகிற காரியத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி நேற்றைய காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து விட்டு இந்த நாளின் செய்திக்குள் நான் தொடர்ச்சியாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வரும் 2 நாட்களிலேயும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் பேச போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது நான் ஆண்டவர் தள்ளின சில காரியங்களை பார்த்தேன். வேதத்தின் அடிப்படையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே காணப்படுகிற ஆண்டவரால் அழகாய் நேர்த்தியாய் அறிவுடையவனாய் எல்லாரை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் காப்பாற்றுகிறதற்கு பொறுப்பாய் முத்திரை மோதிரத்தை போல அதிகாரம் பெற்ற ஒரு கேருப் என்று சொல்லுகிற சாத்தானை குறித்த வசனங்களை உங்களுக்கு 28 எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்தும் ஏசாயா 14 இருந்தும் காண்பித்து ஆண்டவர் அவனை நம்பி தந்த பொறுப்புகளை அவன் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய திறமையை உபயோகப்படுத்தி தன்னுடைய பொக்கிஷ சாலையை நிரப்ப ஆரம்பித்ததை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். தேவன் தந்தவைகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமான தேவதூதர்கள் தேவனை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் அவனை நியமித்திருந்தார். ஆனால் அவனோ கூட்டத்திலே ஒரு பகுதியை தனக்காக திருப்பிக் கொண்டான். தேவன் தந்தவைகளிலே வைத்து வியாபாரம் பண்ணி அதை தன்னுடைய பொக்கிஷத்திலே சேர்த்து கொண்டான், தனக்காக சேர்த்து கொண்டான். தனக்கு சேர்த்த போது வியாபாரத்தின் மிகுதியினால் பொருட்களிலே கொடுக்கல் வாங்கல் அதிகமானபடியினால் அவனுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டதினாலே மெட்டி மேட்டிமையுள்ளவனானான் என்று வேதத்திலிருந்து நேற்றைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்து, மேட்டிமையான எதுவும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அருகதியற்றதுனால அவனையும் அவனோடு கூட சேர்ந்து செயல்பட்ட தூதர் கூட்டத்தையும் தேவன் தள்ள வேண்டியதாயிற்று. உயரமாக வைத்திருந்தார், உன்னதத்திலே வைத்திருந்தார், ஆனால் அங்கிருந்து தள்ளிவிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சாத்தானுடைய வீழ்கையை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு காண்பித்து அதற்கு மூல காரணத்தை வேதத்தின் அடிப்படையில் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லும்படியாக சொல்லுகிற உக்கிரணக்காரன் ஒருவன் எஜமானுடைய காரியத்தில் எஜமானுடைய சம்பத்தை அழிக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததினால அவனுக்கும் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடுகிறதான ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னதாக சொன்னேன். தேவன் உங்களையும் என்னையும் நம்பி ஏராளமான காரியங்களை கையளித்திருக்கிறார் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். பிள்ளைகளை தந்திருக்கிறார், நேரத்தை தந்திருக்கிறார், படிப்பை தந்திருக்கிறார், நல்ல பெற்றோரை தந்திருக்கிறார், வாழ்வதற்கான வழிகளை தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார். All these are resources என்று சொன்னேன். இவைகள் எல்லாம் என்னையும் உங்களையும் தேவன் உபயோகப்படுத்துவதற்காக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்தேன் என்று சொன்னேன். பிள்ளைகளை உங்கள் பாரமாக அல்ல, அல்லது உங்கள் பொக்கிஷமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நேற்றைய தினத்தில் கூறி, அவைகளை அழிக்கிறீர்களா அல்லது அவைகளை ஆண்டவருக்கு மகிமைக்கு சேர்க்கும்படியாக செயல்படுகிறீர்களா என்று நேற்றைய தினத்தில் ஒரு சவாலோடு கூட உங்களுடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற தேவனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தேவன் தந்தவைகளை அழித்து போடுகிற மனுஷனும் தள்ளப்படுவதற்கு தேவன் அவனை நம்பி தந்த பொறுப்புகளை, தான் உக்கிரணக்காரன் என்பதை மறந்தவன், தான் உடையவன் அல்ல, உக்கிரணக்காரனே, I am not a owner, I am a steward என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் எழும்ப வேண்டிய அவசியத்தையும் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். மூன்றாவதாக, சபையிலே சகோதரன் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, ஆகையினாலே சகோதரனாக உள்ளே வந்திருக்கிற சகோதரனாவது சகோதரியாவது, பொருளாசைக்காரனாவது, உதாசீனாவது, விபச்சாரக்காரனாவது, வேசித்தனத்தில் மாட்டிக்கொண்டவனாய் இருந்தவனாய் இருந்தால் அந்த பொல்லாங்கன் என்று வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியரின் 15வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை காண்பித்து தள்ளிவிடுவதற்கு பவுல் சொல்லுகிற காரியம் நம்மை எப்படியாய் அசைத்தது என்று சொன்னேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, கவனியுங்கள், கிருபையை பெற்றுவிட்டேன், எப்படியும் வாழலாம் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. இயேசுவை விசுவாசித்து விட்டேன், சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தது உண்மைதான், ஆனாலும் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த பின்னர் பாவத்திலே துணிகரமாய் வாழ்ந்து பொருளாசையின் பின்னதாக போய் நான் என்னை கெடுத்து கொண்டால் என் வேதம் நீதிமான் என்றல்ல பொல்லாங்கன் என்றே சொல்கிறதை காண்பித்துக் கொடுத்து அந்த பொல்லாங்கனை தள்ளி போடுங்கள் என்று, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி முழக்கமிடுகிற பவுல் தன்னுடைய பேனாவினால இதை எழுதுகிறதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே திடசாட்சியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு செவிகூடாமல் போனபடியினாலே தள்ளி போடுகிறேன் என்று சொல்ல காட்சியை வேத வாக்கியத்தின் அடிப்படையில் 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுத்தேன். கவனியுங்கள், ஆனாலும் கூட அதே வேளையிலே வாழ்ந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், என்னிடத்தில் ஆனாலும் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்கிற அள்ளி அணைக்கிற ஆண்டவரை, பாவி என்றும் தள்ளாத நேசரை காண்பித்து அந்த நேசரிடத்திலே வருவதற்கு நான் ஒரு அழைப்பையும் கொடுத்தேன். 2 மாதங்களுக்கு முன்னதாக எங்களுடைய பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த மது விளக்கை ஏப்ரல் 1st மிகவும் ஸ்ட்ரிக்டாக அழகாக நேர்த்தியாக அமல்படுத்துவதற்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்தது. நீங்கள் அறிந்ததே கவனியுங்கள், நாங்கள் ஜபித்ததனுடைய பலன் கிடைத்து விட்டதென்று நாங்கள் 31st ஜபத்தை முடிக்கும் போது பெரிய ஆர்ப்பரிப்போடு தான் அந்த ஜபத்தை முடித்தோம். பல வருடங்களாக நாங்கள் ஜபித்து போராடி இருந்தோம். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அடியவர்களாக கண்ணீர் வடித்திருந்தோம். இந்த குட்டி போதையிலே ஜனங்கள் அழுகிறார்கள் என்கிற என் அழுகையின் சத்தத்தை கேட்டு அதற்கு ஏற்ற ஒரு முதல்வரை தந்து அந்த முதல்வர் ஏழையான பிரதேசம் என்று சொல்லுகிற பீகாரில கிட்டத்தட்ட 18,000 crore வருமானத்தை தருகிற மதுவை இனி யாரும் எந்த ரூபத்திலையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கை செய்த காரியம் உலகத்தையே பிரமிக்க செய்தது. ஆர்டினரி ஸ்டேட், புவர் ஸ்டேட், பட் வில்லிங் டு ஃபோர்கோ 18,000 crore இன்கம். அது ஆங்கில ரூபத்திலையும் வரக்கூடாது, அது தேசத்தின் காரியத்தாக அந்த ரூபத்திலையும் வரக்கூடாது என்று மிகவும் தெளிவான ஒரு கட்டளையை அவர் பிறப்பித்தார். நான் இதை உங்களுக்கு அறிவிக்காக சொல்ல விரும்புகிறேன். போலீசார்களுக்கும் இன்ஸ்பெக்டர்களுக்கும் என்ன சொல்லுறது பட்டது தெரியுமா? உன் பகுதியில் எவனாவது கள்ளச்சாராயம் வித்தா உனக்கு வேலை அவுட். தமிழகமே, தமிழகத்தில் இப்படி ஒரு காட்சி நடக்காதா என்று எங்கிறவர்களுக்காக சொல்கிறேன். 18,000 crore எங்களுக்கு போச்சுன்னா எங்க கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. எங்க அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு போதுமானது இருக்காது. போலீஸ் படை உங்களை காட்டிலும் 7 times குறைவாக இருக்கிறது பீகாரில். உங்க ஊர்ல 7 போலீஸ்காரர் தானா, அந்த இடத்துல எங்க ஆள் ஒரு ஆள் தான் இருக்கிறார். யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மணி. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அதனால தான் இன்னும் போலீஸுக்கு ஆட்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் ஒரு உங்க ஊரில் 7 போலீஸ் இருக்கிறதுக்கு பீகாரில் 1 போலீஸ் தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், வி ஆர் 13 crore பீப்புள், 13 crore மக்கள் இருக்கும். ஆனால் தைரியமாக அழித்தார், செயல்படுத்துவதற்கு ஏராளமான கரியைகளை செய்திருக்கிறார். ஜபத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. இந்த காரியம் வெளிப்பட்ட 1st வெளிப்பட்டது. 30th ஒரு காரியம் நடந்தது. ஏப்ரல் மாதம் 30th 16 வருடங்களுக்கு முன்னதாக 2 பிள்ளைகளை வைத்திருந்த ஒரு தாய், இந்த குடிகாரனோடு நான் வாழ முடியாது என்று சொல்லி சரஸ்வதி என்று சொல்லுகிற ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்தினாள். 2 குட்டி பிள்ளைகள் எப்படி காப்பாற்ற போறோம் என்று தெரியவில்லை. ஆனாலும் தைரியமாக சொன்னாள், இந்த குடிகார மனிதனோடு நான் வாழ முடியாது. அவன் குடிக்கிறான், வெறிக்கிறான், என்னை அடிக்கிறான், என் பிள்ளைகளை வாழ வைக்க விட மாட்டேன்கிறான். ராத்திரியிலையும் தொந்தரவு செய்கிறான், பகலிலேயும் தொந்தரவு செய்கிறான். பணம் இல்லாவிட்டால் வீட்டின் பொருட்களை விற்கிறான். இவனோடு வாழவே முடியாது என்று ஓடிவிட்டாள். ஆனால் ஏப்ரல் 30th அந்த பெண் தன் கணவனை தேடி அலைந்தாள். இப்பொழுது அவன் குடிகாரனாக இல்லை, மாறிவிட்டான் என்பதை பார்த்து அவனுடைய காலில் விழுந்து, நான் உனக்கு மறுபடியும் மனைவியாக இருந்து உனக்கு பதனி செய்ய விரும்புகிறேன் என்று 17-18 பிள்ளைகளோடு கூட வந்து அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய சுபாவத்தை ஆண்டவரே செய்கிறார் என்று நான் அறிகிறேன். அந்த கவனியுங்கள், 16 வருடத்திற்கு முன்னதாக தள்ளிவிட்ட கணவனை பாமத்தில் இருந்தவன் விடுதலையாகிவிட்டான், இந்த போதையில் இருந்து விடுதலையாகிட்டான் என்று தேடி வந்து ஒரு பெண் அழைக்க முடியுமானால் என் ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா! தூரம் போனவர்களையும் தேடி கண்டுபிடிக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தள்ளிவிடுவாரோ? பிக் க்வெஸ்சன் மார்க். ஏன் ஐயா? இன்றைக்கு இன்னொரு காரியத்தை காண்பித்து கொடுத்துவிட்டு நாளைக்குத்தான் அவர் தள்ளிவிட்ட 4 காரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Today I will take you to another direction for something. நன்றாய் கவனியுங்கள். நேற்று தினத்தில் சொன்னேன், சவுல் தேவனை தேடுகிற அறிவு உடையவன் அல்ல, தேவனுடைய மனுஷனை அறிந்தவன் அல்ல, ஊரிலே சிறுவயதிலிருந்தே தீர்க்க தரிசியா இருக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் ஆவலா இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவன் அல்ல. ஆண்டவருடைய ஆசாரிய குடும்பத்தில் மூன்று பேர் ஒரே நாளில் மரித்து போன செய்தி கூட அவனை தாக்கினது அல்ல. Because he was totally in aligned for the spiritual life. ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் மிகவும் தூரமானவன். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மக்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்கு அறியாதவன். அவன் வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். அவர் ஞான திருஷ்டியினாலே காணாமல் போன கழுதைகள் எங்கே கிடைக்கும் என்று சொல்ல முடியும் என்று சொன்னபோது அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் போன காணிக்கை கேட்பானே, எல்லாம் செல்லவழிஞ்சு போச்சு. அவன் வைத்திருந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் காணிக்க கொடுத்தா தான் தேவ மனுஷனை பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. He had no respect, no connection with godly people at all. தேசத்தின் மேலும் கரிசனம் கிடையாது. இவனையா ஆண்டவர் தேடினார்? வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அவனை தெரிந்து கொண்ட காரியத்தினுடைய சில காரியங்களை முதலாவது பாருங்கள். அதற்கு பின்பு நான் கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நான் ஒரு சில காரியங்களை பார்க்கிறேன். வாசிக்கலாம் 1வது வசனத்தை.
2: அப்பொழுது
1: 1வது 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன
1: கழுதைகளை பற்றி
2: கவலைப்பட வேண்டாம்.
1: அவைகள்
2: அகப்பட்டது.
1: இது அல்லாமல்
2: சகல இஸ்ரவேலின்
1: அபேட்சையும்
2: யாரை நாடுகிறது?
1: உன்னையும்
2: உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா?
1: அனைவரையும் அல்லவா?
2: நன்றாய்
1: கவனியுங்கள்.

0: பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனத்தினுடைய வாழ்க்கையிலே இழந்து போனவர்களை பெற்றுக்கொள்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கலாம், அல்லது இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்கிறதுனால அதற்காக ஓடிக்கொண்டிருக்கலாம், இது இருந்தால் தான் என் வாழ்க்கை சுகிக்கும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், என்னை தேசம் தேடிக்கொண்டிருக்கிறது என்கிற அறிவில்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். The pathetic condition of this man, God's chosen man. தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரத்தினுடைய நிலைமையை பாருங்கள். அவனுக்கு கழுதைதான் பெருசா இருந்தது, ஆனால் தேசத்திற்கும் தேவனுக்கும் அவன் தேவைப்பட்டான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த சின்ன ஆர்டினரியான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான காரியமா எனக்கு தெரியவில்லை. முன்னால் இருந்தவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். கவனியுங்கள், இந்த சிலையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் மாற்றுவதற்கு திட்டம் பண்ணுகிறார், அவனை மறுரூபமாக்க விரும்புகிறார், அவனுடைய எண்ணங்களை மாற்ற விரும்புகிறார், அவனுடைய நோக்கங்களை மாற்ற விரும்புகிறார், அவனுக்கென்று காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்ன செய்கிறார் என்று பாருங்கள், அந்த 9வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
1: அவர்கள் பட்டணத்தின் கடைசி,
0: சாமுவேலும் சவுலும் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது
1: சவுலை பார்த்து
0: வேலைக்காரனை
1: நமக்கு முன்னே நடந்து போக சொல்
0: என்றான்.
1: அப்படியே
0: அவன் நடந்து போனான்.
1: இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை
0: உனக்கு தெரிவிக்கும்படி
1: நீ சற்றே தரித்து நில்.
0: The first thing God applies to transform a person who is negligent, who has got no care for godly things, who has got no concern for the nation, is this. தேசத்தை குறித்தோ தேவனை குறித்தோ ஒரு கவலையும் இல்லாமல் ஏனோ தானோ என்று எதையோ ஒன்றின் பின்னதாக ஓடிக்கொண்டிருக்க போகிற மனுஷனை தேவன் முதலாவது மறுரூபமாக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு மிஷினரி பணிகளுக்கு குறித்து நான் மறுநாட்களில் பேசுவதாக அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறேன். We need a transformation. அதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துறது அவருடைய வார்த்தையே. My dear Saul, stay back. I have a word from the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை உன்னை மாற்ற போகிறது. தேவனுடைய ஒரு வார்த்தை உனக்கு வழி நடத்த போகிறது. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. You need the word. Wait.
1: அருமையானவர்களே, கூட்டங்களிலே இதே மைதானத்திலே நடந்த சில கிளிப்பிங்கள் எனக்கு அனுப்பப்பட்டது. இதே மைதானத்தில் நடந்த ஆட்டம் பாட்டம், பயங்கரமான லைட்டு, இடையிடையிலே புகையும் வந்தது. அப்படித்தானே? ஆமாம், இதுதான் ஜனங்களை மாற்றும் என்று சொல்கிற சில காரியங்களை இங்கே இருக்கிற நண்பர்கள், ஐயா எங்கள் நாகர்கோவில் பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பின காரியங்கள் என்னுடைய எனக்கு பட புகைப்படமாக வந்தது. ஆடலும் பாடலும் ஆண்டவுடைய சமூகத்தில் உண்டு என்பதை நான் மறுதளிக்காதவன். நானும் பாடல்களை எழுதுகிறவன். நான் இவன் ஜனங்களை ஆட வைத்து ஆண்டவருக்குள் மகிழ பயணுகிறவன். But the word makes a man realize who is he. வேதம்
0: வார்த்தையே மனிதனை மாற்ற வல்லது. வேதம் வார்த்தையே கேதுருக்களை முறிக்க வல்லது. மனித தேவ வார்த்தையே கண்மலைகளையும் பிளக்க வல்லது.
1: இன்றைக்கு பிற்பிட்டிலிருந்து வேத வார்த்தை போயிடுச்சு. கேட்டால் ஒர்ஷிப். இந்த ஷிப்பு எங்கே போச்சுதோ தெரியல. அந்த கவனிங்க,
0: ஆண்டவர் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். அதற்கு அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை அவன் கேட்க வேண்டும், அது அவனோடு கூட என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற காட்சியை இங்கே சவுலுடைய காரியத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 10வது அதிகாரம் முதல் அடுத்த வசனம்.
1: அப்பொழுது
0: சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து
1: அவன் தலையின் மேல் வார்த்து
0: அவனை முத்தம் செய்து
1: கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல்
0: தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா.
1: கவனிங்க, நோ, நாட் ஒன்லி ஹி வாஸ் சேஞ்ச், ஹி ஹஸ் பீன் கிவன் எ ரெஸ்பான்சிபிலிட்டி.

0: ஜனத்தின் மேல தலைவனாக, அவர்களை வழி நடத்துகிறவனாக, அவர்களுக்கு மேய்ப்பனாக, அவர்கள் உன்னை பின் செல்வதற்கு அவர்களுக்கு வழிகளை உண்டாக்குறவனாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று தேவனுடைய இதயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களோடு கூட மறுபடியுமா கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. உங்களுக்கு இது அறிவிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்லை. உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் கூட யாரா வந்திருக்கீங்க, மனைவி ரொம்ப தொந்தரவு பண்ற, அந்த அகசிஞ்ச பக்கம் நல்லா பேசுவார்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா பிரதர், இல்லைன்னா நான் எதுக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரேன்னு சொல்றீங்க. You don't have an interest at all in godly things. தேவ வார்த்தைக்கோ தேவ வாழ்க்கைக்கோ உனக்கு ஒரு பிரியமும் இல்லாமல் இருக்கிற உன்னை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. குப்பையில் இருக்கிற மனுஷனை தூக்கி விடுகிறதுக்கு அவருக்கு லேசான காரியம், ஆனால் குழப்பத்தில் இருக்கிற மனுஷனையும் தூக்கி விடுகிறது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. குப்பையில் இருக்கிறவனை தூக்கி எடுப்பது மாத்திரமல்ல, குழப்பத்தில் இருக்கிற மனுஷன் அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என்ன பேசுறாரு, நான் வந்தது கழுத, இவர் எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ஸ்பெஷல் போர்ஷன் கொடுக்குறாரு, 30 பேர் மத்தியில் வச்சு சாப்பாடு கொடுத்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டுங்கிறாரு. நான் சீஃப் கெஸ்ட், என்ன சீஃப் கெஸ்ட் ஆக்கி வைக்கிறாரு, ஒன்றுமே விளங்கலை. சவுலுக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியல, கை கால் விளங்கலை, ஆடுது. இவர் தேவ மனுஷன் சொன்னார், சரி கழுதை கிடச்சுன்னு சொன்னார், சந்தோஷம். கழுதை கிடச்சா வீட்டுக்கு போக வேண்டியதானே, அப்பா தேடுவார. பட் யூ ஆர் அ சீஃப் கெஸ்ட் மேன் இன் திஸ் பேங்க்வெட், இந்த பெரிய விருந்து சாலையில் நீ தான் சீஃப் கெஸ்ட். அந்த வைத்திருந்தன வேலைக்காரனை பார்த்து சாமியில் சொல்லலாம், வச்சிருந்த நல்ல தொடக்கறி அதை எடுத்துட்டு வா. ஒன்றுமே புரியலை. இது காணா குறைக்கு இப்போ வேற நான் என் நினைக்க கூட இல்லை, இவர் மேலே எண்ணெயை வேற ஊற்றி விட்டார். ஊற்றிட்டு சொல்கிறாரு, யூ ஆர் கோயிங் டு பி த லீடர். இன்னொரு காரியத்தை சாமியில் சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான் பாருங்கள், 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது
0: யூ வில் பி இன் த கம்பெனி ஆஃப் சம் காட்லி அனாயிண்டட் பீப்பிள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய அந்த கம்பெனியிலே நீ வாழும்போது ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்?
1: அப்பொழுது கர்த்தருடைய ஆவி,
0: கர்த்தருடைய ஆவி
1: உன் மேல் இறங்குவார்,
0: உன் மேல் இறங்குவார்.
1: நீ அவர்களோட
0: கூட
1: தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா.
0: 7வது மாசத்து விடலாம்.
1: இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது
0: சமயத்துக்கு ஏற்றபடி
1: நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார்.
0: The greatest assurance, God is with you. என்ன நடக்குது பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள தேவன் ஒரு சாதாரண குழப்பத்தில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து வார்த்தையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்க முடியாத அபிஷேகத்தை கொடுத்து உன்னை வேறு மனிதனாக்குகிறேன். You will be different. அது மாத்திரமல்ல, God is with you. இதுக்கு மேலே என்னையா வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? சாமுவேல் சொல்லிட்டு நான் வருவ நாள் வருவேன், நீ வந்துடணும், நான் அன்னைக்கு உன்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஜனங்களுக்கு நீ தான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தலைவனாக வழி நடத்துகிறவனாக உன்னை வைக்க போகிறேன், நீ அன்னைக்கு வந்துடணும்னு சொல்லி அங்கே போனால் ஆளை காணும். வாசிக்கலாம், 10வது அதிகாரத்தின் எல்லாவற்றையுமே சீட்டு போட்டாங்க, சவுலின் பேரில் விழுந்தது. 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அவன் இனி இங்கே வருவானா?
0: அவங்க கேட்கிறாங்க ஆண்டோட்ட, அவன் இனிமே இங்க வருவானா
1: என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது
0: அவர்கள், இட்ஸ் நாட் ஒன்லி சாமுவேல், எவ்ரிபடி என்கோடன் டு God. Lord, you have chosen a person. You have anointed a person. You have transformed a person. You promised to be with him. நீங்க ஒரு மனுஷனுக்கு வார்த்தை தந்தீர்கள், நீங்கள் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டேன் என்கிற வெளிப்பாட்டை தந்தீர்கள், நீங்கள் ஒரு மனுஷனை அபிஷேகித்து வேறு மனிதனாக்கினீர்கள், கூடவே இருப்பேன். ஆளை காணும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன், கையை பிடிங்க, முகத்தை பாருங்க, உங்களை பற்றி தான் சொல்றாரு ஆண்டவர். ஐய், சிலருடைய கண்ணெல்லாம் வெளியே வருது, சிலருடைய கண்ணெல்லாம் வருது. அவன் இனி திரும்ப வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது,
1: இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார்.
0: He hid himself among lot of things. சுத்தி சுத்தி பொருட்களால நிறைந்திருக்கிற ஒரு கோடவுன்ல போய் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்வதற்கு முடியவில்லை, ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நிலைமையை தெரியவில்லை, தன்னை வேறு மனிதனாக மாற்றியிருக்கிறார் என்பதையும் தன் வாயிலே வேறே பாஷையை போட்டிருக்கிறார் என்பதையும் சவுலால் புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவ பிரசன்னத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. God is with you. I find it difficult to digest. Is it possible? Will God be with me? என்ன போல ஒரு மனுஷனோட தேவன் இருப்பாரோ, என்னை போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் அபிஷேகிப்பாரோ, என்னை போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்வாரோ, என்னை போல இருக்கிற ஒரு மனுஷன் நாட்டமில்லாமல் வாழ்கிறவன், தேசத்தின் மேலே நாட்டம் இல்லை, தேவன் மேலே நாட்டம் இல்லை, என்னை தேவன் தெரிந்து கொள்வாரா என்கிற காரியம் அவன் ஓரம் கட்டி ஓரம் கட்டி பொருட்களால நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல இதன் மத்தியிலே ஒழித்துக் கொள்வேன் என்று ஒழிக்க பண்ணிவிட்டது. அந்த கவனிங்கள், again I want to show you, sin normally chastises the man. பாவம் ஒரு மனிதனை விலகி ஓடும்படியாக செய்து விலக்கிக் கொள்ள விரும்புகிறது. பயம் ஒரு மனிதனை விலகி ஓடும்படியாக செய்கிறது. சபை ஒரு மனிதனை இடாய் ஓடும்படியாக செய்கிறது. நீங்க கேப்பீங்க, என்னையா பாவம் சொன்னீங்க விளங்குது, பயம்னு சொன்னீங்க அதுவும் கொஞ்சம் புரியுது, ஆனா சபையே ஒரு மனிதனை ஒதுக்கி ஓரம் கட்டி விடுமோ? ஆமா, நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் மேதத்திலிருந்து. ஆனால் சவுலுக்கு அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. அவன் மேலே எல்லாரும் நாட்டமாயிருக்கிறார்களே. அபேட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் அல்லவா, தேவன் அபேட்சிக்கிறார், தேசம் அபேட்சிக்கிறது, முழு இஸ்ரவேலும் தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. Why he wanted to hide himself? ஏன் அவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான்? நன்றாக கவனிங்க, நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். வேதம் அறிந்தவர்கள் நீங்கள், இந்த பூமிக்கு கன்னியாகுமரிக்கு பேரே கன்வென்ஷன் பூமி என்று உண்டு. அது பழைய நாட்களில் வசனம் கேட்பதற்காக ஜனங்கள் ஓடோடி வருகிற நாட்கள். இன்றைக்கு என்ன என்று எனக்கு தெரியாது. வசனத்துக்கு ஏங்குகிற ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்வென்ஷன்களுக்கு குறைச்சல் இல்லை. ஆகையினால வசனத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறபடினால கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் உங்களை பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். ஒருவேளை பாவம் ஒரு மனிதனை ஓட ஓட ஒளிய பண்ணலாம். அதைத்தான் வேதத்தின் முதல் பஸ்கத்திலேயே பார்க்கிறோம். வாசிக்கலாம், ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம், ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம்.
1: பகலில் குளிர்ச்சியான வேளையில்,
0: பகலில் குளிர்ச்சியான வேளையில்
1: தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய,
0: தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை
1: அவள் கேட்டார்கள்.
0: ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் விழுந்து தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து அவர்கள் தங்களை ஒளித்துக் கொண்ட போது கேட்டார்கள்.
1: அப்பொழுது
0: ஆதாமும்
1: அவன் மனைவியும்,
0: அவன் மனைவியும்
1: தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி,
0: தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி
1: தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே,
0: தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே
1: ஒளித்துக் கொண்டார்கள்.
0: அந்த கவனிங்கள், இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தேவன் தள்ளி வைத்த காரியத்தை புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து அவனை நிர்வாணி என்று இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் விளக்க பண்ணிவிட்டாள் ஏவாள். தங்கள் நிர்வாணி என்பதனால் நிர்வாணியாய் நிற்க கூடாதவர்கள் என்பதை அறிந்து ஒளித்துக் கொண்டார்கள். The disobedience drove them away. கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவளை தேவ சன்னிதானத்திலிருந்து ஓட வைக்கிறது, ஒழித்துக் கொள்ள வைக்கிறது. அவருடைய சமூகத்துக்கு அவர்கள் மறைந்திருக்க முடியாது என்பது அறிந்திருந்தார்கள். சர்வ ஞானம் உள்ளவர் அல்லவா, சகலத்தையும் அறிகிறவர் அல்லவா, சர்வ இடத்திலையும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபி அல்லவா. அவருடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் எங்கே ஓட வேண்டும் முடியும் என்று தெரிந்திருந்த போதிலும் எப்படியாயிலும் ஒழித்துக் கொள்கிறது என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் தான் நான் சொன்னேன், பாவம் ஒரு மனிதனை தேவ சமூகத்திலிருந்து விலக்கி ஒழித்துக் கொள்ள பண்ணுவதற்கு அது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக, உந்தும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னேன். இது நீங்கள் புரிந்து கொள்கிறது. ஆனால் தேவனை புரிந்து கொண்டவர்கள் உண்டோ என்பதற்காக சில காரியங்களை சொல்கிறேன். அப்படி பாவத்தினால தேவ சன்னிதிக்கு விலகி தன்னை ஒழித்து மறைத்து வாழ்கிற மக்களையும் ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த கவனியுங்கள், அங்கே நடந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஏராளமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம் 21வது வசனம், 3வது அதிகாரம் 21வது வசனம்.
1: தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும்
0: அவன் மனைவிக்கும்
1: தோல் உடைகளை உண்டாக்கி அவருக்கு உடுத்தினார்.
0: அந்த கவனிங்கள், ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பினார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய தவறுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆதாமை கேட்டால் ஏவாள் என்கிறான், ஏவாளை கேட்டால் சர்ப்பத்தை காண்பிக்கிறாள். They were always passing on. என்னாலையா உம்மால என்று தேவனுக்கு விரோதமாகவே ஆதாம் கை நீட்டி விட்டார். நானா கேட்டேன், இவள நீங்க தானா கொடுத்தீங்க, இந்த மகள் வந்து என்னை திருப்பிடித்து விட்டாள் என்று சொல்கிறார் ஆதாம். ஏவாள், நானா என்னை வஞ்சித்துக் கொண்டேன், நீர் உண்டாக்கின இந்த சர்ப்பம் தானே என்று சர்ப்பத்தின் மேல் பழி போடுகிறாள். ஒத்துக்கொள்ளவில்லை, தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளவில்லை, மனஸ்தாபம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. ஆனாலும் என் தேவன் தயவா இறங்கி என் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடைகளை உண்டாக்குகிற நல்ல ஆண்டவர், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? This is your God. You may try to hide yourself. நீ உன்னை மறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம், நீ உன்னை மறைத்துக் கொள்வதற்கு பல யத்தனங்களை செய்யலாம். நீ மனம் திரும்புவதற்கு மார்க்கம் இல்லாமல் நீ மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உன்மேல் இரக்கமாய், உன்னை உருவாக்கினவர் உன்மேல் மனதுரங்குறவராய், ஏதோ ஒரு பிராணியை அடித்து தோலை எடுத்து ஆடையை உண்டாக்கி உன்னை உடுத்தி மகிழ்விக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா, நல்ல ஆண்டவர். அங்கு நின்று விடவில்லை, இன்னும் கொஞ்சம் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: ஆதாம் தன் மனைவியாகிய
0: ஏவாளை அறிந்தான். அவள்
1: கர்ப்பவதியாகி
0: காயினை பெற்று
1: கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்.
0: Again God came to help them, to bless them. என்ன ஆண்டவர் ஐயா, என்ன ஆண்டவர் ஐயா, இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்க எங்க ஓடுவீங்க? இன்னும் ஆண்டவரிடத்துல வராம இருக்கிற சிலருக்காக பேசுகிறேன். Where will you run? Where will you hide yourself? மன்னிப்பே கேட்கல, ஆனாலும் உடுத்து வித்தாரு. உள்ள இருந்தா வாழ்நாள் முழுவதும் இப்படியே வாழ்ந்து நோயிலையும் நொடியிலையும் சாபத்திலையும் வாழ்ந்து விடுவான். அதனால மரணம் சம்பவிக்கட்டும், ஜீவர் குருச்சத்தை பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பி காவல் வச்சாரு. இப்போ அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்களுக்கு பிள்ளையை தந்து ஆசீர்வதிக்கிறார். They were not worthy enough. Please listen. They were not worthy enough. அவர்கள் இதற்கு ஏற்றவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல, வேண்டிக்கொள்ளும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஏவாளை தொடுகிறாள், கர்ப்பவதியாக்குகிறாள், பிள்ளையை தருகிறாள். அவள் சொல்கிறாள், கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். தேவனுடைய பிள்ளையாய் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாயோ, ஆண்டு உன்மேல் கவனமாயிருக்கிறா, உன்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறா. நான் இதை சொல்லுவதற்கு நான் தயங்க மாட்டேன். அநேகருக்கு பிள்ளை இல்லைங்கிற பெரிய ஆதங்கம் உண்டு. இன்றைக்கு கூட சிலரை நான் சந்தித்து ஜெபிக்க முடியாய் நேரிட்டது. ஜனவரி மாதத்திலே நான் இங்கே வந்தபோது தூத்துக்குடி பட்டணத்தில் மூன்று நாட்கள் கூட்டங்கள் இருந்தது. நான் தூத்துக்குடிக்கு போகும்போது ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி, அந்த சகோதரி டீச்சராக இருக்கிறார்கள், அவர் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறார். அவர்கள் ரெண்டு பிள்ளையை சுமந்து கொண்டு எங்களிடத்தில் வந்தார்கள். அவர்கள் வந்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஒன்று செய்தார்கள். என்ன நடந்தது என்பதை நான் சொல்கிறேன். அவர்களுக்கு 17 வருடங்கள் குழந்தை இல்லை, 17 இயர்ஸ், 17 வருடங்களுக்கு குழந்தை இல்லை. ஏங்கி ஏங்கி பார்த்தார்கள். ஒன்றும் நடக்காத போது அவர்கள் எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள், ஐயா நீங்கள் பீகாரில் எத்தனையோ குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு குழந்தை தாருங்கள் என்று எழுதியிருந்தார்கள். அந்த மாதிரி அப்ளிகேஷனை மனைவி வாங்கி வைத்துக் கொள்வாள். முன்னால் போல இப்பொழுது குழந்தைகள் அதிகமாக கிடைப்பதில்லை என்றாலும், ஏதாயிலும் குழந்தைகள் கிடைத்தால் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி, திடீரென்று ஒரு குழந்தையை 2500 ரூபாய்க்கு ஒரு தாய் விற்க வந்தாள். கவனியுங்கள், இந்த தேசத்தில் நடக்கிற கடுமைகளிலே ஒன்று. அதை என்னுடைய மனைவி உடனடியாக பணம் கொடுத்து வாங்கி பூத்துக்குடியில் இருக்கிற இந்த தம்பதிகளுக்கு அவள் ஃபோன் பண்ணி, நீங்கள் குழந்தை கேட்டீர்கள் அல்லவா, ஒரு குழந்தை வந்திருக்கிறது, ஒரு பெண் குழந்தை வந்திருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ள வருகிறீர்களா என்று கேட்டபோது, சிஸ்டர் நாங்கள் வர்றது வரைக்கும் இங்கே நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம்னு சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு பிள்ளைக்கு வாங்குகிற எல்லா சாமானையும் வாங்கி வீட்டில் அடுக்கி வைத்து விட்டு ட்ரெயின் டிக்கெட் பைக் பண்ணி ரெடியாக இருக்கிற இந்த நேரத்தில், எங்களோடு கூட பணிபுரிகிற மற்ற ஊழியர்கள் வாயிலாக மார்த்தாண்டம் ஆபீஸில் இருக்கிற சகோதரன் ஜபசிங்குக்கும் செய்தி போச்சு, ஒரு பிள்ளை வந்திருக்குதுன்னு. அவரும் அங்கே அவரை போட்டு நிறைய பேர் பாடுபடுத்துறதுனால, இங்கே உட்காந்துருக்கிற அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவரை போட்டு அண்ணங்கிட்ட ஒரு பிள்ளை வாங்கி கொடு, அண்ணங்கிட்ட ஒரு பிள்ளை வாங்கி கொடுன்னு சொல்கிறதுனால, அவர் ஒரு குடும்பத்தை பார்த்து அக்கா கிட்ட ஒரு குழந்தை இருக்குதான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணலை, நேராக காரை எடுத்தாங்க, ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க. இப்போ இவங்க பாதி வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பீகாருக்கு, கார்லையே மார்த்தாண்டத்துலேருந்து பாதி வழி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் மனைவிக்கு ஒரே குழப்பம், நம்ம கூப்பிட்ட ஆள் வராங்கன்னு அவங்க ட்ரெயினில் வராங்கன்னா, இவங்க காரில் வராங்க, எதில் வராங்க, ஒன்றுமே தெரியாமல். மறுபடியும் நாங்கள் அந்த குழப்பத்தை கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு கிடைச்ச போது, சொன்னது ஒரு ஆள், ஆனால் வர்றது வேற ஆள். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதற்குள்ளே அவர்கள் முக்காவாசி வழியை கடந்து விட்டார்கள். அதில் என் மனைவி அந்த தூத்துக்குடி குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி சொன்னாள், தயவு செய்து மன்னிச்சிங்க, ஒரு மாறாட்டம் நடந்து விட்டது, உங்களுக்கு தரணும் தான் வச்சுருந்தோம், ஆனால் கொஞ்சம் பேர் இப்போ நாக்பூரெல்லாம் தாண்டி வந்துட்டாங்களாம், அவங்களுக்கு எப்படியா அந்த குழந்தை கொடுக்கணும், உங்களுக்கு அடுத்த குழந்தை தர்றேன்னு சொன்னோடனே அந்த சகோதரனும் சகோதரி ஏமாற்றத்தினால இத்தனை வருஷம் காத்திருந்து இப்போ வருதுன்னுட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, பவுடரு, சோப்பு, பொட்டி எல்லாம் வாங்கி வச்சிருந்தா, ஏமாந்துட்டோம், இது தேவ சித்தம் இல்லை என்று சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு எங்களுக்கு வேண்டாம் அக்கா என்று சொல்லிட்டாங்க. நல்ல கவனிங்க, வேண்டாம் அக்கான்னு சொல்லிட்டாங்க. உடனே என் மனைவிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, இல்லை வருத்தப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, கத்தர் உங்களுக்கு வேற ஒரு பிள்ளையை வச்சிருக்காரு, அதுக்குள்ளே இவங்க வந்து சேர்ந்தாங்க, இவங்க அந்த பிள்ளையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. மூன்றாவது நாள் அவங்க போன மூணாவது நாள் இன்னொரு குழந்தை வந்துட்டு, இப்போ என் மனைவி ஃபோன் பண்ணுறா, பிரதர் சிஸ்டர் இன்னொரு குழந்தை வந்திருக்கு, வந்திருக்கீங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணி தான் சொல்லணும், இனிமே தேவ சித்தமா இல்லையான்னு சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணி ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க, அக்கா வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க, என் பேர் இது, எங்கள் வீட்டுக்கார் பேர் இது, தயவுசெய்து எங்களுக்குன்னு வச்சுருங்க, நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த முறை ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. ட்ரெயினில் போனால் வேற யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்களோன்னு. They came and they had the baby. We were so happy. பிள்ளையை தூக்கிட்டு தூத்துக்குடி வந்து இறங்கி ரெண்டாவது வாரத்தில் 17 வருஷம் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த அவளுடைய கர்ப்பத்தை தேவன் திறந்தார். இன்றைக்கு ரெண்டு பிள்ளையும் தூக்கிட்டு, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, எங்களுக்கு ஆண்டவர் ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு தந்தது பொம்பளை பிள்ளை, ரெண்டையும் ஒன்றாக வளர்க்குற கிருபையை கத்தர் கொடுத்தார். கத்தர் எத்தனை இறக்கமுள்ளவர், கரங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளை தூக்கி போடப்பட்ட பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தாயினுடைய கற்பத்தை அடத்தே வச்சிருக்கார் 17 வருஷம். அல்லேலூயா. நான் எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பினார்கள் என்றும் தெரியவில்லை. ஆண்டவர் உடையை உடுத்தினது தேங்க்யூ ஜீசஸ் சொல்லல. அவங்க அவங்களுக்கு நன்றி சொல்ற பழக்கம் இருக்கிறதாக வேதத்தில் காணோம். ஆனாலும் கூட கத்தர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர். அவருடைய மடியை நிரப்புகிறார். கரங்களை உயர்த்தி மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒளிச்சு கிடந்தவனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் ஐயா. பாவத்தினால தங்களை ஒழித்துக் கொண்டவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் நடந்த கொலை அவங்களுக்கு தெரியும். காயின் ஆபேலை கொண்டு விட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 25வது வசனம், 4வது அதிகாரம், 25வது வசனம்.
1: பின்னும் ஆதாம் தன் மனைவி
0: அறிந்தான்.
1: அவள் ஒரு குமாரனை
0: பெற்று
1: காயின் கொலை செய்த
0: ஆபேலுக்கு பதிலாக
1: தேவன் எனக்கு,
0: Oh God, what a mighty God we have. எத்தனை பெரிய ஆண்டவர் ஐயா. கொலை பண்ணிட்டான், எடுத்துட்டான், இழந்து போனாங்க. கர்த்தர் ரீகம்பன்சேட் பண்றாரு. இதுதான் நம்ம ஆண்டவர். பாவத்தின் மீத்தம் ஒளிஞ்சு போனாலும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தவறல, அள்ளி கொடுக்கிறதுக்கு தவறல, அணைத்துக் கொள்வதற்கு தவறல. இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் பாவம் செய்யாம ஒளிச்சு கிடந்த சவுலை தள்ளி விடுவாரோ? தட் இஸ் மை க்வெஸ்சன். இந்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர், அபிஷேகித்த ஆண்டவர், வேறு மனிதனாக்கின ஆண்டவர் இந்த சவுலை தள்ளுவாரோ? ஆதி மனிதனுடைய பாவத்தையும் பாவத்தை பாராமல் அவனை நிரப்பிக்கொண்டே இருந்தார் என்று வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவேளை பயத்து நிமித்தம் மனிதர்கள் தங்களை ஒழித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த கதை என்கிறதுனால் அதை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். மோசே தன்னை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று தெரிந்துதான் காலடி எடுத்து வைத்தான். ஒருவேளை அது தவறான நேரம்தான், தேவன் குறித்த நேரம் அல்ல. அதற்கு முந்தி 10 வருடங்களுக்கு முன்னதாக காலடி எடுத்து வைக்கிறான். சகோதரர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள், குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நியாயாதிபதியாக நிற்கிறான். ஒரு எகிப்தியனை கொன்றும் போட்டு விடுகிறான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத. ஆனால் காரியம் வெளிப்பட்டு விட்டது என்ற பயம் அவனை ஆள்கொள்ள, பார்வோனுக்கு தெரிந்து விட்டது என்று தெரிந்த பயத்தினாலே தன்னை உருவாக்கினவரும் தன்னை பாதுகாத்தவரும் அரசியல் சட்டங்கள் விரோதமாக இருந்தபோது தன்னை அரண்மனையிலேயே வளர்த்தவருமாய தேவனுடைய இடத்தை விட்டு ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே ஒளித்துக் கொண்டான். 1 வருஷம், 2 வருஷம் அல்ல, 40 வருஷம். கவனிங்க, 40 இயர்ஸ். எந்த சத்தமும் கேட்கறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. வேற எந்த காரியம் நினைவுக்கு வருவதற்கு இடம் கொடுக்கவில்லை. 40 வருஷம். Let me forget the whole thing. அவன் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் விட்ட போதே, 2வது பிள்ளைக்கு எலியோர், என்ன சொன்னான் தெரியுமா? நல்ல வேலைக்கு தப்பிச்சேன், பிழைச்சேன். ஆனா அவனை கொண்டுதான் கிரியை செய்யணும்ங்கிறதுனால உன்னை அதுக்காக தான் காப்பாத்தினேன். எல்லாரும் செத்து போகும்போது உன்னை மட்டும் காப்பாத்தினதுக்கு காரணம் அதுதான்டா. மோசே, இவனந்திரத்தின் நடுவுல இருந்தாலும் எரியும் முச்செடியினால் உன்னை நான் என்னை வெளிப்படுத்தி உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறேன். நல்ல ஆண்டவர் பயத்தில் இருக்கிற மனிதனை பயமில்லாதவனாக மாற்றி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல பயம் என்று ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் என்று பயம் இல்லாதவனாக மாற்றி அவனை உபயோகப்படுத்தினார். அவனை ஒளிப்பிடத்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் இந்த சவுலை ஒளிப்பிடத்திலிருந்து கொண்டு வந்தவரை ஏன் ஐயா தள்ளிவிட்டார், ஏன் தள்ளிவிட்டார்? நான் முதலாவது 3வது காரியத்தை சொன்னேன், வேகமாக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சம்டைம் தி சர்ச், சபை ஆட்களை ஓரம் கட்டி விடுகிறது, அவர்களை காணப்படாத ஒரு இடத்திற்கு தள்ளி விடுகிறது. திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து அதையும் காண்பித்து கொடுத்து இன்றைக்கு முடிக்கிறேன், நாளைக்கு தொடர்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய பவுல் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து விட்டான். அவனை குறித்து தேவன் நோக்கத்தை ஆண்டவரே சொல்லுகிறார், பார்க்கலாம் 15வது 16வது வசனம்.
1: அதற்கு கர்த்தர் நீ போ,
0: அனனியாவிடத்தில் சொல்கிறார், நீ போ.
1: அவன் புறஜாதிகளுக்கும்
0: ராஜாக்களுக்கும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை
0: அறிவிக்கிறதற்காக
1: நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய
0: நாமத்தின் நிமித்தம்
1: எவ்வளவாய்
0: பாடுபட வேண்டும் என்று
1: நான் அவனுக்கு காண்பிப்பேன்.
0: இப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒன்று செய்கிறான். 20வது வசனத்தை வாசியுங்கள்.
1: தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று
0: தேவனுடைய குமாரன்
1: ஆலயங்களிலே பிரசங்கித்தான்.
0: He was so active, so quick. நான் பீகாருக்கு போன போது என் மேல் பொறாமை கொண்ட சில பழைய கிறிஸ்தவர்கள், ஆலயத்தின் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டவர்கள், ஒரு பழைய ஆலயத்தை எப்படியாயிலும் தங்களுக்கு உரிய வேண்டும் என்று சொன்ன சில பழைய பெருச்சாளிகள், பழைய கிறிஸ்தவர்கள் என்னை கொலை செய்யும்படியாக RSS-இன் தலைவர்களிடத்திலே போய் பணம் கொடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதற்கு நியாயமில்லை. ஒரு நாளில் என்னை நேசித்தார்கள். 4 பேர் உட்கார்ந்திருந்த ஆலயத்திலே ஒரு நாளில் 45 பேர் ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதான ஒரு கிரியை நடப்பித்தது. ஆனால் இந்த ஆளை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று அறிந்த போது, இவன் இருந்தால் நம்முடைய கனவுகள் நினைவாகாது, இவன் இருந்தால் சொத்துக்களை அபகரிக்க முடியாதபடி செய்து விடுவான், இவன் இருந்தால் இவைகள் நம்முடையதாக மாறப்போகிறதில்லை என்கிறதுனால எதிரியிடத்தில் போய் இவன் ஆட்களை மதம் மாற்றுகிறான் என்று சொல்லி அவர்களை ஏவி விட்டது மாத்திரமல்ல, அவனை கொல்லுவதற்கு காசு தருகிறேன் என்று சொன்னதை என் மனைவியிடத்தில் கேளுங்கள், சாட்சியாக சொல்லுவாள். அவள் ஹிந்தி படிக்க போகிற அந்த டீச்சர் அவளுடைய கால்களை பிடித்து கெஞ்சின காட்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள். மிஸ் கச்சப் என்று சொல்லுகிற, கமலா கச்சப் என்று சொல்லுகிற ஒரு ஆதிவாசி பெண்ணிடத்தில் என் மனைவி ஹிந்தி மொழி பற்றுக்கொள்ள போவாள். அவள் இவளை பார்த்து சொன்னாள், ரூபா தயவு செய்து உங்கள் வீட்டுக்காரர் வெளியே நடமாட வேண்டாம் என்று சொல்லுங்கள், அவர்களுக்கு காசு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை கொலை அவர்கள் உன்னுடைய வீட்டுக்காரரை கொலை செய்து விடுவார்கள், தனியாக போகக்கூடாது என்று சொல்லி என்னுடைய துடிப்பை என்னுடைய வேகத்தை பார்த்து அவர்கள் நிறுத்துவதற்கு கொலை செய்தார்கள் என்கிற காட்சியை நான் பவுலுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். அன்றைக்கும் அவனுக்கும் அதே நடந்ததுதான். ஆகையினாலே அவனை கொலை செய்ய தீர்மானம் பண்ணினார்கள். அவனை ஒரு அழுக்கு மூட்டையைப் போல அங்கே இருக்கிற சீஷர்கள் அவனை கடத்தி விடுகிறார்கள். Paul, it is too much. Stop a while. அதற்கு பிறகு நடக்கிற காரியத்தை பாருங்கள். அந்த வசனங்களில் 26வது வசனம்.
1: சவுல்
0: எருசலேமுக்கு வந்து
1: சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான்.
0: அவர்கள்
1: அவனை சீஷன் என்று நம்பாமல்,
0: வெளிப்பாடு பெற்ற பேதுரு, வெளிப்பாடு பெற்ற யோவான், யாக்கோபு, இயேசுவின் காயத்திலே கைகளை விட்டு பார்த்த தோமா, அப்போஸ்தலர்கள், they couldn't accept this person. நம்பல. பர்னபாஸ் கொஞ்சம் அக்காமடேட்டிவா இருக்கா? ஏன்னா பர்னபாஸ்க்கு போஸ்ட் கிடையாது. போஸ்ட் இருக்கிற ஆளுங்க தான் அந்த மாதிரி தங்க போஸ்டுக்கு ஆபத்து வருமேன்னு யோசிப்பாங்களோ என்னமோ தெரியல. பர்னபாஸ் ஒரு சாதாரண ஆள், அவன் தான் பார்த்து நல்ல மனுஷன்பா நல்ல மனுஷன் என்று சொன்னான். இப்போ பவுலுடைய கிரியையை கொஞ்சம் பாருங்கள், வாசிக்கலாம் 28-29.
1: அதன் பின்பு அவன்
0: எருசலேமிலே
1: அவர்களிடத்தில்
0: போக்கும் வரத்துமா இருந்து
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே
0: தைரியமாய் பிரசங்கித்து
1: கிரேக்கருடனே பேசி
0: தர்கித்தான். நல்ல கவனிங்க, பவுல் செய்த ஒரு காரியம், யூத எல்லையை கடந்து யூதர்களுக்கு மாத்திரமே அறிவிக்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தவருடைய எல்லையை கடந்து கிரேக்கருடனே பேச ஆரம்பித்துட்டான். பார்த்தாங்க, இந்த ஆள் நமக்கே வேட்டு வச்சிருவான், இந்த ஆளை இப்படியே விட்டு வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கும் வேட்டு வந்துடும். இவன் எல்லை கடந்து காரியங்களை பேசுகிறான், இவன் மிஷினரி கால் கொடுக்குறான், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள் கிரேக்கர்களுக்க பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் அதை ஆட பயிற்சி பாருங்க, when you cross the boundaries, people will pack you and send you back home. 5 years, 5 வருடங்கள் பவுலை குறித்து யாருக்கும் தெரியாது. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், பிரஜாதிகளுக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்கு தேவனே தெரிந்து கொண்ட பாத்திரம், உயிருக்கு பயப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கிரேக்கர்களையும் சந்திக்கிற பாத்திரம். But the church bundled him and set him aside. 5 years. மறைக்கப்பட்டு போய்விட்டான் பவுல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பதவி இல்லாத ஒரு பர்னபா இன்றைக்கும் உண்டு. He doesn't need any post. He doesn't need any position. But he knows the heart of God. 11வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த பர்னபா என்ன செய்தான் என்று 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: பின்பு பர்னபா சவுலாகிய பவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய்
0: அவனை கண்டு
1: அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
0: அந்த கவனிகள் அருமையான, இந்த மிஷினரி கூட்டத்தில் பர்னபாக்கள் தேவை. ஒளிப்படத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து தேவ சித்தத்தை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறதற்கு சபையால், தலைவர்களால், சபை கமிட்டிகளால், பதவிகள் உள்ளவர்களால் தள்ளி வைக்க மறைக்கப்பட்டிருந்த சிலர் பவுல்களை தேடுகிற பர்னபாக்கள் ஆண்டவருக்கு தேவை. நான் என்ன சொல்ல வருகிறேன், பாவம் ஒரு மனிதனை ஒளிப்படத்தில் தள்ளலாம், பயம் தள்ளலாம், ஆனால் பரிதாபம், சபையும் அப்படிப்பட்டவர்களை அங்கீகாரமும் செய்கிறதில்லை, அடையாளமும் கொண்டு செல்லவும் செய்கிறதில்லை, மாறாக பேக் பண்ணி ஓரம் கட்டி விடுகிறது. வில்லியம் கேரி என்கிற ஒரு செருப்பு தொழிலாளி தேசங்களின் படத்தை வைத்து அழுது கணைந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன் என்று சொன்னபோது அன்றைக்கு சபைதானும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு விருப்பமானால் ஆண்டவரே செய்யட்டும், நீ போய் என்ன கலட்ட போகிறாய் என்றுதான் சபை கமிட்டி சொன்னது. சபையின் ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ, நான் முத்துக்குளிக்க போகிறேன், என் வடிப்பிலே கயிர்களை கட்டிக்கொண்டு குதிக்க போகிறேன், பிடித்து தாங்கக்கூடியவர்கள் எழும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் அவர்கள் பிடிப்பார்களா தாங்குவார்களா என்று தெரியாமல் உந்தும் சக்தியாய் வந்ததினால் தான் இந்தியாவில் இத்தனை மொழிகளிலே நமக்கு வேதாகமம் கிடைத்தது. Today's church need a big shake up. Today's church leadership needs a big shake up. சபையிலே நீங்கள் போடுகிற காணிக்கைகள் சேர்த்து வைக்கப்பட்டு ஸ்டேட் பேங்குக்கு 18% வட்டி கொடுப்பதற்கு உதவலாம். உங்களுக்கு 4% கொடுப்பாங்க, மீதி 14% ஸ்டேட் பேங்கை பெருசாக்குறதுக்கு. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சேன்னுட்டு ஷேர் ஹோல்டரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதானி என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நேண்டியவராக இருந்ததுனால $1 பில்லியன் கடன் கொடுத்து மேக் இன் இந்தியான்னு இங்கே கத்திட்டு அங்கே போய் ஆஸ்திரேலியாவில் முதலீடு செய்வதற்கு உன் சபையின் பணம் போகுது, தெரியுமா? Do you know that? Do you know that? You think you are saving money, saving money, saving money. ஒருவேளை அப்படியே கன்னியாகுமரியில் பாதி சுனாமியில் போயிட்டாலும் காணிக்க வராட்டா கூட எங்க சபை நடக்கணும்னு சொல்லி நீ சேர்த்து சேர்த்து வைக்கிறதுல 4% உனக்கு பூபம் காட்டிட்டு மீதி 14% பெரிய பெரிய பேங்கை கட்டி அதுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் பர்னபாக்கள் உண்டோ, ஓரம் கட்டப்பட்டு அழைப்பு பெற்றவர்களை அடையாளம் கண்டுபிடித்து Come to the limelight. The Lord needs you. The nation needs you. The church needs you. சொல்லுகிற பர்னபாக்கள் உண்டோ? சபையே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தேசத்தின் அரசியலை அறிந்ததினால நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை அறிந்ததினால் சொல்கிறேன், சபைகளின் நிலையை அறிந்ததினால் சொல்கிறேன், என் தேசத்தை தேவன் கைவிட்டு விடக்கூடாது என்கிற ஆதங்கத்தின் பேரிலே சொல்லுகிறேன். என்னோடு கூட வட இந்தியாவுக்கு வந்து பாருங்கள், எங்கெல்லாம் சுவிசேஷத்தின் கால் வைத்ததோ அந்த கிராமங்கள் வெளிச்சம் பெற்றிருக்கிறது, மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். பகைஞரும் கொலைஞரும் ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கிறார்கள். குடிகாரர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வைரக்கமாய் கொலைவெறியாய் தெரிந்தவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை சொல்கிற பொறுப்பு சபைக்கு உண்டு, சுவிசேஷத்திற்கு உண்டு என்கிற நிலைமை வந்தால் நான் பர்னபாவாக எழும்புவேன். I will look for people, those who are hide themselves. தங்களை மறைத்து ஓரங்கட்டப்பட்டதினாலே, ஒதுக்கப்பட்டபதினாலே, ஆதரவில்லாததினாலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்ததை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ஜாமக்காரனுடைய ஆசிரியர் புஷ்பராஜ், டாக்டர் புஷ்பராஜ் முதல் மிஷினரியாக FMVP போன போது அவர் 4 மாதத்தில் திரும்ப வந்துவிட்ட கதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மலைக்குத்தான் அனுப்பப்பட்டார். டாக்டராக இருந்தவர் மருத்துவத்தோடு கூட சேர்ந்து ஆண்டவரை அறிவிப்பதற்கு பெரிய மலைக்கு சென்றார். 4 மாதங்கள் தாங்குவார் இல்லாததினாலே, அன்றைக்கு FMVP நிலைமை மோசமாக இருந்தபடினாலே அனுப்பினவர்கள் ஜபம் பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள், ஆனால் பணம் கொடுப்பதை குறித்து யோசிக்காதனாலே, குடும்பத்தின் தேவை வந்ததினாலே அவர் அன்றைக்கு அங்கே இருந்து வீடு திரும்பி இன்றைக்கு ஒரு சுவிசேஷகனாக மாறுவதற்கு பொறுப்பு சபையே. இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து வட இந்தியாவுக்கு வருகளுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது என்கிற ஆதங்கம் எங்களுக்கு உண்டு. Once upon a time, people just resigned their job and joined us. But now they are willing to give money. I have met lot of young people. Anna varradhukku aasiya irukana kudumbathinudaiya kaaryangala paakradhukku oru sabayinudaiya oru aal kuda ayathama illa. Vaisana thai thappana poi paathu nalam saarikkiravargal kuda illa, adanal dhaan vara mudiyala. Indraikku kuda oru sagodharan ennai paathu sonnar, sabaye ivargal orangattapada vendumo, odukkapada vendumo, olindu vaala vendumo, உன்னதமான ஆண்டவர் கை நீட்டி அழைக்கிற அந்த சத்தத்தையும், மோசே நீ இல்லாவிட்டு அந்த வேலை முடியாது, I have waited for 30 years. 30 லட்சம் ஜனங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்காங்க, நீ ஒருத்தன் கீழ்படியாதனால, உன்னதான நம்பி இருக்கிறதுனால நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று கத்தர் கண்ணீரோடு கூட இந்த சபை இந்த மிஷினரி கூட்டத்திலே வந்திருக்கிறான். Just because of one man's disobedience, 3 million people were crying, making noises, because one man was not willing to listen to God. ஒளிந்து கொண்டிருக்கிறாய வாலிபா, என் சகோதரியே, நீ ஒளிந்து கொண்டிருக்க இருக்க இருக்க இருக்க எதிர்காலத்தை குறித்த பயமனை ஆள்கொள்ள ஆள்கொள்ள, நீ உன்னை ஒழித்துக்கொள்ள ஒழித்துக்கொள்ள, 3 மில்லியன் 30 லட்சம் ஜனங்கள் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமோ? சவுலே, அபிஷேகித்து ஜலத்துக்கு தலைவனாய் இருக்க, தளவாடங்களுக்கு அல்ல, பொருட்களுக்கு அல்ல, ஸ்டோர் ரூமுக்கு அல்ல, நீ தலைவனாக நின்று போரை நடப்பிப்பதற்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறாயோ, வெளியே வா. உன்னை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை வேறு மனிதனாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னோடு நான் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ தெரியாத போது, அறியாத போது உனக்கு புரியாத போது உன்னை வேறு பிரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. Come out. Moses, come out. Saul, come out. Paul, come to the limelight. God is calling you. நாளைக்கு இதே செய்தியை தொடர்கிறேன். சவுளுடைய பாவம் என்ன என்று நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். இங்கே சிலரோடு கூட தேவன் நேரடியாக நின்று பேசுகிறதை பார்க்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் சிலருக்கு முன்னதாக தேவன் நின்று அவருடைய கரங்களை பிடித்து இழுப்பது போல் காட்சியளிக்கிறதை பார்க்கிறேன். கீழ்ப்படிந்து விடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் இந்த நேரத்தில் எழுந்திருக்க கூடாது. நான் ஒருவேளை பவுலாக இல்லை, ஆனால் ஒரு பர்னபாவாக மாற விரும்புகிறேன். ஒதுக்கப்பட்டு மறைவிடத்தில் இருக்கிறவர்களை தேடி முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த தள்ளும் பணியை செய்வதற்காயிலும் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தட்டும். அதற்கு வேண்டிய காரியங்களை நான் செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்கிறவர்களும் இல்லை, எனக்கு புரிந்து விட்டது. நான் தான் அந்த மோசே, கீழ்ப்படியாமல் இருக்கிற மோசே அந்த நான் தான் என்று சொல்கிறவர்களும் இல்லை, பாவத்தின் நிமித்தமாக இதுவரைக்கு ஒழித்துக் கொண்டிருந்தேன், தேவன் செய்த நன்மைகளை பார்க்க முடியவில்லை, இன்றைக்கு அதிலிருந்து வெளிவர விரும்புகிறேன் என்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்கிறவர்கள் உடைய வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது நான் உணர்கிறேன். அநேக பர்னபாக்கள் இந்த கூட்டத்திலே உண்டு, அநேக தாங்கும் மக்கள் உண்டு, அநேகரை வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற மக்கள் உண்டு. தாங்கள் செய்ய முடியாதே மற்றவர்கள் செய்யட்டும் என்று சொல்லுகிற பர்னபாக்கள் உண்டு. அல்லது யாரோ சில வாலிப பிள்ளைகள், தங்கச்சி நீ ஒரு தடவை தவறு பண்ணிட்ட, ஆனா ஆண்டவர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நீ நினைக்கிற தவறு பண்ணா கூட எல்லாமே நல்லா தான் நடக்குது. ஆனா ஆண்டவர் நீ உன்னை மார்போடு அணைச்சி உன்னுடைய குற்ற உணர்வில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கி தன்னுடைய பிள்ளையாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, தலை தோங்க செய்வதற்கு உன்னுடைய பக்கத்தில் நிற்கிறதை பார்க்கிறேன். ஓடி ஒழித்து பல காலம் ஆகிவிட்டது. கத்தரை மறந்து, கத்தருடைய ஜனங்களை மறந்து, அவருடைய ஐக்கியத்தை மறந்து ஓடி இருந்த என்னை தேவன் இன்றைக்கு தடுகிறார் என்று உணர்கிற ஒரு சகோதரன் அங்கே உண்டு. தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்கிறப்பாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனே நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆள்கொள்ளட்டும். எங்களை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இருக்காதபடி தேவ ஆவியானவர் எங்களை மேற்கொள்ளட்டும். எங்களை உந்தி சொல்லுகிற தள்ளுகிற ஒரு சக்தியை நாங்கள் பார்க்கிறோம். A driving force is driving us, Lord. ஒரு driving force எங்களை drive பண்ணுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி பரத்திலிருந்து தேவ அக்னியினுடைய தொடுதலை பெற்றவர்களாக இந்த மைதானத்திலிருந்து கடந்து போவதற்கு தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். Hallelujah. தேவனே, பலவீனனுக்காயிலும் பலமுள்ளவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று சொல்லுகிற என் அருமை வேத வசனத்தின் அடிப்படையில் பலமில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துவீராக. அழைப்பில்லை என்று சொல்லுகிறவர்கள் அழைப்பை புரிந்து கொள்வார்களாக. ஓடி ஒதுக்கப்பட்டவர்கள், ஒதுங்கினவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்களாக. தேவன் களி கூறுவாராக, தேசம் மகிழ்வதாக. இவர்கள் போகும்போதே நம்முடைய தேவிய சத்தத்திற்கு கீழ்ப்படிய கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அருமையான போதவர்கள் ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்க முடியாது கேட்கிறேன்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டுக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எந்த செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன்தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போது இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் மக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனால் தகுதி இல்லத்தான், பர்சன் ஃபார் டிசர்விங் இட், பட் ஸ்டில் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் பாரு. அதுதான் என் ஆண்டவர்

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்றது அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான், அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை நான் பயன்படுத்தி, உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறார். ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலேலூயா.

சிந்திப்போம், செயல்படுவோம். சிறுவனை கூட்டிக்கிட்டு அவனுடைய அப்பா காட்டுக்கு போனாரு. அங்க போன உடனே மகன் கிட்ட, ரவி, உனக்கு முன்னால நான் ஒரு சவால வைக்கிறேன். அதுல வெற்றி பெற்றா நீ பெரிய வீரன் ஆயிருவ. இன்னைக்கு ராத்திரி முழுசும் நீ தனியா இந்த காட்டிலேயே இருக்கணும். நான் உன் கண்ணை கட்டிடுவேன், ஆனாலும் நீ பயந்துடக்கூடாது, வீட்டுக்கு ஓடி வந்துடவும் கூடாதுன்னு சொன்னாரு. சின்ன பையனான ரவி ஆர்வத்தோட சரின்னு சொன்னான். தந்தை அவன் கண்களை ஒரு துணியால இருக்க கட்டினாரு. அவர் நடந்து செல்லும் காலடி ஓச அவனுக்கு கேட்டுச்சு. காட்டில் உள்ள விலங்குகள் வந்து நம்மளை கொன்னுருமோன்னு நினைக்கிறப்போ அவனுடைய இதய துடிப்பு வழக்கத்தை விட மிக வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. பயங்கர காற்று வீசினதுனால மரங்கள் பேயாட்டம் போட்டுச்சுது. மழை வேற தூர தொடங்கிட்டு. கடும் குளிர் ஊசியா அவன் உடலை தொலைச்சது. ஐயோ, யாராவது என்னைய காப்பாத்துங்களேன்னு ரவி பல முறை கத்தி பார்த்தான். பயன் இல்ல, யாரும் வரல. திடீர்னு அவனுக்குள்ள ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும்னு பாத்துருவோமேன்னு பக்கத்துல கேக்குற ஓசைகளை ஆர்வத்தோட கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு போயிட்டுது. விடியற் காலத்துல லேசா கண் அயர்ந்துச்சு. அப்படியே தூங்கிட்டான். சூரிய ஒளி உடம்ப சுட்டப்போதான் கண் கட்ட திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கிட்டு எதிர பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துட்டுது. அப்பான்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்த அப்பாவை பாஞ்சு கட்டி தழுவிக்கிட்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, ரவி, நான் எப்போ உன்னைய விட்டு போனேன்னு கேட்டாரு. உடனே ரவி, ராத்திரி முழுசும் இங்கதான் இருந்தீங்களா? அப்படின்னா நான் பயந்து அலர்னப்போ என்னைய ஏன் நீங்க காப்பாற்ற வரல, ஏன் என்கிட்ட எதுவும் பேசலன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, உன் மனோதிடம் வளரணும், நீ எதுக்கும் அஞ்சாத வீரனா இருக்கணுங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன். அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும்னு சொன்னார். மகனுக்கு தந்தையோட நோக்கம் புரிஞ்சது. கடவுளும் இந்த தந்தைய போலத்தான், எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. துன்பத்திலையும் சோகத்திலையும் நாம தவிக்கும் போது துவண்டு விடாம நாம தீரர்கள் ஆகணுங்கிறதுக்காக பல நேரங்கள்ல மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் மாதிரி இருக்கிறாரு. அதனால தைரியமாருங்க, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு.

திருப்பதிகள் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவர், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடே கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடே கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரை பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கைகால்களின் பெருவிரல்கள் தரைக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுவதை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கின்ற கானானியரோடே யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனில் குடியிருக்கின்ற கானானியருக்கு விரோதமாக போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாஸ் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கின்றவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனானின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கின்ற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோடே குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கின்ற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லைகளையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைகளையும், எக்ரோனையும் அதன் எல்லைகளையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பெஞ்சமின் புத்திரர் ஜெருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பெஞ்சமின் புத்திரரே கூட எருசலேமில் குடியிருக்கின்றார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார்.
யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வெவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டைய கரைக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாய் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதாவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்றிருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தால் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகின்றவர்கள் ஆனார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்பா ஆபிக் ரேஹோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியரின் தேசத்தின் குடிகளாகிய கானானியர் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமேனின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகின்றவர்கள் ஆனார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பிமிலும் குடியிருக்க வேண்டும் என்றிருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகின்றவர்கள் ஆனார்கள். எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகின்ற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று.

நாங்க 24 மணி நேரமும் எப்பொழுதும் விழிப்பாக இருந்தோம். 24/7 நாங்க கவனமா இருந்தோம். அதை சொல்லுவதற்காக தான் அந்த கடைசி வசனத்தை அவர் எழுதுகிறார். நானாகிலும் என் சகோதராய் வேலைக்காரர் என்னை பின்பற்றுகிற காவல் சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை கூட நாங்கள் என்ன செய்யலை, களைந்து போடாமல் இருந்தோம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க, இது உங்க யுத்தம்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லியும் கூட இவங்க தூங்கலை, இவங்க பிரேயர் பண்ணிட்டு அமைதியாக உட்காரலை. யாராவது ஒருத்தர் ஜெபிச்சுட்டு போங்க பிரதர், அது போதும் அப்படின்னு சொன்னா அவரை விட்டு விலகுங்கள். அவருக்கு சத்தியம் தெரியவில்லை, ஜெபித்து செயல்படுங்கள், அதுதான் தேவ சத்தியம். ஜெபிச்சுட்டு உக்காந்துக்குங்க இல்லை, ஜெபித்து என்ன செய்யுங்கள், செயல்படுங்கள். நாம் செயல்படுவதற்குத்தான் ஜெபம். 24 மணி நேரமும் அவர்கள் விழித்திருந்தார்கள். இவ்வளவு கடினப்படணுமா? எஸ், கர்த்தருடைய பணிதான். இவ்வளவு கடினப்பட்டுத்தான் அதையே அவர் முடிக்க, தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கட்டி இருக்க முடியாதா? ஏன் இப்படி செய்யணும்? ஏன் இவ்வளவு கடினமாக தேவன் அதை அனுமதிக்க வேண்டும்? ஒருவேளை மிக எளிதா கட்டி முடித்திருந்தால் தேவன் மீது அபரிமிதமான விசுவாசத்தோடு இவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? சே, சொன்ன மாத்திரத்தை ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாத்தி எதுவுமே இல்லை. நேத்து தான் ஆரம்பிச்சோம், காலையில பார்த்தா மாளிகையாக கட்டி முடித்து விட்டோமே, இது தேவனுடைய செயலாயிற்று என்று எளிதாக தேவனை அறிந்து கொள்வதற்கு அது வசதியா இருக்கும் அல்லவா? நல்லா கவனிங்க, தேவன் சித்தம் கொண்ட எந்த செயலா இருந்தாலும் சரி, வரலாற்றில அல்லது அவர் செயல்பட்ட அந்த விதத்தை பார்க்கும் பொழுது அவர் எளிதாக அவற்றை கொடுத்து விடவில்லை. 99% அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அதை எளிதாவே தரல. இது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன் ஆண்டவரே அப்படி பண்றீங்க? ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வருஷ கணக்குல காத்திருக்க வைத்தார். வருடம் ஆயிருச்சு, நீங்கள் நானா இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருப்போம். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் போயிட்டு இருக்கு. அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார் ஆபிரகாம் வயசுல. அதுக்கப்புறம் தான் என்ன பிறக்கிறது, குழந்தை பிறக்குது. காரணம் இல்லாமல் இல்லை. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதிமானாய் மாறி இருந்தான். ஏன்னா ஊர்ல இருந்து அழைக்கும் போதே அழைச்சிட்டாரு, வா உன்னை பெரிய ஆளா ஆக்கிடுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன். வரும்போதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். வசனம் போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன, போதும் அல்லவா? இல்ல, அன்றைக்கு இருந்த அவருடைய விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற விசுவாசத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததா இருந்தது. ஆண்டவர் புடமிட்டு இருந்தார், எரியளவு மாற்றி இருந்தார். அப்ப தேவன் தான் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். அடுத்து யாரை சொல்லலாம், தாவீதை சொல்லலாம். 40 இயர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு காட்டுக்குள்ள, வீரப்பன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நாங்க ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஆணை கட்டிக்கு போயிருந்தோம், அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு, மக்களையும் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இவங்களெல்லாம் குளிக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனா ஒரு சகோதரன் எங்களை கூட்டிட்டு போனாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டோம். அது ஒரு பயங்கரமான இரக்கம், உயிர் பயம் எல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு, செத்தோண்டா சாமிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்தது. அவர் அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் வந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்பதான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், இதுல ஒரே நாள் இங்கேயும் இங்கேயும் நடக்க முடியலையே, அந்த வீரப்பன் இந்த சக்தியமங்கலம் காட்டுக்குள்ள எத்தனை நாள் என்ன பண்ணியிருப்பாரு இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்ப்பா இப்படி எல்லாம் இருக்கு, இதுல ஒரு இடத்துல நம்மளால ஏற முடியல, ஒரு இடத்துல இறங்க முடியல. தாவீதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு, இஸ்ரேல் ராணுவமே துரத்திக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணியிருப்பாரு, கூட வேற அவர் மட்டும் ஓடி இருந்தா கூட எங்கேயாவது ஏதாவது பேரிச்சம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டு ஜீவனோட வாழ்ந்திருந்திருக்கலாம். கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அன்னைக்கு நாங்க ஒரு 4-5 பேர் போனா அன்னைக்கே எங்களுக்கு பசிக்கு ஒரு டீ கிடைக்கல அந்த காட்டுக்குள்ள. ஐயோ, எங்கேயோ போயிட்டு நாங்க வந்தோம், அன்னைக்கு 400 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? ஆனால் தாவீது அந்த காட்டுக்குள்ள அந்த 400 பேருக்கு எப்படி சாப்பாடு தரணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு விட்டார். அந்த காட்டுக்குள்ள இவங்களை எப்படி இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து பாதுகாக்கணும்னு கற்றுக்கொண்டார். எல்லாரும் அரியணையில ஏறியதற்கு பின்பதாக கற்றுக்கொள்ளுவார்கள். அவங்க பையன் வந்தாச்சு, அவனுக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 10 வயசுல எல்லாம் அரியணையில ஏறின ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, என்னன்னே தெரியாத ஏறிய ராஜாக்கள். ஆனா தாவீது அப்படி இல்லை, அவர் அரியணையில ஏறும் பொழுது சகலகலா வல்லவனா இருந்தார். அவரை ஏத்து ஒரு ஆளு எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தார். ஏற்கனவே அவர் ஒரு யுத்த மனிதராகத்தான் இருந்தார். பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறது என்ன, அவ்வளவு யுத்தம் தெரிஞ்சவரையே 40 வருஷம் காட்டுக்குள்ள தேவன் என்ன செய்யறார், அலைய வைத்தார்.
நம் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார். சோ உங்க வாழ்க்கையில ஒரு செயல் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நினைச்சா அப்படி ஜீபும்பான் நிறைவேற்றி இருக்க முடியும், ஆனால் என் கைகளை பழக்கு வைக்கிறார், என் கைகளை தைரியப்படுத்துகிறார், என்னுடைய பயத்தை போக்குகிறார், எனக்கு விசுவாச வைராக்கியத்தை கொண்டு வருகிறார், என் நெற்றியை வெண்கலத்தை போல மாற்றுகிறார், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறார், சாத்தானுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ளத்தக்க திராணியுள்ளவனா என்னை மாற்றுகிறார். இதையெல்லாம் செய்வதற்கு தேவனுக்கு இந்த காலங்கள் தேவைப்படுகிறது, அவருக்கு அந்த டைம் தேவைப்படுகிறது, அவருக்கென்று ஒரு வேலை தேவைப்படுகிறது. தேவனுக்கு அலங்கம் கட்டுறதெல்லாம் முக்கியம் இல்ல, அந்த அலங்கத்தை கட்டாமலேயே அவர்களை பாதுகாக்க முடியும், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கிறார், நீங்க அலங்கத்தை கட்டுங்கப்பான்னு சொல்லி. அவங்க அலங்கத்தை கட்டி முடித்திருந்த பொழுது நமக்கு வசனம் சொல்லுகிறது 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிந்திருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில பயம் போயிருந்தது, எதிரிகளை குறித்த பயம் மாறி இருந்தது, விசுவாசம்னா என்னன்னு தெரிந்திருந்தது, எப்படி வேலை செய்யணும், எப்படி உழைக்கணும், எப்படி கஷ்டப்படணும் எல்லாம் தெரிந்திருந்தது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆகவே தான் பல இடங்களிலே தன்னுடைய வேலையா இருந்தாலும் சரி அதை தாமதப்படுத்துகிறார், அதுல நிறைய சிக்கல் வந்தாலும் விட்டுறாரு, வரட்டும்னு விட்டுறாரு, சிக்கல் வரட்டும் போகட்டும்.

லாபம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் ஹாரிசன் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மின் சாதனங்களை பார்த்து மிகவும் பயந்தனர். வெள்ளை மாளிகையில் புதிதாக மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்ட நேரம் அது. அவர்கள் இருவரும் மின்சார விளக்குகளின் சுவிட்சை தொட பயந்தனர். ஹாரிசனும் அவரது மனைவியும் இரவு நேரம் படுக்கைக்கு செல்லும் முன்பு லைட்டை அணைக்க யாரும் வேலைக்காரர்கள் இல்லாவிட்டால் லைட்டை அணைக்காமல் பயந்து போய் விளக்குகளை எரியவிட்டு கொண்டே தூங்குவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற பயங்களை நாம் தூர விலக்க வேண்டும். ஒருமுறை சீஷர்கள் படகில் சென்று கொண்டிருந்த போது காற்று அதிகமாய் வீசி படகு அலைவுப்பட்டது. இயேசுவும் அவர்களோடு தான் இருந்தார். அவர் படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் போகும் சூழ்நிலைகள் எவ்வளவு ஆபத்து நிறைந்தவைகளாயிருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் நம் சூழ்நிலைகளுக்கு கட்டளையிட அவை அமைதியாகி அடங்கி போகும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.

0: தேவ செய்தி அளிப்பவர் ஊழியர் டேவிட் சாம் ஜாய்சன்.
1: எடுத்து வாசிக்கலாம் லூக்கா 13 அதிகாரம், அதனுடைய 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: அவள் மேல் தமது கைகளை வைத்தார்.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையாய் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அதிசயமாய் நம்மோடு கூட இடைபட்டு கொண்டிருக்கிறார். என்னை நிமிர பண்ணக்கூடிய வல்லமை என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தேவ பிள்ளை இதை நல்லா புரிஞ்சிக்கணும், இதை உறுதியா இருக்கணும். வேற எந்த கை ஏமலப்பட்டாலும் இருக்கிறதுல இன்னும் நான் பலவீனம் தான் ஆவேனே தவிர என்னால் எழும்ப முடியாது. எனவேதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுத வைத்தார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. நீ யார் கைக்குள்ள இருக்கணும்னா, ஒரு தூதன் கையிலையோ ஒரு மனிதன் கையிலையோ, ஏன் உன் கையில கூட அவன் வாழ்க்கையை வச்சிடாத, அவருடைய கரத்திற்குள்ள அடங்கிருங்கள். காரணம் அந்த கரத்தில் வெளிப்படுகிற வல்லமை எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். காரணம் அந்த கரத்துல தான் ஐஸ்வர்யமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் படுகிற இடத்துல அது எத்தனை வருஷம் பலவீனம் என்பது விஷயம் கிடையாது. ஆமென். 18 பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற இந்த பலவீனத்தை மாத்துறதுக்கு ஆண்டவர் 18 கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அல்லது 18 கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். சத்துரு இவளை எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாமல் ஆக்குவதற்கு அவன் எடுத்த வருஷம் 18. என் தேவன் அவளை நிமிர பண்ண எடுத்த நேரம் ஒரே ஒரு செகண்ட் தான். ஆமென். எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கு? சத்ருவை பார்த்து, ஏய் சத்ருவே உனக்கு எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஆமே. ஏ ஆண்டவர் இதுல இருந்து என்னை எழுப்புறதற்கு நீ எடுத்த நாட்கள் அவசியம் கிடையாது. ஆமே. ஒரு டச், ஒரு தொடுதல் என் மேல என் அப்பா வச்சிட்டார்னா நான் நிமிர்ந்துருவேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிற வல்லமை என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் கரம் செய்யும் அதிசயம் என்னை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவருடைய கரத்திற்குள் இருக்கிற அனுபவத்தை ஒரு தேவப்பிள்ளை என்றென்றைக்கும் ஏங்கணும். அந்த கரத்தை விட்டு நம்முடைய வாழ்க்கை எடுபட்டு விடாதபடிக்கு. குயவன் ஒரு பாத்திரத்தை வணையணும்னா அந்த பாத்திரம் குயவன் கையோடு உள்ள உறவில் உறுதியா இருக்கணும். ஆமென். திரிகையிலே வைத்து அப்படி சுத்தி விடுவார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவர் தான் சுத்தி விட்டுட்டாரு, இனி என்னால உருவாக முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. திரிகளை வைத்து சுத்தி விட்ட பிறகு அவர் செய்கிற அடுத்த காரியம் அந்த மண்ணுக்கு மேல அவர் கையை வைப்பார். புடமிட்டுட்டாரு, மிதிச்சிட்டாரு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இனி உருவாக்கப்படும். திரிகளை வச்சா உருவாகிடலாம், ரைட். இந்த பாதையில நடந்தா உருவாகிடலாம், ரைட். நடத்த விட்டுட்டாரு, நடத்த விட்டுட்டார். இனி நான் எப்படி நடந்தாலும் உருவாகிடலாம் கிடையாது. திரிகளே நீ சுற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் கரம் படாமல் என்னால எழும்பி நிற்க முடியாது. எந்த திரிகையில் இருக்கிற மண்ணின் மேல குயவன் கைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த திரிகை எவ்வளவு ஸ்பீடா சுத்தினாலும் பரவாயில்ல, அந்த திரிகையில இந்த மண் எவ்வளவு சுத்து சுத்தினாலும் பரவாயில்ல, அந்த மண் கெட்டு போகாது. அந்த மண்ணை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தோடு உள்ள உறவிலே சரியா இருக்குமானால் நீ எவ்வளவு அலைந்தாலும் பரவாயில்ல, உன்னை கர்த்தர் எந்த வனாந்திரத்தில் நடத்தினாலும் பரவாயில்ல, நீ அமிழ்ந்து போக மாட்டாய். கர்த்தர் உன்னை மகிமையான பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருப்பாய். அப்ப என்னுடைய ஏக்கமும் என்னுடைய வாஞ்சையும் எதுவா இருக்கணும், ஆண்டவரே இந்த கரத்தோடு உள்ள உறவுல நான் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே என் கையை என்ன விட்டு எடுத்துடாதீங்க. இந்த கரத்தோடு உள்ள அந்த உறவு, மண் இந்த கரம் இந்த மண்ணுக்கு மேல படுதுன்னா அது என்னன்னா அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அனுபவம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம், ஆண்டவரை பற்றி பிடிக்கிற அனுபவம். அன்பான தேவப்பிள்ளையே, கடைசி நாட்களிலே சத்துரு கை வைக்கிறதே சமூகத்தை விட்டு விலக்கிறது. இது கடைசி நாட்கள்ல மாத்திரம் இல்லை, ஏதேனே தொடங்கிட்டான் அந்த உறவை கட் பண்றதுக்கு. எதை எதை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட முடியும்? அவனுக்கு தெரியும் இவன் கிட்ட எதை கொண்டு போனா இந்த உறவு கட்டாகும். எல்லார்கிட்டையும் ஒரே போல வரமாட்டான், எல்லார்கிட்டையும் ஒரே சொல்யூஷனை கொண்டு வரமாட்டான். ஒவ்வொருத்தருக்கிட்ட நம்முடைய வீக்னஸ் சத்துருக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்து எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உறவு கட்டாயிடக்கூடாது. தேவனோடு உள்ள அனுபவம், தேவனோடு உள்ள தனிப்பட்ட விதத்திலான உறவு, கூட்டத்தோட ஆலயத்துல வந்து உட்காரும் போது ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், ஆமேன், வேற வழியில துதிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா என் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தட்டி துதிக்க வச்சிரும், என கை தட்டு அப்படிலாம் தட்டுறாங்க, அவங்க போடுற கத்தல்ல எனக்கு தூங்கவும் முடியல. துதிக்க ஆலயத்துக்குள்ள சிலர்லாம் வந்து சும்மா தான் வந்து பலவீனத்தோட தான் வந்து, ஆனா உள்ள வந்தோடனே என்னன்னு தெரியல பாஸ்டர், அப்படி ஒரு அனல் வருது. என்னால துதிக்காம இருக்க, இங்க உள்ள வந்தா துதிக்காம இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம சரியா துதிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா துதிப்பான். குடும்பத்துல பெற்றோர் சரியா துதிச்சா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா துதிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அவர் கை பட்டுச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லாமே நடந்துடும். செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். இங்கே இவள் மேல கத்தர் கை வைக்க காரணம், ரெண்டு காரணத்தை ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படி அதிகமாய் பாரப்படுத்தினார், உணர்த்தினார். ஒரு காரியத்தை நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமேன். இவள் மேல் இந்த கரத்தை வைக்க காரணம் என்ன தெரியுமா? இவள் சுகத்தை கேட்டு இந்த இடத்துல வரவில்லை. அவரிடத்தில் வந்த அநேகர், இன்னும் சொல்ல போனா அதிகமானோர் வரும்போதே எப்படிதான் வராங்கன்னா சுகம் பெறணும், அவர் எப்படியாவது என்ன தொடணும், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதிகமான ஜனங்கள், அதிகமானோர் தேவனிடத்திலிருந்து ஏதாவது எனக்கு ஒன்று நடக்கணும், என் வாழ்க்கை நிமிரணும், என் மேல அவர் கை வைக்கணும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். இப்படிதான் எல்லாருமே வந்தார்கள். ஆனால் இங்கே இவள் வந்தது சுகத்திற்காக வரவில்லை, மாறாய் வேதம் சொல்லுகிறது லூக்கா 13வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 11 வசனங்களை வாசியுங்கள்.
2: ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
1: பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ
2: அங்கே இருந்தாள்.
1: எங்க இருந்தாள்? தேவாலயத்தில். என்னைக்கு இருந்தால்? ஓய்வு நாள். ஏன் கத்தர் இவ மேல கை வச்சார் தெரியுமா? இவளிடத்தில் வெளிப்பட்ட ஒரு கிரிய என்ன தெரியுமா? ஓய்வு நாளை கனப்படுத்தினாள். ஆமென். ஓய்வு நாளை கனப்படுத்தினாள். ஆமென். நான் இன்னைக்கு இந்த வார்த்தை பேசணும்னு வரல, இன்னொரு வார்த்தை தான் கத்தருடைய ஆவியானவர் அது பேசுவேன். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு பேசணும்னு வரல. ஆனால் நேற்று இரவு மறுபடியும் ஆண்டவர் அதை கொஞ்சம் பாரப்படுத்தினார். எவன் ஒருவன் கர்த்தருடைய ஓய்வு நாளை அதிகம் கனப்படுத்துறானோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவன் வாழ்க்கைய ஒரு நாள் ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைப்பார். ஆமென். ஓய்வு நாளை கனப்படுத்துங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கும் போதே ஆண்டவர் சொல்லிட்டார், ஓய்வு நாள ஆசரிக்கணும். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கான நாள், அந்த பரிசுத்த ஓய்வு நாளே, சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த நாட்களிலே அன்பான தேவ ஜனமே, ஆமேன், 6 நாட்கள் கர்த்தர் நமக்கு வேலை செய்யும்படி, காரியங்களை நடப்பிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அதை சொல்லியிருக்கிறார், செய்யின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் அன்று நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அப்பா சமூகத்தில் இருப்பதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருப்பதுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், மற்ற நாட்கள் எல்லாம் அவர் தேவாலயத்தில் மட்டும் பிரசங்கிக்கவில்லை, அவர் மலையில பிரசங்கிக்கிறார், அவர் படகுல பிரசங்கிக்கிறார், வழியில பிரசங்கிக்கிறார், ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கிக்கிறார், மற்ற நாட்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பிரசங்கிக்கிறார். ஆனா ஓய்வு நாள்னு வந்துருச்சுன்னா அவர் எந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்க மாட்டார், அவர் எங்க தான் பார்க்க முடியும்னா ஆலயத்துல தான் பார்க்க முடியும். ஆமென். ஆலயத்துல தான் பார்க்க முடியும். இவள் வாழ்க்கையில கத்தர் கை வைக்க காரணம் என்ன தெரியுமா? இவளுக்கு ஓய்வு நாளை கட் பண்றதற்கான ரீசன் நிறைய இருக்குது. எவ்வளவேன்னு நிமிரக்கூடாதவள் எல்லா ஓய்வு நாளும் நடந்து வாரா, எப்படிங்க வர முடியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வரணும். 18 வருஷம் வேதம் சொல்லுகிறது, எவ்வளவே நிமிரக்கூடாது. நமக்கு ஒரு சின்ன பலவீனம், ஒரு காய்ச்சல் வர்றது போல இருந்தாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்தாலே நம்ம வர மாட்டேங்கிறோம். வரல, ஆனா வர்றது போல கை காலெல்லாம் கொஞ்சம் வலிக்கு. ஒருவேளை அங்க போய் ஏசியில இருந்துட்டா கூடிருமோ, இப்படி சொல்லி நம்ம வராம. இங்க 18 வருஷம் இவ நடந்துதான் வரணும். ஆமா, இவ கார் ஓட்டுவாளான்னு தெரியாது. கார் ஓட்டுறது எங்க, ஆக்சிலேட்டரும் பிரேக்கு மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்ட்ல ரோடு தெரிஞ்சாதான் ஓட்டுறது, எதுவுமே முடியாது. நடந்து வரணும். பலவீனம் ஒரு ரீசன் இருக்கு. அவள் வீட்டில் இருக்கலாம், முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வரேன், என் தலை நிமிரம்னு பார்த்தேன், நிமிரல. தலை நாளுக்கு நாள் குனிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவரை தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு என்ன நடந்துச்சு? இல்லை நாம சொல்ற பல சாக்குகள் அதுதான். இல்லை ஆண்டவர் தேடினதுனால எனக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு பார்த்தா நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருதே தவிர என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்? இனி ஆராதனைக்கு வீட்டில் இந்த ஆன்லைனில் இவ அப்படி இருக்குல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவன் எங்கே இருப்பானா? ஆலயத்துக்குள்ளே இருப்பான், ஆலயத்துக்குள்ளே இருப்பான். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியமாக சொல்கிறேன். பல கஷ்டத்தின் நடுவில் வருகிற அநேகர் உண்டு. உன் நெருக்கத்து நடுவில் ஆராதனைன்னு சொன்ன உடனே ஆலயத்துக்குள்ள நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறல்ல, இதை யாரு பார்க்கிறாரோ இல்லையோ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது, உன்னை தொடுகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது, உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆமென். எவ்வளவு நிந்தைய ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்பாங்க, அந்த நிந்தை எல்லாம் கேட்டுட்டோம். அவள் கூனி தான் நடக்கிறா, ஆனாலும் கையில பைபிளை பிடிச்சிட்டு கூனி நடந்து வரும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆண்டு விட்டு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கலாம். இயேசுவின் ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன், ஓய்வு நாள் தேவ சமூகத்தில் தேவ சபையில கூடி ஆராதிக்கிறதுக்கு சாக்கு போக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் பிடிக்கவே செய்யாது. ஆமென். அதிகமாய் திரும்ப திரும்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்ற வார்த்தை தான், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கிறது. ஓய்வு நாள் அன்று, பரிசுத்த ஆராதனை நாள் அன்று உன்னை எங்க தான் பார்க்கணும்னா ஆலயத்துல தான் பார்க்கணும். ஆமென். தயவு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு அதிகம் நேரத்தை கொடுக்க பிரயாசப்படுங்கள். ஞாயிற்றுக்கிழமை முடிந்த அளவிற்கு, சிலருக்கு சில காரியங்கள் முடியாது, சில அலுவல்கள் அப்படி இருக்கும், ஆனாலும் சபையை தாண்டிதான் எல்லாமே. ஆமென். சபை கூடி வருதலை தாண்டிதான் எல்லாமே, ஆண்டவரை ஆராதிக்கிற தாண்டிதான் எல்லாமே. ஆமென். ஆராதனை கட் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் போயிடாதீங்க. ஆராதனை யாமை ஒருவேளை சில சூழ்நிலை நிமித்த ஏதாவது வெளியூர் போவோம், அல்லது எங்கேயாவது வெளி தேசத்தில் இருப்போம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில நான் கூடி ஆராதிக்க வேண்டும் என்பது தேவன் போட்ட கட்டளை. ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசியுங்கள். வழிகளின்படி நடவாமலும் அதாவது உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காத, ஓய்வு நாளை
3: மகிழ்ச்சி நாள் என்றும்.
1: எப்படி பார்க்கணுமா? மற்ற 6 நாளை விட இந்த 7வது நாள் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தண்டா, உயர்த்தண்டான்னு. ஏன்னா எப்படி எல்லாரும் உயர்த்துவேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு காலையிலே பொய்ய சொல்லிட்டு காலையிலே முறுமுறுத்துட்டு காலையிலேயே 6 மணிக்கே வச்சிருக்காங்க சர்ச். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா என்ன வேணா. நான் அந்த ஸ்திரீயோடு ஒப்பிட்டு சொல்றேன், நீ நிமித்து மகிமைப்படுத்துவேன். எப்படி பார்க்கணும் சொல்றார் பாருங்க. நீ அசட்ட பண்ணிராத, அவன் மகிமை உள்ள நாளா எண்ணுவாயானால். அடுத்த வார்த்தை வாசிங்க, 14. அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய்,
2: பூமியின்
1: உயர்ந்த இடங்களில். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உயர்ந்த இடத்துல அதை இப்படி சொல்றேன், உன் தலை இப்படி நிமிர்ந்து நிற்கும்பா. ஆமென். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சொல்லிட்டு கடைசி சொல்றார், கர்த்தருடைய வாய். இது தூதனை வச்சு சொல்லல, இது தீர்க்க தரிசியை வச்சு சொல்லல, அவருடைய வாய் இதை உரைக்கிறது. ஆமென். பரிசுத்த ஓய்வுனாலே பரிசுத்தப்படுத்துங்கள் என்று உபாகமத்தில் லேவியர் ஆகமத்தில் கர்த்தர் அதிகமாக எழுதி வற்புறுத்துகிறார். பரிசுத்தப்படுத்து, நீ கணம் பண்ண, நிர்விசாரமா எடுத்துறாத. அன்னைக்கு உன் சுய இஷ்ட போல போயிடாத. உன் கால்களை மற்ற காரியத்தை விட்டு விலக்கி தேவனுக்கு அடுத்த காரியத்தில். இந்த ஸ்திரீ ஆண்டவர் தொட காரணமே, அவள் உள்ள வந்த பிறகும் கேட்கல, எதுக்குமா நீ ஆராதிக்க வந்த, இன்னைக்கு எதுக்கு நீ சர்ச்சைக்கு வந்திருக்கிற, சுகம் கிடைக்கிறதுக்கா? இல்ல, இன்னைக்கு ஓய்வு நாள், நான் சர்ச்சில் வந்திருப்பேன். ஆமென். இன்னைக்கு எதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. விடுதலை கிடைக்க நான் வரல, அது எப்ப அவர் தரணுமோ தருவார். இன்னைக்கு ஆண்டவருடைய நாளானார். என்ன நீ ஆலயத்துல தான் பார்க்க முடியும். ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துங்கள். அவருடைய ஓய்வு நாளை குறித்து பேசும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வார் பாருங்க. யாத்திராகமம் 31 அதிகாரம் அதனுடைய 13 வசனம் வாசிங்கள். ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்கணும் வாசிங்கள். 31:13.
2: நீ இஸ்ரவேலின் புத்திரரை நோக்கி,
1: நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்
2: நான்
1: என்பதை நீங்கள் அறியும்படி.
2: இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும்.
1: இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எனக்கு அடையாளம் எது தெரியுமா? நான் யாரை ஆராதிக்கிறேன்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர் பரிசுத்தர் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வரார்னா, நீ ஓய்வு நாளில் சபையில் இருக்கணும். ஆமென். அப்படின்னா அடுத்து கேட்கலாம், சபையில் தான் கூடி ஆராதிக்கணும். எஸ். லேவியராகமம் 23:3 ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வாசியுங்கள், லேவியராகமம் 23:3.
2: ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும்,
1: ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். ஏன் இந்த வார்த்தை எடுத்து சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள். நீ தான் ஆலயம், நீ சர்ச்சைக்கு போக தேவை கிடையாது, நீ கூட்டத்தோட கூட்டமா போய் ஆராதிக்க தேவை கிடையாது, நீ வீட்டுல இருந்தே ஆராதிக்கலாம், நீ வீட்டுல இருந்தே துதிக்கலாம். ஏன்னா கர்த்தர் ஒன்னு ஆலயமா பார்க்கிற. ஏஸ், அவர் என்ன ஆலயமா பார்க்கிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தை உண்மைதான். ஆனால் ஓய்வு நாள் அன்று நான் சபை கூடி வரதுல விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்கணும். ஆமென். ஆறு நாள் நீ வேலை செஞ்சுக்கோ, ஆறு நாள் நீ மற்ற காரியங்களை செய், ஆனா கர்த்தர் விரும்புறது ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உன்னை கர்த்தர் ஆலயத்தில் பார்க்க விரும்புகிறார். ஏன் ஆண்டவரே, நீங்க என்ன ஆலயத்தில் தான் பார்க்க விரும்புறீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற, நான் அன்னைக்கு ஆலயத்தில் தான், அன்னைக்கு ஆலயத்தில் தான் இருப்பார். அன்னைக்கு அற்புதம் வழியில நடக்காது, அன்னைக்கு அற்புதம் மலையில நடக்காது, அன்னைக்கு அற்புதம் ஆலயத்துல தான் நடக்கும். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். எனவே ஓய்வு நாளை ஆசரியுங்கள். ஓய்வு நாளை குறித்து சொல்லும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்வார். லேவியராகமம் 19 அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 19:3 வசனத்தை வாசியுங்கள்.
2: அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு
1: நாட்களை, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் சொல்லிட்டு சொல்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் என் கர்த்தர். சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், ஓய்வு நாள் ஒழுங்கு ஆசரி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது தெரியுமா? எதை நினைப்பூட்டுகிறது தெரியுமா? ஏன் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கண்டிப்பா ஆசரிக்கணும்னு சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் உபாகமம் 5 அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல இப்படி எழுத வச்சாரு. வாசிங்கள் உபாகம்
2: 5:15.
1: நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க
2: உனக்கு
1: ஏன் கட்டளை இட்டார்னா, உன்னை தூக்கின இடம் அப்படிப்பட்ட இடத்துல தூக்கி இருக்கிறார். எகிப்து தேசத்துல உன்னுடைய உன்னுடைய சரியான நிலைமை என்னன்னா, எகிப்து தேசத்துல நீ அடிமையா இருந்த, நீ அடிமையான சந்ததி, ஆனால் நீ ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ஆனா நீ ஆராதிக்கிற சந்ததினா ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அடிமைகள் எகிப்திற்குள்ள நீ ஓய்வு நாளை ஆசரிக்க முடியல. ஓகே, ஆண்டவர் விட்டுட்டார். ஆனா இப்ப நீ உள்ள வெளியில கொண்டு வந்துட்டார், ரத்தத்தால மீட்டுட்டார். அவர் சிலுவையில தொங்கினது நிமித்தமாய் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யாருக்கும் நுழைய முடியாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஒன்றுக்கு உதவாத என்னையும் உங்களை கதர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார், கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். நான் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவன் சொல்றவங்க

ஆராதனைக்கு ஓய்வு நாள ஏமா இந்த கஷ்டத்துல வந்திருக்கிறேன்னு அவ சொல்லுவா. இந்த நாள் அற்புதத்துக்கு நான் வரல, இந்த நாள் என் ஆண்டவருக்கான நாள். ஆமென். ஆமா, ஏன் இந்த கஷ்டத்துல நீ ஆராதனை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடுறேன்னு உலக கேட்டா சொல்லணும்?

ஓய்வனால் விசேஷப்படும். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் அதை தியானிக்க வைத்த போது அப்படிதான் தியானிக்க வைத்தார். அந்த இடத்துல மட்டும்தான், பல இடத்துல ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு பைபிள்ல வருது, கிட்டத்தட்ட 44 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன், நான் எண்ணி பார்த்ததுல. ஆமென். ஓய்வு நாளில் தேவன் உபதேசம் பண்ணினார், போதகம் பண்ணினார், ஆலயத்தில் போதகம் பண்ணார், இப்படி நிறைய இடத்துல இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு வரும், ஒரு ஓய்வு நாள். அந்த ஒரு ஏன் எழுதப்பட்டுச்சுன்னா, அந்த ஒரு ஓய்வு நாள் தான் இவளுக்கான ஓய்வு நாள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கு சொல்றீங்களா? இருதயத்தில் எனக்குன்னு ஒரு ஓய்வு நாள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ பல ஓய்வு நாள் வந்திருக்கும். ஆமென். அட்டெண்டன்ஸ் பாப்பார், 18 வருஷத்துல எத்தனை வருஷம், எத்தனை நாளும் நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது, நிறைய ஆப்சன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியாது, நிறைய ஆப்சன்ஸ் தான் டீச்சர் கையை எடுத்துருவாங்க. எனக்கு ஒன்று காப்பாற்ற முடியாதுப்பா, கஷ்டத்தின் நடுவிலும் நாளுக்கு நாள் போராட்டம் தான், நாளுக்கு நாள் பிரச்சனை தான், வார வாரம் நான் என் பிள்ளைக்கு எதுவுமே செஞ்சது போல, ஆமேன், அவன் விரும்பினது போல சில காரியங்கள் நடக்கலை, ஆனாலும் எனக்கான நாள் எனக்குன்னு என் பிள்ளை வந்துட்டு இருக்கிறான் தெரிஞ்சிச்சுனா உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள், உனக்குன்னு ஒரு ஓய்வு நாள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கம்பீரத்தோட ஆர்ப்பரிப்போட ரகா பல சந்தர பல பௌதரி ஆதரம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன்.

சொல்லுங்க, நான் அமர்வதோ நானும். நீ ஆலயத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும், நீ துதிக்கிறது அவருக்கு தெரியும். உன் கஷ்டத்தின் நடுவில், உன் துக்கத்தின் நடுவில் நன்றாய் நன்றாய். இந்த ஸ்திரியை போல இங்க அநேகர் உண்டுங்க, அநேகர் உண்டு. பார்த்த வெளியில சிரிச்சுட்டு வந்து ஆராதிக்கிறாங்க, உள்ளத்துல காயத்தோடு, பல இடத்துல தலைகுனிவோடு. இவளுக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு இவ குனிஞ்சு இருக்கிறது, ஆனா இங்க இருக்கிற அநேகருக்கு வெளியில தெரியல. வெளியில சிரிப்பு அப்படி சிரிச்சு காட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா உள்ள வரும்போது, இன்னைக்கு ஏங்க சர்ச்சைக்கு வந்தீங்க, அதான் உங்களுக்கு எதுவுமே நடக்கலல்ல. ஏ, நடக்கிறதுக்காக வரல, என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்க, என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்க, எனக்கு ரத்தம் சிந்தி என்ன மீட்டு கொண்டு வந்தவர். உங்களுக்கு ஒரு ஞாயிறு உண்டு, ஒரு ஞாயிறு உண்டு. ஓட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த ஞாயிறை பார்க்க வச்சிருவார் சகோதர சகோதரி. ஓட்டம் முடிகிறதுக்குள்ள அந்த ஞாயிறை பார்க்க வச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசித்து கம்பீரத்தோட, நீ மிஸ் பண்ணிராத, நீ விட்டுறாத, நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே ஜீசஸ் ஆண்டு ரொம்ப கவனிப்பார். ஓய்வு நாள நான் என்ன பண்றேன்னு கவனிப்பார். அன்பா சொல்றேன், ஆலயத்துல வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகும் எவ்வளவு தேவனுக்கு அடுத்த காரியத்தை அன்னைக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆமே. அநேகர் சுவிசேஷ ஊழியத்தை போகிறதை பார்க்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். சில வயோதிபர்கள்லாம் போவாங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில், ஆனாலும் கர்த்தருக்கு இந்த நாள் கர்த்தருக்கு. இங்க 6 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு 1 நாள் தான் ஓய்வு நாள். சரியா, காலையிலே ஆராதிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருக்கு இந்த நாள் கர்த்தருக்கு. ஹே, நீ ஏன் இந்த கஷ்டத்தில் ஓடே? இந்த நாள் கர்த்தருக்கு, இந்த நாள் கர்த்தருக்கு. இப்படி வர்ற பிள்ளைய பார்த்து தொடுவார், பார்த்து பார்த்து தொடுவார், பார்த்து தொடுவார். ஆமென். அவர் இவளை பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பா தெரியுமா? இவ்வளோ கஷ்டத்தின் நடுவிலும் யார் இல்லாமல் வந்தது என்று சுகம் கேட்கறதுக்கு, ஆனால் இவா வர்றதே ஓய்வு நாளா? ஓய்வு நாள்னா ஆண்டவர் ஆலயத்தில் இருப்பார், நான் ஆலயத்தில் இருக்கணும். அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது. ஆமே, அவர் தொடுவார் தொடாத்ததுல ரெண்டாவது. ஆலயத்தில் ஓய்வு நாள்னா நான் இருப்பேன், என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் தைரியமாக சொல்கிறேன், இதில் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமான உங்க இருதயம் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். ஆமே. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சோன்னா எல்லாரும் வெளியே போங்க, நாங்க அனுப்பிடுவோம். ஆனா உங்க இருதயம் ஆலயத்திலே இருப்பதாக, பிரசன்னத்திலே இருப்பதாக. இயேசுவின் ஒரு ஓய்வு நாள் உங்களுக்கான ஓய்வு நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? ஆமே. ஏன் இது அவ்வளவு இன்னைக்கு பேசுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்

0: எல்லாருமே கானானுக்காய் தான் புறப்பட்டார்கள். ஆனால் அதில் எல்லாருமே கானானுக்குள்ள போகல. எல்லாருக்கும் மேலே வாக்கு தத்துவம் இருந்துச்சு, ஆனா எல்லாரும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கல. ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும் வந்த பிறகு கூட சொல்லல, வரும்போதே சொல்லிட்டார். வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ஒரு கானான் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறது. ஆனா இதுல அநேகர் ஏன் போகல தெரியுமா? எசேக்கியேல் 20வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் எசேக்கியேல் 20:16-15:16.
1: ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை
0: பின்பற்றி
1: அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய்
0: என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால்
1: நான்
0: வாக்கு தத்தம் பண்ணினது
1: தேனும் ஓடுகிறது எல்லா தேசங்களிலும்
0: சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே
1: கொண்டு வந்து
0: விடுவதில்லை என்று வனாந்திரத்திலே ஆணையிட்டேன். சொன்னாதீங்க உலக நிறைய ஆஃபர் வைக்கும், இன்னைக்கு மட்டும் நீ வந்து வேலை செஞ்சிட்டேனா, 6 நாள் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை விட 7வது உனக்கு நிறைய கொடுக்கப்படும். எனக்கு அப்படி ஒரு காசு தேவை கிடையாது, எனக்கு அப்படி ஒரு பணம் தேவை. அதனால என் பிள்ளை வாழண்டா, என் அப்பா தரதுல என் பிள்ளை வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா, ஆமென். எங்க தேவனுக்கென்று தேவனை கடத்த காரியத்திற்காய் தேவ பிள்ளையே சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நஷ்டப்படுத்துறீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், மற்றவங்களை கத்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட உன்னை கத்தர் வைக்கிற ஸ்தானம் என்பது உயர்ந்த ஸ்தானமாய் தான் இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல சாத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வராத சோதனையெல்லாம் வரும். இல்லை சொந்தக்காரங்களாம் மேக்சிமம் எப்போ தான் வருவாங்க? அதுவும் தேவனை அறியாத சொந்தக்காரங்க எப்போ தான் வருவாங்க? அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல காலம், எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல காலம். அவங்களுக்கு என் வீட்டில் வந்தால் நல்ல காலம், ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க எப்போ என் வீட்டுக்கு வந்தாங்களோ, அதுதான் பொல்லாத காலமே. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வர சொல்லுங்க, வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் இந்த நேரத்தில் இவன் ஆலயத்தில் இருப்பான். ஆமென். அவனுக்கு தெரியணும் நம்மளும் போயிட்டா நம்மளையும் கூட்டிட்டு, அப்படி தெரிஞ்சாலே வரமாட்டாங்க. இது அப்படி இல்லை. ஆ பிரதர் பிரதர் வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் தேடிட்டு பாஸ்டர் கேட்டால் சொல்லிடலாம். சொந்தக்காரங்க தெரியணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும், வேலை பார்க்குற இடத்துல தெரியணும், ஹே ஞாயிற்றுக்கிழமைனா இவன் ஆலயத்தில் தான் இருப்பான். திரும்ப சொல்றேன், 18 வருஷம் இவளுக்கு அநேக காரியங்கள் சொல்றதுக்கு நியாயம் இருக்குது, ஆனா எதையும் அதுல முன் வைக்கல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது நன்மையை பெறுவதற்கல்ல, தேவனை ஆராதிப்பதற்காக மாத்திரம். ஆமென். இந்த எண்ணத்தோட ஆராதிப்பேனே ஆனால் எனக்கு நன்மை நடக்கும். ஆமென். உண்மையை கைய உயர்த்தண்டா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், இன்னைக்கு நான் ஆராதிக்க தான் வந்தேன் அப்படின்னு ஆராதிக்க, இப்படிதான் வர்றோமா ஆராதனைக்கு? இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு போனாதான் இந்த வாரம் எனக்கு நல்லாவே இருக்கும், அப்படி வந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. எதுக்கு இந்த சர்ச்சு? இன்னைக்கு சண்டே, ஆனா நீ காலையிலே 3 மணி, சிலர்லாம் 3 மணி 2 மணிக்கு புறப்படுறான். எவ்வளவு தூரத்திலிருந்து இங்க வந்து ஆராதிக்கிறார்கள். ஒரு ஃபேமிலி மதுரையிலேருந்து காலையில் கிளம்பி 9 மணிக்கு வர்றாங்க. இல்லை களக்காடுலேருந்து 2 ஃபேமிலி பைக்கில் வர்றாங்க, இங்கே பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு. அன்னைக்கு களக்காடில் ஒரு மீட்டிங் போகிற அந்த 2 ஃபேமிலி, பாஸ்டர் நாங்கள் அங்கே தான் சர்ச்சுக்கு வரோம், எப்போ வரீங்க? ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துடுவோம். என் களக்காடுலேருந்து பைக்கில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இங்கே வரணும்னா எப்போங்க கிளம்பணும்? வராங்க. ஏன் எதுக்கு வரீங்க? எங்களுக்கு ஆராதிக்கணும், எங்களுக்கு தெய்வ பிரசன்னத்தில் உட்காரணும். அதான் நீங்கள் வர்றீங்கள, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சா? நிறைய நடக்கல, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரேன்? எனக்கு என் அப்பாவை ஆராதிக்கணும். ஜீசஸ் க்ளோரபல சந்தரபல பௌதர ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

0: நல்ல கரங்களை தட்டி எஸ் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார், தேவன் மகிமைப்படுவீரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரா பாலா சந்தராதரா. ஆமென். தீர்மானமா எழுதிருங்க, நான் சரி என் தலைமுறையும் சரி, கடைசி வர வருகை வரையிலும் என் ஓட்ட முடிகிறது வர, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் தான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவரை ஆராதிக்க போய் உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இது உங்களுக்கு சர்ச்சு, மற்ற நாளெல்லாம் உங்க வீடு உங்களுக்கு சர்ச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சபை கூடி வரதுல விட்டுறாதீங்க, சோர்வுகள் வருங்க, கலக்கங்கள் விசுவாச பாதையினாலே பிரச்சனை தான் இருக்கும். ஆமென். பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் அது நடுவில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆற என்னை ஏற்படுத்தினதே அவரை துதிக்கிறதுக்காக, என்னை ஏற்படுத்தினது துதிக்கிறதுக்காக. எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், ஆமாம், இந்த கூனியாகிய ஸ்திரீ நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆமாம். அந்த ஒரு ஓய்வு நாளில் எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் கண் யாரை பட்டுச்சுன்னா அவர் மேலே அவ்வளோ மேலே படுது. ஒரு ஓய்வு நாள் உண்டு, அன்னைக்கு 1000 பேர் இங்க இருந்தாலும் உங்க மேல அவர் கண்ணு படும், உங்க மேல அவர் கைப்படும். அன்னைக்கு உங்க நாளா விசேஷ நாளா கர்த்தர் மாற்றுவார். ஜீசஸ். ஆமென். அவர் இந்த 18 வருஷமா வர்றதை அவர் பார்த்துட்டார். இந்த ஒரு நாள்ல பார்த்து கூப்பிடுறாங்க, வா எழுமணி, 18 வருஷமா கூனியா இருந்துட்டே நீ என்ன மகிமைப்படுத்துற, இன்னைக்கு நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள். என்ன காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை பக்கத்தில் இருக்கும்னா போங்க, வேற ஆப்ஷனே இல்லைன்னா மட்டும்தான் ஆன்லைன். ஆமே. திரும்ப சொல்றேன், வேற ஆப்ஷனே இல்லை, ஒரு ஆவிக்குரிய சபை இல்லை, சத்தியமான ஒரு சபை இல்லை, இப்படி இல்லைன்னா மட்டும்தான் ஆன்லைன். ஆமே. இல்லைன்னா கூடி ஆராதிக்கணும், கூடி ஆராதிக்கணும். சில ரொம்ப முடியாத சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலையில் ஓகே, ஆனால் முடியுமாண்ணா, எனக்கு நீ போய் உட்கார்ந்துடலாம், பலவீனம் தான் ஆனாலும் போய் உட்கார்ந்துடலாம், அட்லீஸ்ட் மேலே உட்கார முடியல, ஏசிக்குள்ளே உட்கார முடியல, கீழே உட்கார்ந்துடலாம், உட்கார்ந்துருங்க, வந்து ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருங்க, கத்தர் அங்கே தான் இருக்கிறார். ஆமேன். ஒரு சூம்பின கையை உடையவன் கத்தர் அவன் கையை நீட்டுறாரு. என்னைக்கு தெரியுமா? ஒரு ஓய்வு நாளில். அவன் அப்போ எங்கே இருந்தான்? அவன் ஆலயத்தில் தான் இருந்தான். ஆ, ஓய்வு நாளில் அற்புதம் ஆலயத்துக்குள்ளே தான் நடக்கும். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது, ஏன் கர்த்தர் இவளை தொட்டார்? லூக்கா 13 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை வாசிங்கள்.
1: இதோ சாத்தான் 18 கட்டி,
0: 18 கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை
1: ஓய்வு நாளில்
0: கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். நமக்கு தெரியும், இவள் எழும்பினதும் ஜெபாலய தலைவன் சொல்லுகிறார், 14 வசனத்தில் ஜனங்களை பார்த்து சொல்றான், ஆண்டவரை பார்த்து கூட பேசல, அவனுக்கு அதுல கூட தைரியம் கிடையாது. ஜனங்களை பார்த்து, சிலர் வந்து நம்ம கிட்ட ஒரு நியூஸ் கன்வே பண்றதுக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரையோ பார்த்து சொல்றது தெரியாது, நம்மளை பார்த்தா சொல்ற, ஜனங்களை பார்த்து சொல்றார், ஓய்வு நாள்ல இப்படி எல்லாம் நீங்க வந்து சுகத்தை வாங்கக்கூடாது, சுகப்படக்கூடாது, இப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றான்னா, ஏன் நான் இவளை தொட்டேன் தெரியுமா? இவள் யாரோ கிடையாது, இவள் யாரோ வென்றால் நான் தொட்டிருக்க மாட்டேன், இவள் யார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமே. இந்த வார்த்தை கடந்த நாளிலே 2-3 நாட்கள் ஆண்டவர் என்ன ரொம்ப இடைப்பட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை தான் அதிகமாய் பேசும்படி. ஆமா. ஏன் இவன் மேல கை வைக்கிறார்னா, இவ ஆபிரகாம் குமாரத்தி. இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது சபையே, ஆபிரகாமின் சந்ததி தலை குனிஞ்சு நிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமே. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி ஆராயும் வாக்கு தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும்,
2: கர்த்தர் என கிறிஸ்துவுக்குடையவராய் மாற்றி என்னை ஆபிரகாமின் சந்ததியின் லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நீ தலை குனிந்து இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஆமென். ஆண்டவர் என்ன வைராக்கியம்னா, ஏ ஆபிரகாம் குமாரத்தி எதுக்கு தலை குனியணும்? ஆபிரகாம் குமாரத்தி எதுக்கு தலை குனியணும்? ஆபிரகாம் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததி தலை குனிகிற சந்ததி அல்ல, தலை நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற சந்ததி. ஜீசஸ். ஆகாரின் பிள்ளைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகாரின் பிள்ளை தண்ணி இல்லைன்னா அழனும், அலையணும். ஆனா ஆபிரகாமின் பிள்ளை பஞ்சத்திலையும் உட்கார வச்சு தான் அங்கே ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. கேட்டா கிறிஸ்தவன், கேட்டா ஆண்டவருடைய பிள்ளை, கேட்டா ஆபிரகாமின் சந்ததி, ஆனா வாழ்க்கை குனிஞ்சிருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், கூப்பிடுறாரு, தொடுறார், நிமிர வைக்கிறார். ஜெபாலய தலைவர் வைராகமியா கேட்கும்போது ஆண்டவர், ஏ அவன் ஆபிரகாமின் குமாரத்தி. அப்ப ஆண்டவர் எதுல உறுதியா இருக்கிறார்னா, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறின ஒரு தேவ பிள்ளை, தோற்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது, அவன் ஜெயிக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம். அவர் ஜெயிக்கிறதா, அவர் கை வச்சு தொடர்றார், எழுப்பி நிறுத்துறார். நான் குனிந்து கிடப்பேனால் ஒரு காரியத்தை இப்படி இதுல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினது இதுதான், நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு உன் தலை குனிஞ்சு நடக்குதுன்னா அதுல யாரும் வெக்கப்படுறார் தெரியுமா? உன்னை அழைத்தவரும் வெக்கப்படுறார். தேவனை ஆராதிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா என் லைஃப் குனிஞ்சு இருக்கிற சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் வந்து கையை வச்சு எழுப்பி விடுறார். ஆபிரகாமின் சந்ததி தலை குனிந்து நடக்கிற சந்ததி அல்ல, ஆபிரகாமின் சந்ததி நிமிர்ந்து நடக்கிற சந்ததி. அப்படிதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடிமையா இருப்பதற்கும் ஆபிரகாமின் சந்ததியா இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்திற்குள்ள நீ தலை குனிஞ்சு இருக்கிற ஓகே, ஆனா வனாந்தரத்துல சமூகத்திற்குள்ள நீ தலை குனிஞ்சு இருக்கிறான் சம்திக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் சபைக்கு பேசும்படி அதிகமாக உணர்த்தின அந்த வார்த்தையை தண்டாய் கவனிங்க. அப்படியானால் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்த பிறகு ஏன் இவள் தலை குனிந்தது? ஏன் கர்த்தர் இப்பொழுது இவள் மேல் கை வைக்கிறார்? ஆமென். லூக்கா 13 அதிகாரத்தின் 12 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு விசை கூட
3: இயேசு அவளை கண்டு
2: தம்மிடத்தில், சாரி 11 வசனம், ஆபிரகாமின் சந்ததிய, ஆபிரகாமின் குமாரத்திய, ஆபிரகாமின் குமாரனை பரிசுத்த ஆவிதான் ஆளுகை செய்யணுமே தவிர வேற ஆவி ஆளுகை செய்யக்கூடாது. ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லிவிட்டு, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு என் லைஃப் வளர்றதுக்கு பதிலாக குறுகிறது என்றால் சம்திக்கிறான். ஆலயத்தில் தான் ஆராதிக்கிறேன், கேட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், ரத்தத்தால் ஜெயம் பெற்றவன், தேவ சமூகத்தில் விடைவிடாமல் ஆரா எல்லாம் ரைட், ஆனால் உன் லைஃப் நிமிர்ந்து நிற்கும் பார்த்தா ஏன் குனியுது? ஆமே. எவன் வாழ்க்கையில் பரிசுத்தாவியின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதோ, அது இன்னும் சொல்றேன் இருந்தும் அது செயல்படாமல் இருக்கிறதோ, அவன் வாழ்க்கையில வேற ஸ்பிரிட் பிடிக்கும். பரிசுத்தாவி மாத்திரமே என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஆமென். இங்க என்ன தப்பு நடந்திருக்குதுன்னா, இவளை பிடிக்க வேண்டியது பரிசுத்தாவியை தவிர, ஆனால் இவளை பிடிச்சிருக்கிறது பலவீனத்தினாவே, ஸ்பிரிட் ஆஃப் ஈவில், அசுத்தாவே. அசுத்தாவே, இந்த பகல் நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் நிமிருவேன் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது, நான் எழுந்திருவேன் நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது, நான் மறுபடியும் கட்டப்படுவேன் நம்பிக்கையோடு இருப்பது நல்லது, ஆனால் இந்த உலர்ந்த எலும்புல இனி உயிர் அடையணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படணும். ஆவியானவர் உனக்குள் புகணும், ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்படணும். இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார், இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார், இன்றைக்கு அதை ஊற்ற விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இப்ப கூனியா இருக்கிற ஸ்திரீ வர்றா, ஆண்டவர் சொல்ற இங்க வாழ்றார். எனக்கு என் கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சூம்பின கையை உடையவரை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஏ கையை நீட்டுண்டார், உடனே கையை அப்ப இவளுக்கு என்ன சொல்லியிருக்கலாம், ஏ நிமிந்து நில்லு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா, கூப்பிட்டு கைய வைக்கிறார். இந்த கை வைக்கும் போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா, ஒரு ஆவி வெளியில போய் இன்னொரு ஆவி உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு அது நடக்க போகுது, இன்னைக்கு நடக்க போகுது. சில ஆவி உன் கூடாரத்தை விட்டு வெளியில போகும், பரிசுத்த ஆவி ஆளுக செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிக்க தொடங்குங்க, செபிக்க தொடங்குங்க. சகர பலபௌதரா ரிபலகத ரிபலபௌ சந்தர பலபௌ ரிகர பலகர பலபௌ சதரா வைக்க போகிறார், கை வைக்க போகிறார். பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி ஆளுக செய்யப்பா, ஆளுக செய்யப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஆமென். ஏன் ஆண்டவர் பரிசுத்தாவிய நாடுகள் கேட்டு சொன்னார் தெரியுமா, சீஷர்கள்ட ஊழியம் செய்ய சும்மா அனுப்பிவிடல, போய் சொல்ற காத்திருந்தார். ஏன் சொல்றார், ஏ ஹோலி ஸ்பிரிட் இல்லாம பரிசுத்தாவி இல்லாம உன் பலத்தால நிமிர்ந்து நிற்க முடியாது. நம்முடைய பலமோ நம்முடைய திறமையோ நம்முடைய பரிசுத்தமோ அல்ல நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவது. நான் நிமிர்ந்து நிற்கணும்னா எனக்குள் ஒருவர் இருக்கணும், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ். எனவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். பரிசுத்த ஆவியை உடையவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவித்து போடாதிருங்கள். உங்களுக்குள் அந்த அபிஷேகம் எழுந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவி இல்லாததும் ஒண்ணுதான், பரிசுத்தாவி இருந்தும் செயல்படாததும் ஒண்ணுதான். ஆண்டவர் கை வைக்கும் போது ஒரு ஸ்பிரிட் வெளியில போகுது. அப்ப ஏன் இவள் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன, ஹோலி ஸ்பிரிட் இருந்தா இப்படி வராது. ஒரு ஸ்திரீக்கு முன்பாக பதில் சொல்ல முடியாமல் தவித்து தயங்கி நின்ற பேதுரு 3000 பேருக்கு முன்னாடி எழுந்து நிற்கிறான். எப்படிங்க சாத்தியாச்சு, எப்படி சாத்தியாச்சு? அவன் நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருவர் பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கினார். ஒரு பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்து அவன் மேல் இறங்கிறது. அப்பொழுது அவனுக்குள் இருந்த பயம் நீங்கி பலம் உண்டாகி நிற்க முடியாத இடத்துல நின்று பிரசங்கிக்கிறான் ஜீசஸ். ஆமென். எத்தனை பேர் நான் நிமிர்ந்து நிக்கிறேன் ஆசைப்படுறீங்க, இன்னைக்கு கர்த்தர் பேசுறார், பரிசுத்தாவி ஒன்னு பெறப்படும். ஹல்லேலூயா. உலர்ந்துடுச்சு உண்மைதான், எலும்பு உலர்ந்து எலும்பு தனித்தனியாக கிடக்குது, பரவாயில்ல பரவாயில்ல. ஆம கத்துடைய ஆவி உனக்குள் வரும்போது நீ தீர்க்க தரிசனம் வர, அப்பொழுது ஆவி அதற்குள் போய் அதை அசைய பண்ணும். ஆமே. கொஞ்சம் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நம்ம கேட்க போறோம். சில ஆவி வெளியில போவதாக. ஆமே. ஆபிரகாமின் குமாரத்தின் சொல்லிட்டு ஆபிரகாமின் பிள்ளன் சொல்லிட்டு நீ தலை குனிஞ்சு நடந்தா அது அவருக்கு அவமானம், அது அவருக்கு. அதனாலதான் சீஷர்கள்ட்ட சொல்றார், நீங்கள் போய் காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் பலன் அடைந்து பலன் அடைந்து. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை இங்க வந்து இருந்தது ஆண்டவர் ஞாபகப்படுத்தின தெரிந்த வார்த்தை ஏசாயா 32 அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 15 வசனம், ஏசாயா 32 அதிகாரம் 15
1: வசனம்,
2: உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும்,
1: அப்படியே இருக்கும்,
2: அப்படியே இருக்கும்.
1: அப்பொழுது
2: அப்பொழுது
1: வனாந்திரம்,
2: எப்பொழுது அது ஊற்றப்படும் போது வனாந்திரம்
1: செழிப்பான
2: வயல்வெளியாகும்,
1: செழிப்பான
2: வயல்வெளி காடாக என்னப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஊற்றப்படு வரைக்கும் இந்த பலவீனத்தின் ஆவி உன்னை கூண வச்சுதான் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் மற்ற ஸ்பிரிட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலனடைய பண்ணும், மற்ற ஸ்பிரிட் நாளுக்கு நாள் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும். அதற்கு அடையாளம் தான் சவுல். சவுலுடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். சவுலை குறித்து 1 சாமுவேல் 9 அதிகாரத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. 2 வசனத்தை வாசியுங்கள்.
1: அவனுக்கு சவுல் என்னும் பெயர் உள்ள சௌந்தரியமான வாலிபன்,
2: வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான்.
1: இஸ்ரவேல் புத்தரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை,
2: இல்லை.
1: எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு
2: கீழே, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே. பார்க்கறதுக்கு அவன் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா பயங்கர பயலசாலி மாதிரி தெரியுது. ரொம்ப அழகானவன். கர்த்தர் இப்பொழுது அவனை தெரிந்தெடுக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, 9:21 சொல்றாரு, அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே
1: சிறிதான், குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா,
2: நான் சிறியவன், என் குடும்பம் அற்பமான குடும்பம். இப்படி இருக்கும் போது என்ன வச்சு என்ன நடக்கும், என்ன வச்சு என்ன செய்ய முடியும்? பார்க்கிறதற்கு பலவான் மாதிரி தெரியுது, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறான். இப்ப கர்த்தர் தெரிந்தெடுத்துட்டு, ஆனா சவுல் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய முடியும், நான் சிறியவன், என் குடும்பம் சிறிய குடும்பம். இப்படி சொல்லும் போது சாமுவேல் நிறுத்தி வார்த்தையை பேசி 10:6 சொல்ற, நீ போ, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார்டா. நமக்கு சம்பவங்கள் தெரியும், அதே போல போகிறான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வந்ததும் இப்பொழுது அவன் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நீங்க 11 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஒரு யுத்தம் போல நடக்கிறது, அதிலே சவுல் சோர்ந்தவனாய் அல்ல, பலம் உள்ளவனாய் ஜெயிக்கிறான். அவன் வார்த்தை கனப்படுத்தப்படுகிறது, அவன் வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள். அவனுடைய யுத்தத்திலே கர்த்தர் அவரை ஜெயமாய் நிற்க பண்ணுகிறார். சவுலின் ஆரம்பத்தை நான் சொன்னேன், பார்க்கிறதுக்கு பலசாலி மாதிரி தெரியுமான், ஆனா சவுல் சொல்றார், நான் சிறியவன், என்னால் ஒண்ணுமே முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் குடும்பம் சிறிய குடும்பம். அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறார், எப்பா உன்னால முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன் மேல பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குவார். வார்த்தையை கேட்டது போல அவருடைய ஆரம்பத்தின் செயல்பாடு ஆவியில தான் தொடங்கிச்சு. ஆரம்பத்தின் காரியங்கள் எல்லாம் பரிசுத்தாவியின் பலத்துல தான். சவுளுடைய ஜெயம் ஆரம்பத்தில் எல்லாமே பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன். எல்லாவற்றிலும் ஜெயித்து ஜெயித்து ஜெயித்து ஜெயித்து வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கிறதுக்கு பதிலாக தன் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டான். ஆமென். ஒரு காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, மாம்சம் நம்மை வஞ்சித்து இழுக்கும். ஆவிக்கு எவன் இடம் கொடுக்கிறானோ அவன் மாம்சத்தை மேற்கொண்டு ஜெயித்துட்டே இருப்பான். தன் இஷ்டத்தை தன்னுடைய விருப்பத்தின்படி சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் செய்ய துவங்கினதும் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், அவனை விட்டு பரிசுத்தாவியானவர் எடுபட்டு போனார். இப்பொழுது தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் வருகிறது, தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. தாவீது இப்பொழுது ரொம்ப சின்ன பையன், சின்ன பையன். சவுலை விட தாவீது ஹைட்ல கம்மி, பலத்துல கம்மி. ஆமென். அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் 16 அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 14 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவர் நீங்கினதும் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை நல்ல கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் என்னை கலங்க விடாது, என்னை பலப்படுத்தி நிறுத்திட்டே இருக்கும். அதை தாண்டி சில காரியங்கள் என்ன கலங்க பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு ஸ்பிரிட் என் வாழ்க்கையில் கிரியே செய்யுது, நான் போராடணும். இந்த இடத்துல தான் பவுல் அனல் மூட்டி தீயை எழுப்பி விட்டது போல தீமோத்தேயு சொல்றார், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் சோர்ந்து போறேனா? இதன் பிறகு சவுலை பாருங்க, முதல்ல அவன் வாழ்க்கை கலங்குது. ரெண்டாவது இப்ப கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத் வந்து நிற்கும் போது சொல்றான், ஒருத்தனை அனுப்புன்றார், ஒருத்தனை அனுப்புன்றார். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? ஆமா, 1 17 11 வாசியுங்கள்.
1: சவுலும் இஸ்ரவேல் அனைவரும்,
2: சவுலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லப்படு, சவுலும் அதன் பிறகுதான் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி
1: மிகவும் பயப்பட்டார்கள்.
2: ஏங்க, இந்த சவுல் ஆரம்பத்தில் சாமுவேல்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் சிறியவன், என்ன வச்சு என்ன செய்ய முடியும், இப்படி கேள்வி கேட்டவனை பரிசுத்தாவி நிரப்பின போது எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த சந்தேகமும் இல்லாமல் தன்னோடு எதிர்த்தவனை எதிர்த்து போராடி ஜெயித்த இதே சவுல் இப்பொழுது வேற ஸ்பிரிட் வந்து அவனை பிடிச்சதும் எதுக்க முன்னாடி அவனால நிக்க முடியல. ஹோலி ஸ்பிரிட் அல்லாமல் வேற எந்த ஸ்பிரிட் என்ன பிடிச்சாலும் என்னால ஒரு சின்ன பிரச்சனையில கூட நிமிந்து நிக்க முடியாது. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கலங்கி பயந்து நடுங்கினார்கள். இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது 12வது வசனம், தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது தாவீது எல்லாருக்கும் இளையவன். ஏங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தைகளை பண்ணும், 16வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல திரும்பலாம் இந்த வார்த்தை எழுதப்படுதுன்னா தாவீது சின்ன பையன்தான், தாவீது எல்லாரை காட்டிலும் இளையவன் தான், தாவீது எல்லாரை விட ஷார்ட் தான், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் எல்லா சூழ்நிலை காட்டிலும் பெரியது. தாவீது யுத்தம் பண்றதற்காக வரவில்லை, சாப்பாடு கொடுக்க தான் வந்தான். ஆனால் இன்னைக்கு என்ன ரொம்ப ரொம்ப ருசிக்க வச்ச ஒரு வார்த்தை, இதே 17வது அதிகாரத்தில் 22-23 வாசியுங்கள்.
1: அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி
2: இறக்கி
1: ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி,
2: சேனைக்குள்ள ஓடுறான். எதுக்குன்னா யுத்தம் பண்றது கிடையாது, அல்லது கோலியாத் என்ன பேசுறான்னு கேட்கறது கிடையாது, சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடுறான். சகோதரர்களை நலம் விசாரிக்க ஓடி போய் கேட்கிறான், சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் பேசி கொண்டு இருக்கையில் டைமிங் பாருங்களேன், ரெண்டு வார்த்தை பேசிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாவீது என்ன பண்ணிடுவார் வீட்டுக்கு, ஆனா அந்த நேரத்தில் பார்த்து தலைவர் வராரு. அவனுக்கு கஷ்டகாலம் தெரியல, இந்த நேரம் நமக்கு கஷ்டகாலம். தாவீது சகோதரர் எப்படி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களானே, நேத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் கோலியாத் வந்து நின்று பேசுறத கடைசி வார்த்தை, அதை தாவீது போதும் போதும். சவுல் கேட்ட போது சோர்ந்து போனான், தாவீது கேட்ட போது சொல்றான் இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும். ஆம இத சவுல் கேட்டிருக்கணும், ஆனா இன்னைக்கு தாவீது கேட்கிறான். ஏன் தாவீதுக்கு கேட்க முடிஞ்சதை சவுலுக்கு கேட்க முடியல? ஒன்னே வித்தியாசம், தாவீதுக்குள்ள பரிசுத்தாவி, சவுலுக்குள்ள அசுத்தாவி. தேவ பிள்ளைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையில நான் சோர்ந்து போகிறேன் என்றால் சமத்திக்கிறான். என் முன்னாடி கோலியாத் நிற்கும் போது நான் நின்று கேட்கணும், இவனை மேற்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும். அதை தாண்டி அவனை கண்டு பயந்து நான் பின்வாங்குறேன் என்றால் சமத்திங்கிறான். நாளுக்கு நாள் என் வாழ்க்கை பலனடைய வேண்டுமே தவிர பலவீனப்படுதுன்னா சமத்திங்கிறான். சபையே விழித்தெழுங்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சூழ்நிலை அப்படி பண்ணிட்டு இருந்தோம், நமக்குள்ள பரிசுத்தாவின் அனல் இருக்குமானால் எந்த கிரியைகளும் உங்களை தொடாதபடி கர்த்தர் காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜீசஸ் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரையிலும் உன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நீ கூனியா தான் இருப்ப, எப்ப ஊற்றப்படுதோ அதுக்குதான் கை வைக்கிறார். கை வச்சு ஏன் சூம்பின கையை உடையவனை பார்த்து பேசின கர்த்தர் இவளை பார்த்து சொல்லிருக்க, ஆண்டவருக்கு தெரியும் இதுல கை வச்சாதான் நடக்கும், இதுல ஆவி ஊற்றப்பட்டாதான் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இன்று கர்த்தர் சிலர் வாழ்க்கையில கை வச்சு அந்த அசுத்த ஆவிகளை புறம்பாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக, நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக. Glory Father. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தாவீது வந்து நின்று கேட்கிறான், என்ன தைரியம் என்ன பலன்? இதுக்கு முன்னாடி யுத்தத்தை சந்திச்சது கிடையாது தாவீது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீது இப்ப கோலியாத்தை வீழ்த்தணும்னா அது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சவுலே என்ன சொல்றாருன்னா, ஆமா 32வது வசனம்,
1: தாவீது சவுலை நோக்கி
2: 32 வாசிங்க, தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம்
1: கலங்க வேண்டியதில்லை,
2: அபிஷேகம் பண்ண பேசுற வார்த்தையை பாருங்க,
1: உம்முடைய அடியானாகிய நான் போய்.
2: உண்மையிலேயே தாவீது நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல யோசிச்சிருக்கணும், தெரியாம சொல்லிட்டோமா. ஆனா சவுல்டே போய் என்ன சொல்றான்னா, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும். உங்க வீட்டுல நீங்க உண்மையான அபிஷேகத்தை உடையவர்களா இருப்பீர்களானா உங்க வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லுவீங்க, இது நிமித்தம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, எப்படிப்பா சொல்றீங்க, எப்படிமா சொல்றீங்க? எனக்குள் இருக்கிற அபிஷேகம், எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த நுகத்தடிகளை முறியடிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது 33 சவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க.
1: அப்பொழுது சவுல் தாவீதுக்கு, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது.
2: எப்படி சொல்றாம, உன்னால் ஆகாதுன்றான். ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலும் மற்ற ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலும் வரக்கூடிய வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த ரெண்டு வசனம் சாட்சி. கோலியாத்து பிரச்சனை தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரே மாதிரி. ஆனா ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவன் சொல்றான், இந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட, ஏன்னா அபிஷேகம் உள்ளவன் தாழ்ந்து போக மாட்டான். ஆனா வேற ஸ்பிரிட் உள்ளவன் என்ன சொல்லி, என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான் தெரியுமா? நீ ட்ரை பண்ணி பாருன்னு கூட சொல்ல சொல்லிட்டா, இது நம்மளால முடியாது. பலவீனப்படுத்தும் ஆவி உன் மேல இருக்கிறது வரையிலும் உன்னால நிமிர முடியாது. நீ நிமிரணும்னா அந்த ஆவி போய் பரிசுத்தாவி வரணும், பரிசுத்தாவி வரணும். சவுல் சொல்றாரு, இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். ஹே, நீ ஏன் உருவத்தை பார்த்து நீ இப்படி கணக்கு போடுற? ஏன் உருவத்தை பார்த்து நீ கணக்கு போடுற? உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் உருவத்தை பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட. ஆமென். என் உருவத்தின் நிமித்தம் அல்ல அவன் வீழ போவது, எனக்குள்ள இருக்கிறவருடைய உருவத்தை கண்டுதான் அவன் வீழ போகிறான். ஆமென். அப்பதான் தாவீது சொல்றார் 34 வசனத்துல, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. 35 வசனம்,
1: நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
2: அடித்து
1: அதை அதின் வாய்க்கு தப்பு வைத்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்.
2: 36 வசனம்,
1: அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய
2: நான் கொன்றே விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன்
1: அவைகளில் ஒன்றை போல
2: இருப்பான்
1: அவன்.
2: ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும் மற்ற ஸ்பிரிட் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அபிஷேகம் உள்ளவன் மற்ற ஸ்பிரிட்டை கண்டு கலங்க மாட்டான். அன்பான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே நாம் விழுந்து போகாமல் இருக்க, அவன் திரும்ப சொல்றேன், ஆபிரகாமின் குமாரத்தை சந்ததின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் தோத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என் ஆண்டவர் அங்க வெட்கப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து செபாலயன் தலைவிட்ட சொல்ற, எப்படிப்பா நான் எழுப்பாம இருப்பேன்? அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் சந்ததினா அவருடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குதுன்னா, இவ எழும்பிடணும், இவ எழும்பணும். அதனாலதான் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லி பிடிக்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நீ ஜெயிக்காம என் பக்கத்துல வந்து உட்கார முடியாதுன்றார். நீ நிமிராம என் பக்கத்துல வந்து உட்கார முடியாது. நிமிரணன்னா என்ன செய்யணும்? அதுக்குதான் ஹோலி ஸ்பிரிட் அவனுக்கு தந்திருக்கிறேன். இயேசு போகிறதுக்கு முன்னாடி சீஷர்கள்ட்ட பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையில என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? நான் போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்பொழுதுதான் தேற்றரவாளன் உங்கள் இடத்துல வருவார். அவர் வரும்போது நீ தளர மாட்ட, பலனடைவ. அவர் வரும்போது நீ குறுக மாட்ட, பெருகுவ. அவர் வரும்போது நீ தாழ்ந்து போக மாட்டாய், நீ மேன்மை அடைந்து கொண்டிருப்பார். ஆமா, நான் இன்னைக்கு தாழ்ந்து போறேனா, சம்திங் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆனா ஊற்றப்படுமானால் வனாந்திரம் ஏதனை போல, ஏதனை போல பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியின் மேல அவர் கை வச்சதும் வச்சதும் அந்த வல்லமை, அந்த ஆவியை துரத்தி அவருடைய ஆவியானவர் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அபிஷேகம் உன் நுகத்தடியை முறிக்கும். ஆமென்.

We are even through this pandemic, oh God, when many millions of people died, oh God. Hallelujah. We are not greater people, oh God. Great people than them, oh God. செத்து போன அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதனால அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோனால உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிறதான அந்த வேலையை, என் ஆண்டவர் தந்திருக்கிற வேலையை உத்தமமா உண்மையா செய்து முடிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு ஹல்லேலூயா முடிப்பதற்கு, ஜெயத்தோடு நல்ல சாட்சியாய் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேர் பிரஸ்தாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பேர் புகழ் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஜனங்க எங்களை பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஜனங்களை எங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஜனங்க எங்களை தேடி வர்றாங்களோ இல்லையோ, ஹல்லேலூயா, ஹெல்ப் அஸ் ஓ காட் தட் வி வில் பீ ஏபிள் டு ஸ்பீக்

உபதேசம் சொல்லிட்டு many left him. அநேகர் ஒரு பக்கத்துல அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது பின்பற்றுவதற்கு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பட் ஜீசஸ் did not.

இந்த பூமியில பல காரியத்தை நாங்க இழந்து போகலாம். many things hallelujah. ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி இல்லாம இருக்கலாம், செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், நாங்க விரும்பினது எங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். ஆனா எதை இழந்தாலும்

நிறைய பேருடைய பேச்சு அதுதான், ஹாலலூயா ஆண்டவருக்கு பெஸ்டா செய்யணும், தப்பு இல்லைங்க, ஹாலலூயா ஹாலலூயா, அதை காட்டிலும் ஆண்டவர் எங்கேயும் பெஸ்டா நீ எனக்கு செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஹால நெவர் காட் சேர் ஹாலலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பிளே ஸ்கில்ஃபுல்லி சங்கீதத்தில்.

எதை இழந்தாலும் விசுவாசத்தை மாத்திரம் இழந்து நாங்கள் தடுமாறாதபடிக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஜெபப்படலாமா? Help us, O God, during this pandemic days. Hallelujah. We know things are not

promise of God before everything could, hallelujah, come back to the normality. Amen. சரியான சீரான ஒரு நிலைமைக்கு இந்த தேசத்தை எக்கானமி வேலை மற்ற காரியங்கள்ல ஒரு சீரான நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எடுக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஹல்லேலூயா. ஆனா அதன் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே விசுவாசத்தை துவண்டு போகாதபடிக்கு ரெண்டு கை உயர்த்தி ஜெபப்படலாமா? அப்பா அப்பா எங்களுக்கு கிருபத்தாக ஆண்டவரே. அப்புறம் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. The things went right, he did not believe. The things were not right, hallelujah. When things were going wrong, when we couldn't see anything what God has promised, yet he believed, hallelujah. That is faith. Amen. Puya, amen. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. 99 வயது ஆபிரகாமுக்கு, சாராளுடைய வயது 90, கர்ப்பம் செத்து போய்விட்டது. தாத்தா பாட் எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியும்? Hallelujah. Naturally, it is highly impossible. It cannot happen. It cannot happen. Only with God it is possible. Hallelujah. Yet Abraham believed. Abraham believed in the living God. Abraham, the day.

நாங்க மாத்திரம் உங்க சமூகத்துல வருங்க, கூட்டமா நாங்க இராதபடிக்கு. Hallelujah, hallelujah. We will be the dwellers in your presence, oh God. We will not be the visitors, oh God. We will be the dwellers, hallelujah, in your presence, hallelujah. அப்படிப்பட்டதான உள்ளத்திலிருந்து வருகிறதான ஆராதனையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. Change the yoke, oh God. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இந்த நேரத்தில் ஆராதிக்கிற எங்க குடும்பங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க பட்டணங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் தேசங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். எங்க வாலிப சந்ததி மீது, ஹல்லேலூயா. எதையும் பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக அன்றுவரே, ஹல்லேலூயா.

சிந்திப்போம் செயல்படுவோம். சிறுவனை கூட்டிக்கிட்டு அவனுடைய அப்பா காட்டுக்கு போனாரு. அங்க போன உடனே மகன் கிட்ட, ரவி, உனக்கு முன்னால நான் ஒரு சவால வைக்கிறேன். அதுல வெற்றி பெற்றா நீ பெரிய வீரன் ஆயிருவ. இன்னைக்கு ராத்திரி முழுசும் நீ தனியா இந்த காட்டிலேயே இருக்கணும். நான் உன் கண்ணை கட்டிடுவேன். ஆனாலும் நீ பயந்துடக்கூடாது, வீட்டுக்கு ஓடி வந்துடவும் கூடாதுன்னு சொன்னாரு. சின்ன பையனான ரவி ஆர்வத்தோட சரின்னு சொன்னான். தந்தை அவன் கண்களை ஒரு துணியால இருக்க கட்டினாரு. அவர் நடந்து செல்லும் காலடி ஓச அவனுக்கு கேட்டுச்சு. காட்டுல உள்ள விலங்குகள் வந்து நம்மளை கொன்னுருமோன்னு நினைக்கிறப்போ அவனுடைய இதய துடிப்பு வழக்கத்தை விட மிக வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. பயங்கர காற்று வீசினதுனால மரங்கள் பேயாட்டம் போட்டுச்சுது. மழை வேற தூர தொடங்கிட்டு. கடும் குளிர் ஊசியா அவன் உடலை தொலைச்சது. ஐயோ, யாராவது என்னைய காப்பாத்துங்களேன்னு ரவி பல முறை கத்தி பார்த்தான். பயன் இல்ல, யாரும் வரல. திடீர்னு அவனுக்குள்ள ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும்னு பாத்துருவோமேன்னு பக்கத்துல கேக்குற ஓசைகளை ஆர்வத்தோட கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு போயிட்டுது. விடியற் காலத்துல லேசா கண் அயர்ந்துச்சு. அப்படியே தூங்கிட்டான். சூரிய ஒளி உடம்ப சுட்டப்போதான் கண் கட்ட திறந்து பார்த்தான். கண்ண கசக்கிட்டு எதிர பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துட்டுது. அப்பான்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்த அப்பாவை பாஞ்சு கட்டி தழுவிக்கிட்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, ரவி, நான் எப்போ உன்னைய விட்டு போனேன்னு கேட்டாரு. உடனே ரவி, ராத்திரி முழுசும் இங்கதான் இருந்தீங்களா? அப்படின்னா நான் பயந்து அலர்னப்போ என்னைய ஏன் நீங்க காப்பாற்ற வரல? ஏன் என்கிட்ட எதுவும் பேசலன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, உன் மனோதிடம் வளரணும். நீ எதுக்கும் அஞ்சாத வீரனா இருக்கணுங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன். அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும்னு சொன்னார். மகனுக்கு தந்தையோட நோக்கம் புரிஞ்சது. கடவுளும் இந்த தந்தைய போலத்தான். எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. துன்பத்திலையும் சோகத்திலையும் நாம தவிக்கும் போது துவண்டு விடாம நாம தீரர்கள் ஆகணுங்கிறதுக்காக பல நேரங்கள்ல மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் மாதிரி இருக்கிறாரு. அதனால தைரியமாருங்க. பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு.

அப்போஸ்தலர் 6 அதிகாரம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய ஸ்தோவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்து மைந்தனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள்.

குடும்பங்களின் மீது கரிசனை கொண்டுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்ப இல்லம், ஹாப்பி ஹோம். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 2:12. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அல்லாமல் பந்து விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஆதியாகமம் 18:19. நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபிரகாம் கற்றுத்தருவான். I have singled Abraham out so that he will direct his sons and their families to keep the way of the Lord. இன்ப இல்லம் முந்தி கிடைக்கும் பரலோகமாம். A happy home is but an earlier heaven. துர்ப்பாக்கியமாக மாற்றுக்களை கொடுத்து பிசாசானவன் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்து விட்டான். குடும்பங்களை குறித்த தேவனது கரிசனையை வெளிப்படுத்தவே அவரது குமாரனும் நமது மூத்த அண்ணனுமாகிய இயேசு தமது முதலாம் அற்புதத்தை ஒரு மனவீட்டில் செய்தாரோ? கானாவரியில் நடந்த இந்த முதல் 100 சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத சில காரியங்களை இன்றும் நாளையும் படிப்போம். 1, இயேசுவின் பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். மனவீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இல்லத்தில் இன்பம் வேண்டுமானால் முதல் ரகசியம் இதுவே. இயேசுவின் நாமத்தில் 2-3 பேர் கூறும் போதுதான் அவரது பிரசன்னம் கிட்டும் என்று மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் இல்லாத காலம் போய் குடும்ப ஜபம் உள்ள குடும்பங்களை காணுவது அரிதாகிவிட்டது. குடும்ப ஜபத்தை விரும்பும் குடும்பங்களில் கூட அது ஒழுங்காய் நடப்பதில்லை. சிக்கலில் மாட்டும் வரை ஆண்டவரை நாம் நினைப்பதில்லை. தேவ பிரசன்ன பழக்கம் இல்லாதோர் ஆபத்தில் திடீரென்று தேவனை பிடித்து விட முடியாது. இயேசு அங்கேயே இருந்தார். எனவேதான் கானாவூர் குடும்பம் அவரது உதவியை சுலபமாய் பெற முடிந்தது. வீட்டிலே தந்தையின் உந்துதலும் ஒத்துழைப்பும் இன்றி குடும்ப ஜபம் ஒழுங்காய் நடைபெறாது. இரவு சாப்பிடும் முன் குடும்ப ஜபம் வைத்து விடுவது நல்லது. எக்காரணத்தை இட்டும் குடும்ப அங்கத்தினர் எவரும் அதில் கலந்து கொள்ள தவறக்கூடாது. ஒருவரோடொருவர் ஒப்புரவாகவும் மன தாங்கல்களை சரி செய்து கொள்ளவும் குடும்ப ஜப வேளை ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 2, இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத ஒரு காரியம் கீழ்ப்படிதலின் பாதை, பாத்வே ஆஃப் ஒபீடியன்ஸ். அந்த கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள்
எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் கீழ்ப்படிந்தது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். திருவசனத்தின் தாற்பரியங்களை விட கடவுளற்ற உலக தத்துவங்களை நாம் தழுவிக் கொள்வதாலேயே நமது குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. உலகமும் அதன் பாணியும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே நிலைத்திருப்பார்கள். சந்தேகத்திலும் சங்கடத்திலும் சிக்கி இருக்கும் போதும் கூட நாம் வேதத்தை சிரத்தை எடுத்து சிந்திப்பதில்லை. உடனடி நிவாரண முறைகளை நாடியோடி சொற்பகால விடுதலைக்கு பிறகு கூடுதல் கேட்டுக்குள்ளாக நாம் ஆகிவிடும். இக்காலத்தில் படிப்பறிவை பிள்ளைகள் மீது திணிக்கும் பெற்றோர் வேத அறிவிலோ அவர்களை பூஜ்யங்களாக விட்டுவிடுகின்றனர். பவுலுக்கு தீமோத்தேயுவுக்கு, பவுல் கமலியாலுடைய பாதத்தில் உட்கார்ந்தான், முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினுடைய வளர்க்கப்பட்டான். அதே போல தீமோத்தேயுக்கு அவனுடைய பாட்டி, அவனுடைய அம்மா, இப்படி அவனுக்கு கிடைத்தது போன்றே அதே இளமைக்கால பயிற்சி எனக்கும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால் கிடைத்ததாலேயே இன்று எனது இதயமாகிய கருவூலத்தில் இருந்து மக்களுக்கு திருவசனத்தை நான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன். நிறுவனங்களுக்கெல்லாம் வேத கலாசாலை இல்லமே, ஹோம் இஸ் த செமினரி ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன். கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும். எ ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். குடும்ப ஜபத்திற்கான நேரத்தை குடும்ப அங்கத்தினர் எல்லாரும் உட்கார்ந்து முதலாவது தீர்மானியுங்கள். எல்லாருக்கும் வசதியான ஒரு நேரத்தை முதலாவது தீர்மானியுங்கள், திட்டமிடுங்க. குடும்ப ஜபத்தின் போது வேதத்தை வாசிப்பது, தியான புத்தகங்களை வாசிப்பது, ஜெபிப்பது, இதையெல்லாம் வரிசையாக ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஜெபிக்கும்போது முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அநேக ஆலயங்களிலே இப்பொழுது முழங்கால் படியிடுவதற்கு வழக்கமே கிடையாது. ஏனென்றால் பெஞ்சு போட்டு விடுகிறார்கள், உட்கார்ந்தே நாம் ஜெபித்து விடுகிறோம். வீட்டிலும் அந்த புழக்கம் இருக்கக்கூடாது. முழங்கால் படியிட்டு முடிந்தால் நெடுமுழங்காலிலே கைகூப்பி நின்று ஆண்டவரை பயபக்தியோடு ஒரு குடும்பம் ஆராதித்து குடும்ப ஜெபம் நடத்துமானால் அந்த குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபிரகாம் கற்றுத்தருவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். I have singled Abraham out so that he will direct his sons and their families to keep the way of the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சௌக்கியம் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க நீர் விரும்பி அதற்கான வழிமுறைகளை உம்முடைய வேத புத்தகத்திலே நீர் எழுதி தந்திருக்கிறீர். எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை கண்டுபிடிக்கும் நாங்கள் குடும்ப ஜெபத்திற்கு மாத்திரம் நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். குடும்பத்திலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் எல்லாருமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒத்துழைத்து எப்படியாவது குடும்ப ஜபத்தை தவறாது நடத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நீ தர வேண்டும் என்று சொல்லி நான் உண்மை மன்றாடி கேட்கிறேன். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜபம் நின்று மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் ஆகிவிட்டு இந்த நிலை மாறட்டும். குடும்பங்களுக்குள் எழுப்புதல் வருமானால் திருச்சபையில் எழுப்புதல் வரும். திருச்சபையில் எழுப்புதல் வருமானால் சமுதாயத்தில் எழுப்புதல் வரும். சமுதாயத்தில் எழுப்புதல் வந்தால் நாட்டில் எழுப்புதல் வரும். நாட்டில் எழுப்புதல் வந்தால் உலகம் முழுவதும் எழுப்புதல் வரும். துவங்க வேண்டிய இந்த குடும்பத்தை குறித்து நாங்கள் அத்தனை பேரும் கரிசனையாய் கவனமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம்

கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபாலா சலமோ யாந்தோரமோ ரிவாக்கவதனமா, நன்றி நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ், இப்பொழுதே ஹல்லேலூயா வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ், நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயந்தா அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்த தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போதப்பா எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர் அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர.

தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேராமா

ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ள ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

வேளைகளில் எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் அந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனைப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம் கர்த்தர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் ஹாரிசன் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மின் சாதனங்களை பார்த்து மிகவும் பயந்தனர். வெள்ளை மாளிகையில் புதிதாக மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்ட நேரம் அது. அவர்கள் இருவரும் மின்சார விளக்குகளின் சுவிட்சை தொட பயந்தனர். ஹாரிசனும் அவரது மனைவியும் இரவு நேரம் படுக்கைக்கு செல்லும் முன்பு லைட்டை அணைக்க யாரும் வேலைக்காரர்கள் இல்லாவிட்டால் லைட்டை அணைக்காமல் பயந்து போய் விளக்குகளை எரிய விட்டு கொண்டே தூங்குவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற பயங்களை நாம் தூர விலக்க வேண்டும். ஒருமுறை சீஷர்கள் படகில் சென்று கொண்டிருந்த போது காற்று அதிகமாய் வீசி படகு அலைவுப்பட்டது. இயேசுவும் அவர்களோடு தான் இருந்தார். அவர் படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் போகும் சூழ்நிலைகள் எவ்வளவு ஆபத்து நிறைந்தவைகளாயிருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் நம் சூழ்நிலைகளுக்கு கட்டளையிட அவை அமைதியாகி அடங்கி போகும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 2 பகுதியாக 16 31 முடிய நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். 16 வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்னொல்லே இன்றைக்கி அந்த சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்று சொல்கிறார். பழைய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அவருக்கு தேற்றரவாளன் என்று. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க தூதர்கள் வந்து அவருக்கு சொன்னாங்க. மத்தேயில் எழுதியிருக்கு, மத்தேயு 1 அதிகாரத்தை எடுத்திங்கன்னா தெரியும். யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தில் வந்து அவர்களுக்கு அந்த தேவதூதன் சொல்வார். ஒரு 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். ஒரு பேர் கொடுத்துட்டார், இயேசு அப்படின்னு சொன்னாக்கா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், மேசியா என்று அர்த்தம். அடுத்து அதே தீர்க்கதரிசி திரும்ப தீர்க்கதரிசியின் மூலமாக கத்ரா உரைக்கப்பட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் ஏதோ ஒரு கன்னிகையை கற்பவதியாக 23 வசனம் அந்த மத்தேயு 1 ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்றார் சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எப்படி இருக்கிறார்? அவர் மரித்து உயிரோடு ஏஞ்சி பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு அவர் எப்படி நம்மோடு இருக்க முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் அதில் 14 வசனம் யோவான் 14 அதுக்கு ஆன்சர் கொடுக்குறார், நான் உங்களோடு இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ பாருங்கள், இம்மானுவேலராய் தேற்றரவாளனாய் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி அதனால்தான் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ அந்த இம்மானுவேலர் தான் இன்றைக்கி தேற்றரவாளனாய் உயிர்த்து எழுந்த தேவனாய் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாகிறார். அதை தான் சொல்கிறார் 17 சொல்கிறார் பாருங்கள், உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்றைக்கி எஸ்பெஷலி உலகம் உலகத்துக்கும் நமக்கும் இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இயேசுவை விசுவாசிகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அந்த இம்மானுவேலரை அந்த தேற்றரவாளனை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் அவரை நாம் பெற்றிருக்கிறோம், அறியாமல் இல்லை பெற்றே இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். சத்திய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், அடுத்து என்ன செய்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் அப்படின்றார். இன்றைக்கி அவர் போயிட்ட பிறகு ஐயோ எல்லாமே போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அப்படி தான் நினச்சாங்க யார்? சீஷர்கள். சீஷர்கள் ஐயோ நம்ம தலைவர் போயிட்டார், இதுக்கு மேலே நமக்கு ஹோப் இல்லை, வாழ முடியாது, நம்மளை எப்படியாவது ரோம பேரரசுலும் இந்த யூதர ஆசாரியர்களும் நம்மளை எப்படியாவது நம்மளை திரும்பியும் கொண்டுடுவாங்கன்னு பயந்து போய் தான் அவங்கவுங்க வேலைக்கு பார்க்கலாம் அப்படின்னுட்டு பேதுரு எல்லாம் என்ன செஞ்சான், வலையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான். அவன் போன உடனே மற்ற வசங்களும் என்ன செஞ்சாங்க, மற்ற சீஷர்களும் நானும் உன் கூட வரேன், நீனே போனேன் அப்படின்னான். ஆனால் ஆண்டவர் உயிர் தேர்ந்த தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சார், போய் எருசலேமில் காத்துருங்கள், பரிசுத்த ஆவியானவங்க மேலே நேரிடுவார், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். அதே போல் அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு சத்திய தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை முற்றுமுடிய அவர்களை என்ன செஞ்சார், வழி நடத்தினார். அவர்தான் என்னது திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு அந்த தேற்றரவாளனை சொல்லியபடி அவர் என்ன செஞ்சார், அனுப்பி வைத்து இன்றைய வரைக்கும் அந்த தேற்றரவாளன் நம்மோடும் இருக்கிறார். நம்மையும் திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அன்பானே. அதனால் தான் சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார், என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிறவனை அவனிடத்திலே என் பிதாவும் நானும் அன்பாக இருப்பேன், அவன் என்னை வெளிப்படுத்துவேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி இதெல்லாம் எப்படி அவருடைய கற்பனைகளை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளார ஆண்டவர் வாழ்ந்து தன்னை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதுதான் இதில் நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது என்ன செய்கிறாரு, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். ரொம்ப இந்த வசனத்தை கை கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. அப்போ தான் வந்து என் பிதா என்னில் அன்பாக இருப்பது, நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணோம். அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளற வாசம் பண்ணாலே பிதாவும் இயேசு கிறிஸ்து குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் கூட வாசம் பண்ணுறாங்கன்றது அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். நீ என் கற்பனையில் கை கொண்டு என் வசனத்தை கை கொண்டு நீ நடந்தனா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்தாக்கா பிதா குமாரன் ஆகிய ரெண்டு பேரும் உன் கூட தான் இருப்போம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மளை தேற்றரவாளனாக இருந்து நம்மளை என்ன செய்யுது, ஆற்றி தேற்றுகிறது. நாம் எதற்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அன்பாவளே. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய வசனத்தை கை கொள்கிற, அதை வசனத்தின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோமா அதை மட்டும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சத்திய தேவ ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மோடு இருப்பார் என்று பார்க்கிறோம் அன்பாவளே. அடுத்து என்ன சொல்கிறார்னா 26 படிங்க, என் நாமத்தில் பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியானவாய் ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாருங்கள், ஆவியானவர் உக்காந்துட்டு நமக்குள்ளே இருந்தார்னா இன்றைக்கி அவர் அந்த வசனத்தை எல்லாம் சொன்ன வசனத்தை எல்லாம் நினைப்பூட்டுவார் என்று பார்க்குறோம். இன்றைக்கி இதெல்லாம் மறந்து போனவர்களாக இருக்கிறோம் அன்பானிலே. இன்றைக்கி சுயம் பிசாசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிற ஒரு கிறிஸ்துவலாக இருக்கிறோம். சத்திய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டும்படியாக நாம் தகுதியை பெற வேண்டும். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வாழ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த தேற்றரவாளன் நமக்குள்ளற வாசம் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம், நினைப்பூட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறாராம். ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு நான் கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். இதை பாருங்கள், எங்கள் ஆரம்பத்தில் யோவான் 14:1 என்ன செய்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்லி ஆரம்பித்து அந்த கலக்கத்தை போற்றுவதற்கு ஒரு மருந்தை கொடுக்கிறார். என்ன மருந்துன்னா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ பாருங்கள், நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறது என்னென்னா, அவருடைய சமாதானமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுதான் அந்த தேற்றரவாளன் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டார்னா நமக்குள்ளே உலகத்தில் இருக்கிற சமாதானம் நமக்குள்ளே வந்துடும். நீ என்ன தான் குழப்பத்தில் இருந்தாலும், என்ன தான் திகிலில் இருந்தாலும், என்ன தான் பயத்தில் இருந்தாலும், என்ன தான் நீ ஐயோ இந்த கொரோனா நமக்கு வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் இருந்தாலும் கவலையப்படாத, தேவ சமாதானம் உனக்குள்ளே வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல என்றார். இந்த உலகத்தில் அநேக சமாதானங்கள் கிடைக்கிறதுக்கு சீப்பான வழிகள்லாம் உண்டு. எப்படி பிசாசு காட்டி ஏதாவது மது பாட்டிலை காட்டி நீ தண்ணி அடி, ஒரு அரை மணி நேரம் சமாதானம் உனக்கு கிடைக்கும், ஒரு மணி நேரம் கிடைக்கணும், இல்லை தம் அடின்னு சொல்லி புண்பட்ட மனசை புகவிட்டு ஆத்துன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, உலகத்தான் சொல்கிற பழமொழி. இந்த மாதிரி போதைப் பொருளை போட்டு சமாதானத்தை தேடுகிற ஒரு கும்பல் இருக்குது, இல்லைனா சினிமா பார்த்து அதில் சமாதானத்தை தேடுகிற ஒரு கும்பல் இருக்குது. இப்படி பல காரியங்கள், சிற்றின்பத்தை தேடி நாடி சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு கும்பல் இருக்குது. அதெல்லாமே டெம்பரரி சமாதானம் தான், நிரந்தர சமாதானம் கிடையாது. அடுத்த நிமிஷமே அது மறைஞ்சி நமக்கு நிம்மதியற்ற ஒரு தன்மையை தான் தரும். அன்பானிலே, எனக்கெல்லாம் அப்படி தான் தந்துச்சு. நான்லாம் சினிமா தியேட்டரில் சிரிப்பு படமாக போய் பார்ப்பேன், விட்டடிக்கிற படமாக நாகேஷ் படமாக போய் பார்ப்பேன். ஏன்னா எப்படியாவது சமாதானம் கிடைக்காதான், அந்த பார்க்குற 2 மணி நேரம் தான் சமாதானம் கிடைக்கும். அடுத்து சினிமா தியேட்டர் விட்டு வந்தாக்கா அப்படியே ஒரு இருள் கவ்வும், அப்படியே திரும்பி ஏன்டா வீட்டுக்கு போகிறோம், ஏன்னா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, செத்து போகலாமே அப்படின்ற நினப்பு வரும். அன்பாலே இந்த மாதிரி நினப்பு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவர் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுக்கல, அதுதான் இதெல்லாம் உலகம் கொடுக்குற சமாதானம். ஆனால் அவர் சொல்கிறார், இயேசு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் தான் யாருன்னாக்கா தேற்றரவாளன். ஆமாம், ஆவியானவராகிய தேற்றரவாளனை நமக்கு வைத்து போகிறார், நமக்கு அனுப்பியிருக்கிறார், நம்ம உள்ளத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த தேற்றரவாளனை நீ நானும் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே ஆளுமை செய்வார், நமக்குள்ளார என்ன செய்வார், அவர் வாசம் செய்து நம்மளை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார். அதனால தான் சொல்கிறார், உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டி உங்களை இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக, நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் யாருக்கு இருக்குதுன்னா, அந்த தேற்றரவாளன் ஆகிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அவர் மூலம்தான் நமக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானே, இன்றைக்கி எத்தனையோ இடத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்துலேயும் வந்து தங்கிறத நாம் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பில்குயின் ஷேக் என்ற அந்த மந்திரினுடைய மனைவி அந்த ஒரு டெத்துக்கு போயிருக்கிறாள். அந்த டெத்து இளம் விதவை, இளம் வாலிப பெண் தன் கணவனை இழந்து சமாதானமற்ற முறையில் அவள் ரொம்பவும் சோர்ந்து போய் கலங்கி போய் தவித்து போய் இருக்கும்போது இவ சொல்கிறா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தை தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். ஏனென்றால் அவர் தான் சமாதானத்தின் தேவன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அவள் ஃபோன் பண்ணி, ஆண்டி நீங்கள் சொன்ன அந்த நேரத்தில் என் இருதயத்தில் சமாதானம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, ஒரு ஏதோ ஒரு ஆற்றி தேற்று தேறுதலை நான் பெற்ற மாதிரி ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த வார்த்தை, அந்த இயேசு யார் என்று சொல்லி அவள் 3வது மாதம் கழித்த பிறகு அவளிடத்தில் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அந்த பெண் முஸ்லீம் சகோதரி அவள் என்ன செஞ்சா, இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த முழு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பால் இதெல்லாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சமாதானத்தின் தேவன் ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் நம்ம உள்ளத்திலே வரும்போது தேவ சமாதானம் நமக்குள்ளார கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நீ எதை குறித்து கலங்கியிருக்கிறாய், எதை குறித்து பயந்திருக்கிறாய், எதை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஹோப்பே இல்லை, ஐயோ வெறுங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று நீ நினைக்கலாம். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் அண்டிக்கொள், அவருடைய வார்த்தையின்படி நட, அவரை முதலாவது வைத்து அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு. ஆண்டவர் தேவ சமாதானத்தை உனக்கு அனுப்புவார். அந்த தேவ சமாதானம் அது உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, அது பரலோகத்தின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானே, இன்றைக்கு இன்றைக்கி வியாதியினால் நமக்கு கலக்கம் வரும், அடுத்தது பண கஷ்டத்தினால கலக்கம் வரும், இல்லது குடும்ப பிரச்சனையினால் கலக்கம் வரும். எந்த விதத்தில் உன் இருதயம் கலங்கி போயிருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட இருக்குது. பரிசுத்த ஆவியானவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்பானே. அதனால் தான் சொல்கிறார் பாருங்கள், நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்திலே வருவேன் என்று உங்களுக்குடன் சொன்னதை கேட்டீர்களா? நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனென்றால் உங்கள் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் படியாக நடப்பதற்கு முன்பாக இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு தான் போயிட்டார், ஆனால் நம்ம தான் நம்ப மறுக்கிறோம், நம்ம தான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கிறோம். அன்பாலே, இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையை தியானிக்கிற நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யிராது, அவர் சமாதானத்தையே நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் அந்த சமாதானத்தை கையில் எடுப்போம். இந்த வேத வசனத்தின் மூலமாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார இருந்து அந்த சமாதானத்தை நமக்கு தருவார். நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் தான் அழகாக சொல்கிறார் 27 யோவான் 14:27, சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. இன்றைக்கி பயந்து கொண்டு இல்லது கலங்கி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் 100% விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு எனக்கு அந்த தேற்றர வாளனை எனக்கு தாங்க, என் உள்ளத்தில் அந்த சமாதானத்தின் ஆவியை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளுக்கு தேவ சமாதானத்தை நல்குவாராக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே உமது முகத்தை பார்க்கிறார்களோ, அந்த சிலுவையின் கல்வாரி சிலுவையை பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நான் பயந்து போயிருக்கிறேன், நான் கலங்கி போயிருக்கிறேன், நான் குழப்பத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தேவ சமாதானம் வேணும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய தேவ சமாதானம் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய தேவ வல்லமை இறங்கட்டும், உடைய சத்திய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி ஆண்டவரே அந்த தேவ சமாதானத்தை ஒவ்வொருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வல்லமை இறங்குவதாக, இந்த வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவர். தேவ சமாதானத்தினால நிரப்பி எங்களை ஆண்டவரே உடைய சத்தியத்தின்படி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இது அப்படியா செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

கலலு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளெல்லாம் நம் தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். 16வது வசனத்திலே சொல்லுகிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று. 17வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறவர்கள், தேவனிடத்திலே ஜெபிக்கிற நாம் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நோக்கி கூப்பிடுவோம், நம்முடைய காரியங்களில் விடுதலை உண்டாக, காரியங்கள் வாய்க்கப்பட, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நோக்கி கூப்பிடுவோம், கதறுவோம், கண்ணீர் வடித்து கேட்போம். எசேக்கியா ராஜா கண்ணீர் வடித்து கேட்டான். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். அது தவறல்ல, கண்டிப்பாக அது செய்ய வேண்டும். வேதம் அதை அனுமதித்திருக்கிறது. வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் அதோடு மட்டும் நம்முடைய ஜபத்தை நிறுத்திவிடாமல் தியானம் பண்ணி முறையிடுகிற அனுபவம் நமக்கு தேவை. மெடிடேட் பண்ணி, எதை மெடிடேட் பண்ணணும்? நம்மை அழைத்த தேவனை, அவர் ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்தத்தை, அவருடைய அற்புதமான கிரியைகளை. ஒரு தேவ பிள்ளை இவைகளை தியானித்து, இவைகளை முன்வைத்து ஜெபிக்கும் போது ஆமென் என்ன நிச்சயம் இருக்கும் தெரியுமா? இங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் என் சத்தத்தை கேட்பார். காரணம், நான் எதையோ ஒன்றை வைத்தல, நான் இப்பொழுது கேட்பது நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, அவர் ஆணையிட்டு சொன்ன அவருடைய வாக்கு தத்தத்தை வைத்து, என்னை அழைத்த தேவனை முன்னிறுத்தி, அவருடைய அற்புதமான கிரியைகளை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஈசாக்கு தியானம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்தானா? வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? தாவீது அதனால தானே சொல்லுகிறான், நீரனை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காய் நினைத்திருளும், என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பல நேரத்தில் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள், வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், ஆலயத்தில் போய் இருக்கும்போது ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், இதை நாம் தியானித்து இவைகளை வைத்து நாம் செபிக்க பழக வேண்டும். வார்த்தைகளை முன்னிறுத்தி, வார்த்தைகளை முன்னிறுத்தி செபிக்கணும். வார்த்தைகளை முன்னிறுத்தி செபிக்கும் போது அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் வாக்கு தத்தங்களை முன்னிறுத்தி செபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆவதாக, அப்படியே நடப்பதாக. நம்முடைய ஜெபங்கள் உகந்ததாயும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு ஏதுவாயும் இருக்க வேண்டுமா? நாம் அவரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அற்புதமான கிரியைகளையும் தியானம் பண்ணி முறையிடுவது நல்லது. அது மேன்மையானது, அது உகந்தது. இப்படி ஜெபிப்போ, அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற உம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரம் இராமல் தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தையும் அழைத்த உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய அற்புதமான கிரியைகளையும் தியானம் பண்ணி முறையிடுகிறவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆவியின் பிரமாணம். அதற்கான ஜீவ வார்த்தை ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலன்று விடுதலை ஆக்கிட்டு. ஆமே, உலகத்திலே விஞ்ஞான ரீதியான விதிமுறைகள் ஆயிரக்கணக்கில் இருப்பதை நாம் காண்கிறோம். இவற்றை அறிந்து கொள்வதை விட ஆவிக்குரிய விதிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மேலே சொன்ன வசனத்திலே ஆவிக்குரிய 3 விதிமுறைகளை நாம் காண்கிறோம். 1, பாவத்தின் விதிமுறை. அடுத்தது மரணத்தின் விதிமுறை. கடைசியாக ஆவியின் விதிமுறை. இந்த 3 விதிமுறைகளும் ஆவிக்குரிய வகையில் நித்தியமாய் செயல்படக்கூடியவையாக இருக்கிறது. முதலாவது பாவத்தின் விதிமுறை. அது என்ன? இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாகிறது. பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது. ஒருவனுடைய எலும்புகள் அவனது பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருக்கின்றன. 2, மரணத்தின் விதிமுறை. அது என்ன? ஆத்ம மரணம். மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. 2 மரணம் என்பது திரும்பி வர முடியாத அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்குள் தள்ளிவிடுகிறது. மரணத்தின் விதிமுறைகள் மிக பயங்கரமானது. அப்போஸ்தலர் பவுல் பாவம் மற்றும் மரணம் ஆகிய விதிமுறைகளில் இருந்து தப்புவிக்கிற வேற ஒரு விதிமுறையை குறிப்பிடுகிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். இது விடுதலையாக்குகிற பிரமாணம், உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுகின்ற பிரமாணம். 3, ஆவியின் விதிமுறை. அது என்ன? இது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை தருகிறது. மேலும் நித்திய மரணத்திலிருந்தும் விடுதலை தருகிறது. இந்த ஆவியின் மரணத்தை அறியாதவர்கள் தான் பாவ பிரமாணத்தினாலும் மரண பிரமாணத்தினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஐயோ, இந்த மரண சரீரத்தினின்று ஜாரினை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் ஆவியின் பிரமாணத்தை அறிந்தவர்களோ விடுதலையுடன் வாழுகிறார்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்த போது ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரி அவரை தேடி வந்தார். அவர் ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே பூசினார். இயேசு அவளை பார்த்து, அன்போடு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொன்ன அந்த சனமே பாவ பிரமாணத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததாக லூக்கா 7:37-38 நாங்கள் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். அவரே நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை என்று ரோமர் 8:1 காண்கிறோம். ஆமே, எங்களை நாங்களே நியாயம் தீர்த்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாங்கள் எங்களை நின்று நிதானித்து தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் இருதயம் என்கிற பலிப்பிடத்தை செப்பனிடுவோமாக. ஆமே. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளையும் இனிமையான பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு பலனடைய மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

தகப்பனே உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சவக்கடல் என்னும் நீர்நிலையானது மேற்கு கரை, இஸ்ரேல் மற்றும் யோர்தான் ஆகியவற்றின் எல்லையில் பெரும் பிளவு பள்ளத்தாக்கில் யோர்தானிய பகுதியில் அமைந்துள்ளது. இது 50 கிலோமீட்டர் நீளமானதும் 15 கிலோமீட்டர் அகலமானதும் ஆகும். இந்த கடலில் மீன் போன்ற எந்த உயிரினமோ அல்லது எந்த வகை நீர் தாவரங்களோ இல்லை. ஒரு நாள் இந்த சவக்கடலின் ஓரமாக நடந்து சென்ற ஒருவன் தடுமாறி ஆழமான தண்ணீரில் விழுந்து விட்டான். அவனுக்கு நீந்த தெரியாததால் பயம் அவனை ஆட்கொண்டது. மூழ்கி விடுவோமோ என்ற பயத்தில் கைகளையும் கால்களையும் பயங்கரமாக இங்கு மங்குமாக அடித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் முற்றிலுமாய் களைப்படைந்து இனி தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு வந்துவிட்டான். தேவனிடத்தில் உதவிக்காக வேண்டிக் கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். களைத்து போய் அமைதலாக தண்ணீரின் மேல் படுத்திருந்தவன் மூழ்காமல் மிதக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பயத்தில் சவக்கடல் முழுவதும் உப்பினாலும் மற்ற வேதியியல் பொருட்களினாலும் நிறைந்த அடர்த்தியான தண்ணீரை உடையது என்பதையும், அந்த தண்ணீரில் ஒருவன் அசையாமல் படுத்திருந்தால் உடனே தண்ணீரின் மேற்பரப்பிற்கு தானாகவே வந்துவிடுவான் என்பதையும் அறவே மறந்துவிட்டான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் தண்ணீரின் மேல் நோக்கி அழுத்தும் விசையால் தன்னை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்துவிடும் என்று நம்ப வேண்டியதுதான். நம் வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத கடல் போன்ற ஆபத்தில் அகப்பட்டாலும் பயந்து பதட்டத்தோடு செயல்படாமல் கர்த்தரை முழுமையாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவரே நம்மை பத்திரமாக அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்றும், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்றும் வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? எனவே நாமும் ஆபத்து காலங்களில் அவரையே நம்பி வாழ உறுதியாக இருப்போமா?

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 1:7.
2: Proverbs 1:7.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
2: The fear of the Lord is the beginning of knowledge.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
2: The fear of the Lord is the beginning of knowledge.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சோம்.
2: Yesterday by the grace of God we learned what is the fear of the Lord.
1: கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நாம் உலகத்துல மனிதருக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிற மற்ற எல்லா பயங்களை பார்க்கிலும் முற்றிலும் வித்தியாசமானது அப்படின்றத முதலாவது கவனித்தோம்.
2: First we saw the fear of the Lord is altogether different from the fear of men and the fear of the world.
1: இந்த உலகத்தில் இருக்கும் பயங்கள் ஒரு மனுஷனை வந்து நெருக்குகிறது, அவனை செயல்படாமல் விடுகிறது, அவனை வந்து பயமுறுத்தி திகிலடைய செய்து அவனை அடிமையாக்குகிறது.
2: The fear of this world really chokes a man. It will make him non-functional and it really scares a person.
1: ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஜீவனை கொடுக்கிறது.
2: But the fear of the Lord gives life.
1: ஆகவே இந்த பயம் என்பது தேவனை நாம் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் மாட்சிமையும் ஆச்சரியம் நோக்கி பார்த்து அவர் மேல் நாம் வைக்கும் ஒரு கனம், அவர் கொடுக்கும் நாம் மரியாதைக்கு அடையாளமாக இந்த பயம் இருக்கிறது.
2: Therefore this fear is an evidence of the fear and the honor and the respect that we have on the great majesty of God. It is a kind of a reverential fear.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நாம் கவனித்தோம் நேற்றுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது மற்ற பயத்தை போல இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நேத்திக்கு நம்ம கவனித்தோம்.
2: And second we heard that the fear of the Lord unlike other fear is beneficial and a blessing to us.
1: மூன்றாவது நாம் கவனித்தோம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது உலகத்தில் இருக்கிற பயத்தை போல மிரட்டப்பட்டோ கட்டாயப்படுத்தப்பட்டோ கொண்டு வரப்படுகிற பயம் அல்ல. இந்த பயம் நாமாகவே தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்பட தீர்மானிக்க நமக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை குறித்து நாம் கவனித்தோம்.
2: And third one we also heard that the fear of the Lord is not a threaten or something compelled on a person but is a choice that to be chosen by every person.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதே போல நான்காவது கவனித்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது உலகத்தில் உள்ள மாம்ச பயத்தை போல நம்மை பயமுறுத்துகிறதோ திகிலடை செய்கிறதோ இல்லாமல் அது நமக்கு ஒரு பெரிய இன்பமான ஒரு மதுரமான ஒரு அனுபவமாக அது மாறுகிறது என்பதை நாம் கவனித்தோம்.
2: And also at last we saw the fear of the Lord is not unlike this worldly dreadful experience, it is a delightful experience.
1: இந்த வசனத்தை நாம் மறுபடியும் இன்னொரு முறை வாசிக்க போகிறோம்.
2: We going to read this verse again.
1: நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தின் முதல் பகுதி ஆகிலும் இந்த 1:7 நீதிமொழிகள் 1:7 என்பது நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கிட்டத்தட்ட எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற வசனம் நான் நினைக்கிறேன்.
2: I think this Proverbs 1:7 this verse is very we all
1: familiar.
2: People, it's familiar and we all know it by heart.
1: நீங்கள் முதலாம் அதிகாரம் 7 வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
2: The fear of the Lord is the beginning of knowledge.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பொதுவாகவே இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது நாம் இதை இதுவரைக்கும் நாம சரியாக புரிந்திருக்கிறோமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் எழுப்பினது.
2: Whenever we see this word I got a doubt whether we have understood this verse in the way it has to be understood.
1: அதாவது நான் கூட இதை வந்து வேறு விதமாக தான் யோசித்திருக்கிறேன்.
2: Even I have also thought about this verse in the other way.
1: அது எப்படி நான் யோசித்திருக்கிறேன்னா நீங்களும் அப்படி யோசித்திருக்கலாம். ஒருவருக்கு ஞானம் அவங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு பயந்தாதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசித்திருக்கிறோம்.
2: So we have also thought, even I have also thought this way, if we fear God, then wisdom will begin in us.
1: நீங்க ஞானம் வேணுமா நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க அப்பதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்.
2: If you need wisdom then you have to fear God only then you will get wisdom.
1: பட் நீங்க உன்னிப்பாக இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு நீங்க தியானிச்சு வாசித்தீங்கன்னா அதுவல்ல அதனுடைய அர்த்தம்.
2: But when you deeply read this verse and find the actual thought that is not the meaning of it.
1: இது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா?
2: Now what is the real meaning?
1: உனக்கு ஞானம் ஆரம்பித்து விட்டது என்று நீ நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிலே இருக்கும்.
2: If you think you have wisdom or if you think that the wisdom has begun in you then you must have the fear of God in you.
1: அதுதான் அர்த்தம்.
2: That is the meaning of it.
1: நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனா you can write it down to understand it. நீ கண்டிப்பா எழுத வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட். The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு அல்ல.
2: The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge.
1: இன்னொரு முறை சொல்கிறேன்.
2: I repeat it.
1: கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு அல்ல. நம்மட்டந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு கிடையாது.
2: The fear of God is not the expectation of God to give us wisdom and knowledge.
1: அதற்கு மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கொண்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம்.
2: Rather, the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding.
1: இன்னொரு முறை சொல்கிறேன்.
2: I repeat it again.
1: மாறாக நமக்கு ஞானம் அறிவு உணர்வு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்.
2: Rather, the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding.
1: உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: I think you can understand.
1: இது எப்படி பாஸ்டர் அப்படினு கேட்டினா அதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்கிறேன்.
2: When you ask how is this pastor, then I'll give an explanation.
1: கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் ஞானம் வந்துச்சுன்னு இல்ல.
2: It's not that because you fear the Lord you have the wisdom.
1: உனக்கு ஞானம் இருந்தால் நீ கர்த்தருக்கு பயப்படுவாய்.
2: If you have wisdom then you will fear God.
1: நீங்கள் நீதிமொழிகள் 9 அதிகாரத்தில் அதுக்கு விளக்கத்தை நீங்க பார்க்கலாம்.
2: You can see the explanation in Proverbs chapter 9.
1: நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
2: Proverbs 9:10.
1: கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு.
2: The fear of the Lord is the beginning of wisdom and the knowledge of the Holy One is understanding.
1: அதாவது உனக்கு அறிவு இருக்கு அப்படினா உனக்கு கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு இருக்கு.
2: So if you say you have understanding and knowledge if you say you have the knowledge of knowing God.
1: நீ உனக்கு அறிவு உனக்கு ஞானம் இருக்கு அப்படினா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னு அர்த்தம்.
2: If you say you have wisdom it means that you have the fear of the Lord.
1: உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லனா உனக்கு ஞானம் இல்லன்னு அர்த்தம்.
2: So if you don't have the fear of the Lord then it means that you don't have wisdom.
1: So கரெக்டான question நாம இந்த கேள்வி இந்த வசனத்தை புரிந்துகொள்றதுக்கு சரியான கேள்வி என்ன கேட்கணும் அப்படினு சொன்னா ஒரு மனிதன் ஞானத்தையும் அறிவையும் அல்லது உணர்வையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிப்பது எப்படி?
2: So what is the right question to ask is that how can we know or how can a person have this begin this knowledge or wisdom or understanding?
1: இன்னொருதமாய் சொன்னால் ஒருவனுக்கு ஞானம் புத்தி அறிவு இருக்கிறது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது?
2: In other words how can we know that someone has knowledge wisdom and understanding?
1: அதாவது நம்ம எப்படி கேள்வி கேட்க கூடாதுனா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அதாவது உனக்கு ஞானம் ஆரம்பித்து விட்டதா அப்படின்னு இல்ல, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா?
2: So the right question that should not be asked is that did wisdom or knowledge begin in you? Not that way, but you should ask whether you have the fear of the Lord.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே ஞானம் உனக்கு ஆரம்பிக்கும்.
2: If you have the fear of the Lord then there will be beginning of knowledge.
1: நான் இதை ரொம்ப சிம்பிளா போடணும்னா how can we know that somebody has knowledge or wisdom? ஒருவருக்கு ஞானம் அறிவு என்பது இருக்கிறது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது?
2: How can we know that someone has knowledge or wisdom?
1: மூன்று பதில்கள்ல இத நான் விளக்க விரும்பறேன்.
2: I want to explain in 3 answers.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவன் தான் ஞானமுள்ளவன்.
2: The one who have the fear of the Lord is the wise man.
1: திரும்ப சொல்றேன்.
2: I repeat it.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறவன் தான் ஞானி.
2: The one who has the fear of the Lord is a wise man.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு பயமே உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: இதற்கு விளக்கம் கொடுக்கும்படி மூன்று வார்த்தைகளை சொல்றேன்.
2: I tell you 3 words to give an explanation.
1: முதலாவது
2: First.
1: ஒருவருக்கு ஞானமும் அறிவும் இருக்கிறது என்று அடையாளம் என்னவென்றால் முதலாவது அவர்கள் தேவனை அவருடைய கர்த்தத்துவத்தை ஏற்று கொண்டவர்களாய் இருக்கிறார்கள்.
2: So how can we know that someone has knowledge of wisdom? First they acknowledge God.
1: அவர்கள் தேவனை அங்கீகரிக்கிறவர்களாக ஏற்று கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
2: They are the people who acknowledge God or accept God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சங்கீதங்களின் புத்தகம் 14 அதிகாரம் முதலாம் வசனம் வாங்க.
2: Psalm 14 verse 1.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says.
1: தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான்.
2: The fool has said in his heart there is no God.
1: தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான், இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான்.
2: The fool has said in his heart there is no God.
1: ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும்.
2: You have to understand something.
1: நாம பொதுவா நினைக்கிறோம் யார் பெரிய ஞானி அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய புஸ்தகங்களை படித்து நிறைய பட்டங்கள் வாங்கி நிறைய பதக்கங்கள் வாங்கி நிறைய கண்டுபிடிப்புகளை செய்து நிறைய ஆராய்ச்சி செய்தவர்களை நம்ம உலகத்தில் பெரிய ஞானின்னு நம்ம நினைக்கிறோம்.
2: We really think that people who are wise are those who have studied more, who have many degrees, who do many research papers and also who have made many achievements in this world.
1: ஞானிகள் யார் என்று சொன்னால் நோபல் பரிசு வாங்கினவங்க, அநேக பதக்கங்களை வாங்கினவங்க, அநேக பாராட்டுகளை பெற்றவங்களை ஞானின்னு நம்ம பொதுவாக நாம நினைக்கிறோம்.
2: We generally think that the wisest people are those who have many awards and Nobel prize and who have received many achievements and appreciations.
1: ஆனால் வேதம் வந்து ஒரு மனுஷனை ஞானி அப்படினு அங்கீகரிக்கணும் அப்படினா முதல் கேள்வி அவன்கிட்ட கேக்குது, நீ கர்த்தர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயா இல்லையா?
2: If the Bible ought to accept a person to be a wise, the first question it asks is, do you acknowledge God?
1: நீ கர்த்தரை நம்புகிறாயா?
2: Do you believe God?
1: நீ கர்த்தரை நம்பல, கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை என்று நீ சொல்வாயானால் பைபிள் படி நீ எத்தனை பட்டங்களை படித்திருந்தாலும் நீ வந்து ஒரு மதிகெட்டவன், ஒரு முட்டாள் என்று பைபிள் சொல்லுது.
2: If you don't believe God, if you don't acknowledge the existence of God, then the Bible says you are a fool.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தங்களை ஞானிகள் என்று உலகத்தில் பாவி
2: போறவங்க
1: எல்லாருமே அவங்க அறிவு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
2: Many people also think the people who go in search of God are the people who are ignorant or who are uneducated.
1: ஆனால் தேவனை அங்கீகரிக்காத எந்த மனுஷனையுமே வேதம் வந்து ஞானின்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
2: But any person who does not acknowledge God is not wise according to the Bible.
1: வேதத்தின்படி அவர்களை ஞானி என்று அல்ல, அவர்களை மதிகெட்டவர்கள் அல்லது முட்டாள்கள் என்று சொல்லுகிறது.
2: The Bible does not recognize such people as wise but fools.
1: ஒரு காரியத்தை நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand one thing.
1: உங்களுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் துவங்கி இருக்கிறது என்றால் நீங்க முதலாவது தேவனை அறிந்தவர்களாக, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வேதத்தின் சட்டம்.
2: If you say that you the wisdom, knowledge and understanding has begun in you, it means that the rule of the Bible is that you should have known God.
1: ஞானமும் புத்தியும் கர்த்தரை அறிகிறதுல ஆரம்பிக்கிறது.
2: Wisdom and knowledge begins with knowing God.
1: தேவன் இல்லாமல் ஒரு ஞானமோ அறிவோ புத்தியோ இந்த உலகத்திலே இல்லை.
2: There is no wisdom or knowledge or understanding in the absence of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானமற்றவன், புத்தியற்றவன், அறிவற்றவன், மதியற்றவன் தான் தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பிப்பான்.
2: Only a fool, only an unwise person will say that there is no God.
1: நீங்கள் சங்கீதம் 73 சங்கீதத்துக்கு வருவீர்களானால்,
2: When you come to Psalm 73,
1: அங்கே சங்கீதக்காரன் துன்மார்க்கனுடைய திரள்ச்சி, துன்மார்க்கனுடைய செழிப்பை குறித்து பார்த்து மிகவும் அவன் வியாகுலப்பட்டான், வேதனைப்பட்டான்.
2: Here the psalmist is grieved about seeing the prosperity of the wicked.
1: அவன் சொல்லுகிறதெல்லாம் பாருங்களே.
2: When you see her,
1: என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் வந்து ரொம்ப என்ன சுத்திகரிச்சு நான் வச்சுக்கிட்டு இருந்தா என் கால்கள் சறுக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
2: So he says, when I have sanctified myself and live with a clean heart, my steps had well nigh slipped.
1: ஆனா 3 வசனத்துல வாசிக்கும் போது,
2: பட் இன் வர்ஸ் 3 சேஸ்,
1: துன்மார்க்கரின் வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது வீம்புக்காரருடைய வீம்புக்காரர் நோக்கி பார்க்கும் போது எனக்கு அவர்களை பார்த்து பொறாம தான் வந்ததுன்னு சொல்லுகிறேன்.
2: For I was envious at the foolish when I saw the prosperity of the wicked.
1: ஏன்னா மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கனே கிடையாது, அவர்களுடைய பலன் வந்து உறுதியா இருக்கிறது. 4 வசனத்துல
2: வர்ஸ் 4 சேஸ், for there are no bands in their death but their strength is firm.
1: அவர்களுக்கு 5 வசனத்துல நரர் படும் வருத்தம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது, மனுஷர் அடைகிற உபாதைகள் எதுவுமே அவங்க அடைய மாட்டேங்கிறாங்க.
2: Verse 5 says they are not in trouble as other men, neither are they plagued like other men.
1: அவங்க பாத்தீங்கன்னா 8 வசனத்துல வந்து அவர்கள் சீர்கட்டு போறாங்க, அகந்தையாய் கொடுமையை பேசுறாங்க, இருமாப்பாய் பேசுறாங்க, அவர்கள் வாய் வானம் மட்டும் எட்டி பேசுறாங்க, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது.
2: Verse 8 says they are corrupt and speak wickedly concerning oppression and they speak loftily, they set their mouth against the heavens and their tongue walk through the earth.
1: இப்படியெல்லாம் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது.
2: When I see them this way, I have a question.
1: 13 வசனத்துல அவர் சொல்றாரு,
2: In verse 13 he says,
1: நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையில என் கைகளை கழுவி கொண்டிருக்கிறேன்.
2: Verily I have cleansed my heart in vain and wash my hands in innocency.
1: ஆனால் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன்.
2: For all the day long have been plagued and chastened every morning.
1: இது மாதிரி அவனுக்குள்ள பல யோசனைகள் வருது.
2: So he had so much of thought in himself.
1: ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு?
2: Why is God allowing all these things?
1: இதுக்கு என்ன விளக்கம்?
2: What is an explanation?
1: கர்த்தருடைய ஞானம் இதுல என்ன இருக்கு?
2: So what is the wisdom of God in here?
1: தேவனுடைய வழிகளை அவன் அறியாமல் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை தெரியாம அவன் இருக்கிறான்.
2: He is a person who doesn't know the way of God and the things of God.
1: இன்னொரு விதமா சொன்னா தேவனை முழுமையாய் அறியாத
2: மனுஷனான Thus my heart was grieved and I was vexed in my mind.
1: 22வது வசனத்துல
2: verse 22 says
1: நான் காரியம் அறியாத மூடனானேன்.
2: I was so foolish and ignorant.
1: உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன்.
2: I was like a beast before you.
1: ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க.
2: See how deep is this word.
1: அதாவது எனக்கு ஆண்டவருடைய வழிகளோ அவருடைய ஞானமோ அவருடைய செய்கைகளோ எனக்கு புரியாத போது நான் எப்படி இருந்தேனா ஒரு முட்டாள போல இருந்திருக்கேன்.
2: When I did not understand the ways of God, the wisdom of God and the knowledge of God, I was like a fool.
1: நான் ஒரு மிருகத்தை போல இருந்திருக்கேன்.
2: I was like a beast then.
1: அப்ப நான் என்னைக்கு நான் தேவனை அறிந்து தேவனுடைய வழிகளை நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அப்பந்தாங்க எனக்கு ஞானம் ஆரம்பிச்சது.
2: But the day when I came to know the way of God and about God, only then the wisdom began to start in me.
1: அப்போ முதலாவது நான் சொல்லுவேன்.
2: So first I would tell
1: you. ஒரு மனிதனுக்குள்ள ஞானமும் புத்தியும் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா முதலாவது அவன் தேவன் உண்டு என்று அங்கீகரிக்கிறான்.
2: The first evidence to know that someone has knowledge of wisdom or it has begun in him, they acknowledge God.
1: இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம்.
2: This is a very important truth.
1: உலக மக்களை போல நம்ம சிந்திக்கவே கூடாது.
2: We should not think like the worldly people.
1: உலக மக்கள் வந்து ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு தைரியமா வெளியே சொன்னா கூட அவனை ஞானின்னு நினைக்குது.
2: So if the worldly people claim that there is no God very boldly, they consider him to be a wise man.
1: பொதுவா நாம அவங்களெல்லாம் ஞானிகள் நம்ம நினைக்கிறோம்.
2: Generally we also consider them to be wise.
1: எதை வச்சு நினைக்கிறோம்?
2: With what do we come to
1: think? நிறைய படிச்சிருக்காங்க.
2: It's because they educated more.
1: நிறைய பட்டம் வாங்கியிருக்காங்க.
2: Because they have more degrees.
1: நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க.
2: Because they have made more research.
1: அவங்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர்களா இருக்காங்க.
2: They are greatly applauded in the society.
1: அவங்க நிறைய பரிசுகள் பெற்றிருக்காங்க.
2: They have received many prizes.
1: பெரிய ஞானியாக்கும்.
2: They are wise people.
1: அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க.
2: They earn more.
1: அதனால அவங்க ரொம்ப ஞானியாக்கும்.
2: Therefore they are wise people.
1: பைபிள் சொல்லுது நீ கர்த்தரை அறிகிற வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற வரைக்கும் கர்த்தரை நீ அங்கீகரிக்கிற வரைக்கும் நீ ஒரு முட்டாள்.
2: The Bible says until you know God, until you fear God, until you acknowledge God, you are a fool.
1: ஏனென்றால் அந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது.
2: It's because the wisdom of this world are just foolishness before God.
1: இந்த மறுபடியும் சொல்கிறேன்.
2: I repeat
1: இந்த உலகத்தின் ஞானம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது.
2: The wisdom of this world is just foolishness before God.
1: இந்த உலகத்தையே ஒருவன் படிச்சு கற்று தேறி ஞானம் அடைஞ்சாலும் தேவன் மாத்திரம் வாழ்க்கையில் இல்லைனா அவனை போல ஒரு முட்டாள் யாருமே கிடையாது.
2: Even if a person learns the entire things of this world and become wise in this world and if he doesn't know God, he cannot be there cannot be any person who is fool like him.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் பாருங்க ஒரு முறை இயேசு ஒரு ஓமானம் சொன்னாரு.
2: That's why once Jesus told a parable.
1: ஒரு ஐசுரியவானுடைய வயல் நிலம் நன்றாய் விளைந்தது.
2: The field of a rich man yielded a great harvest.
1: அவன் யோசித்தானா நான் இப்ப என்ன செய்வேன்?
2: He thought, what will I do now?
1: நான் இப்ப என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன்.
2: He thought, I'll break down my barns and build it bigger.
1: நான் வந்து எல்லா தானியத்தையும் திரளா சேர்த்து வச்சிருவேன்.
2: And I will store up all my grains in it.
1: அவன் தன்னோட ஆத்துமாவை பார்த்து சொன்னானா.
2: And he said unto his soul,
1: என் ஆத்துமாவே நீ எதற்கும் கவலைப்படாத உனக்கு அநேக நாளுக்கு நான் ஆகாரத்தை சேர்த்து வச்சிட்டேன்.
2: Oh my soul, do not worry about anything. I have stored up for longer time.
1: வானம் அவனை பார்த்து கர்த்தர் அவனை பார்த்து பேசினாரு.
2: The Lord spoke to him.
1: அட மதிகடனே முட்டாளே, இன்றைக்கு ராத்திரி நீ மரித்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்?
2: You fool, if you die this night, And whatever you have stored belongs to whom?
1: இதை பார்த்து இவரை பார்த்து நம்ம யாராவது மதிகடன்னு சொல்லுவோமாங்க?
2: Will someone call him a fool?
1: நம்ம யாராவது மனுஷன் ஒருத்தர் சொல்லுவான் அவரை பார்த்து மதிகடன்னு சொல்லுவானா?
2: Will any person call him a fool?
1: ஐயோ இவ்வளவு சம்பாரிச்சாரு, இவ்வளவு சேர்த்தாரு, இவ்வளவு சேமிச்சு வச்சிருக்காரு, இவ்வளவு உஷாரா இருக்கிறாரு, இவ்வளவு காரிய சித்தியா இருக்கிறாரு நம்ம சொல்லுவோம்.
2: So we will say he is very smart, yes sir, he has earned so much, he has stored up so much, he has saved so much, he is very smart.
1: But the
2: heaven called him, you fool.
1: நீங்க உலகம் சொல்றபடி நீங்க யாரையும் ஞானின்னு சொல்ல முடியாது. பைபிள் வந்து யார ஞானின்னு சொல்லுதுன்னா முதல்ல நீ கர்த்தர் அறிந்து கொள், அதான் ஞானம்.
2: You cannot call any person wise according to the worldly terms, but according to the Bible, first you fear the Lord and then you are a wise man.
1: கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு.
2: The knowledge of knowing God is your wisdom.
1: பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு.
2: So knowing the Holy One is the wisdom.
1: மற்ற எல்லா ஞானமும் இந்த உலகத்துல தேவனுக்கு முன்பாக பைத்தியம்.
2: And all of the wisdom of this world is just folly and foolishness before God. அப்ப
1: முதலாவது ஒருவன் ஞானத்தை அவன் வாழ்க்கையில துவக்கிட்டான், அவனுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்னன்னா முதலாவது கர்த்தர் உண்டு என்று அவன் விசுவாசிக்கிறான்.
2: Therefore the first evidence that someone has knowledge of wisdom or it has begun in him is that they acknowledge God.
1: The moment somebody acknowledges God, then you can certify that wisdom and knowledge has begun in them. அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஞானம் துவங்கி விட்டது அப்படின்றது எப்ப கண்டுபிடிக்கிறோம்னா அவன் கர்த்தரை அறிந்து விட்டான்.
2: When he knows or acknowledges God, we find that he has known God.
1: அவன் அதுவரைக்கும் ஒரு மிருகம் போல இருக்கிறான்.
2: Until then he is like a beast.
1: அதுவரைக்கும் அவன் ஞானமற்றவனா இருக்கிறான்.
2: Until then he is like a fool.
1: அப்ப முதலாவது, how much do they acknowledge God? Do they acknowledge God? அதான் first answer. அதான் first question.
2: The first question is, do they acknowledge God?
1: ஒருவன் தேவனை அறிந்து, ஒருவனுக்குள்ளே ஞானமும் அறிவும் துவங்கி விட்டது அப்படின்றதுக்கு, ஆரம்பமாகி விட்டது அப்படின்றது ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? ரெண்டாவது கேள்வி நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
2: What is the second question that we are supposed to ask to know that someone has knowledge of wisdom?
1: எழுதி கொள்ளுங்கள்.
2: Write it down.
1: அவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறார்கள்?
2: How do they behave before God?
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
2: How do they behave before God?
1: A for acknowledge, B for behave. நீங்க முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்றீங்க, இரண்டாவது ஒரு ஞானி தேவனுக்கு முன்பாக சரியாக நடந்து கொள்கிறான்.
2: First they acknowledge God and the second a wise man will behave properly or rightly before God.
1: சங்கீதம் 36 பாருங்க.
2: Look at Psalm 36.
1: 1 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால்
2: Verses 1 to 4 says,
1: துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று கண்டு காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சனையும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான்.
2: Psalm 36, 1 to 4, an oracle within my heart concerning the transgression of the wicked. There is no fear of God before his eyes, for he flatters himself in his own eyes when he finds out his iniquity and when he hates. The words of his mouth are wickedness and deceit. He has ceased to be wise and to do good.
1: இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன்.
2: So here we have a person who is not fearing God.
1: அவன் கர்த்தரை வந்து நம்பல.
2: He did not believe God.
1: அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு தெரியுமா?
2: You know how is his activity?
1: நீங்கள் இரண்டாம் வசனத்தில் வாசித்தா
2: In verse 2 it says
1: அவன் தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறானாம்.
2: He flatters himself.
1: இதுல அர்த்தம் என்ன தெரியுமா?
2: What does it mean?
1: அவன் தன்னையே புகழ்ந்து கொள்கிறான்.
2: He brags himself or speaks proud about himself.
1: அவன் தன்னை பற்றிய மேன்மையாக அவனே தனக்கு புகழ்ச்சியை அவனே கொடுத்து கொள்கிறான்.
2: So he brags about himself or speaks great about himself.
1: அவனுக்கு வேதம் சொல்ல அவனுக்கு புத்தி கிடையாது. அவனுக்கு
2: The Bible says he doesn't have any wisdom.
1: தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை மேன்மை பாராட்டுகிறான்.
2: It's because he is making himself great before God.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படாத மனுஷன் வந்து முதலாவது கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டான்.
2: A person who don't fear God will not acknowledge God.
1: இரண்டாவது தேவனுக்கு பயப்படாத மனுஷன் வந்து அவன் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டிய விதம் அறியாமல் நடந்து கொள்வான்.
2: And the second person who don't fear God will behave in such a way that he is supposed to behave before God.
1: ரோமர் முதலாம் அதிகாரம் 21 ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா
2: When you read Romans 1:21
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
2: Here we read, although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened.
1: அவர்களுடைய பொல்லாத இருதயம் என்ன செய்தது? இருள் அடைந்தது.
2: And their foolish hearts were darkened.
1: உணர்வில்லாத இருதயம்.
2: They are senseless hearts.
1: உணர்வில்லாத ஒரு மதியில்லாத இருதயம்.
2: A heart devoid of wisdom.
1: அப்போ இந்த மதியில்லாதவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா,
2: What do these foolish people
1: அவங்க தேவனை அறிந்தும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறது இல்லை, தேவனை மகிமைப்படுத்துறது.

0: the knowledge of wisdom has begun in him, then he knows how he is supposed to behave before God.
1: அப்போ தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான்.
0: He humbles himself before God.
1: தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவனா இருக்கிறான்.
0: He is very thankful before God.
1: தேவனை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்தரிக்கிறான்.
0: He praises God in everything.
1: அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான்.
0: He gives glory to the Lord.
1: தன்னையே புகழுகிறவனா இருக்க மாட்டான்.
0: He will not speak proud about himself.
1: அதனால தான் ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் வந்து தேவனை அறிந்த மனுஷன், ஞானமுள்ள மனுஷன் யாருன்னா எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் இருக்கிறான்.
0: That's why a person who is wise and who know God is a person who praises God at all times.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாய் மனிதனை உண்டாக்கினார்னு சொல்லி வேதம் சொல்கிறது.
0: The Bible says that Lord has made man little lower than angels.
1: அப்ப நம்மளை விட கொஞ்சம் உயரத்துல இருக்கவங்க யாரனா தூதர்கள்.
0: So angels are the one who are little higher than us.
1: நாம அந்த நம்மளை விட கொஞ்சம் உயரத்துல இருக்கிற அந்த தூதர்கள் செய்யற வேலை என்ன?
0: What is the work of the angels who are little higher than us?
1: இரவும் பகலும் அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க.
0: They praise God all through day and night.
1: அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்காங்க.
0: They keep on glorifying God.
1: அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்திட்டே இருக்காங்க.
0: They honor and exalt God.
1: ஏனா உங்களுக்கு ஞானம் இருக்கு.
0: Because they have wisdom.
1: ஞானம் இல்லாதவன் என்ன செய்வானா தன்னை புகழுவான்.
0: A person who don't have wisdom will praise himself.
1: அதுதான் பிசாசு செய்த வேலை.
0: That is the work of Satan.
1: அவன் நான் ஏறுவேன், உயருவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்லாம் தன்னை பற்றி மேட்டிமையா பெருமையா பேசி கடைசியில கீழே தள்ளப்பட்டான்.
0: So that is how he flattered about himself, saying that I will ascend up, I will go up to heaven, I will sit on the throne, and that is why he was pushed down.
1: அப்ப நான் உண்மையா நம்புறேன்.
0: So I believe
1: ஒருவன் உண்மையாகவே அவனுக்கு ஞானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படினு சொன்னா அவன் தேவனை நடத்த வேண்டிய விதமாக நடத்துகிறான்.
0: So if a person says that the wisdom has begun in him, then he will behave properly before God.
1: அத இன்னொரு விதமா சொன்னா தேவனுக்கு முன்பாக தான் நடந்து கொள்ள வேண்டிய விதமாக அவன் நடந்து கொள்வான்.
0: In other words, he will behave properly or in the right way before God.
1: அவன் தன்னை தாழ்த்துவான்.
0: He will humble himself.
1: பார்வோனை பாருங்க.
0: Look at Pharaoh.
1: கர்த்தர் அவனுக்கு முன்பாக 10 வாதைகளை அனுப்பினார்.
0: God sent 10 plagues before him.
1: ஆரம்பத்துல வந்து ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
0: In the beginning, the people were not affected much.
1: பாதிப்பு வந்து அந்த நதியில இருந்த மீன்கள் தான் செத்து போச்சு.
0: The fishes were affected first.
1: ஆனா அதை வச்சு ஆண்டவர் அவனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க விரும்பினாரு.
0: And God tried to teach him a lesson through that.
1: தேவன் ஒருவர் இருக்கிறாரு.
0: Look here, there is someone called God.
1: ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு.
0: You have a powerful God.
1: ஆனா அவன் அதை அங்கீகரிக்கல.
0: But he did not acknowledge it.
1: அவனுக்கு தனிப்பட்ட விதமாய் முதலாவது கொடுக்கப்பட்ட அடையாளம் வந்து அவன் ஒரு சர்ப்ப ஒரு கோல் வந்து சர்ப்பமாக மாறுகிறது.
0: The first evidence that was personally given to him was a serp, a rod becoming a serpent.
1: ஆனால் அவனுடைய மந்திரவாதிகளை வைத்து அதே போல ஒரு சர்ப்பம் செய்கிறான்.
0: But he also made such kind of serpent using his magicians.
1: ஆனால் கர்த்தர் வந்து மோசேயின் கோல் மாறின சர்ப்பம் வந்து அந்த மந்திரவாதியுடைய சர்ப்பத்தை விழுங்கி போட்டதுன்னு பாக்குறோம்.
0: But the rod of Moses which became a serpent devoured all of the serpents.
1: அப்போ அது பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இதுல ஒரு தேவனுடைய வல்லமை இருக்கு.
0: So at least by seeing that, you should have identified that is this power of God.
1: அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா?
0: But what was his reply?
1: அந்த தேவன் யார்?
0: Who is that God?
1: அவரை நான் அறியேன்.
0: I don't know him.
1: நான் அவரை போக விட மாட்டேன். உங்களை யாரையும் போக விட மாட்டேன்.
0: I will not let anyone go from
1: here. இதயத்தை கடினப்படுத்தினான்.
0: He hardened his heart.
1: நீ கடைசில அவனுடைய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா,
0: at last when you see his situation,
1: தேசம் முழுவதும் அழிந்து சின்னபனமாகி தான் குடும்பத்தில் உள்ள மூத்த குமாரனே அழிந்து போனதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மதிகட்டவனாய் அவன் இருந்திருக்கிறான் என்பதை நீ கண்டுபிடிப்பீங்க.
0: When you see that the entire nation is destroyed and even the first born of his own family is destroyed, you can find out how foolish he was.
1: ஒரு மனுஷன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் ஸ்தோத்திரத்தை கொடுக்காவிட்டால் அவனை போல ஒரு மதிகட்டவன் ஒருவனும் இல்லை.
0: If a person doesn't glorify God or give the glory or praises and respect and honor that belongs to God, there is no person that is foolish like him.
1: உங்களுக்கும் எனக்கும் ஞானம் துவங்கி விட்டது, எனக்குள்ளே ஞானம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் சொல்லுவோமானா நாம தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக துதிகளை ஏறெடுப்போம்.
0: If you and I say that the knowledge and wisdom has begun in us, it means that we will humbly praise God.
1: நம்மை நாமே அருவருத்து தேவனுக்கு நாம் உகந்த துதியை நாம் செலுத்துவோம்.
0: We will detest ourselves and we will give a praise that is worthy of God.
1: யோவான் ஸ்நானகனை போர்த்த போல நாம் நிச்சயமாய் சொல்லுவோம், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்.
0: And like John the Baptist, we will say, let me be less and let him grow more.
1: Let me decrease, let him increase. அதே யோவான் அப்போஸ்தலனை போல அவருடைய மகிமையை நாம் உண்மையாய் கண்டிருப்போமானால் அவருக்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்வோம்.
0: And like Apostle John, if you have seen his glory truly, we will fall down prostrate before him and glorify him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஞானம் ஆரம்பித்து விட்டது அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் என்ன?
0: So what is the evidence that the knowledge has begun in a man?
1: A for

0: see acknowledge God? அவங்க தேவனை அங்கீகரிக்கிறார்களா?
1: Does they acknowledge God?
0: இரண்டாவது கேள்வி என்ன?
1: What is the second question?
0: அவர்களுக்குள்ள ஞானம் ஆரம்பித்து விட்டது என்றால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை சரியாக நடத்துகிறார்களா?
1: So how do they behave before God?
0: மூன்றாவது,
1: third,
0: ஒருவருக்குள்ளே உண்மையாக ஞானம் இருக்கிறது என்று சொன்னால்,
1: if a person truly have wisdom in him,
0: கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க,
1: they will fear the Lord.
0: அந்த பயம் எப்படி வெளிப்படும் தெரியுமா?
1: And how it is reflected?
0: அவர்கள் தேவனை மாற்ற முயற்சிக்கிறார்களா அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வி.
1: And the third important question is, do they change God?
0: நீங்கள் ரோமர் முதலாம் அதிகாரம் 22-23 வாசிங்களேன்.
1: Read Romans chapter 1 verses 22 and 23.
0: வேதம் சொல்கிறது,
1: the Bible says,
0: அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள்.
1: Professing to be wise, they became fools and changed the glory of the incorruptible God into an image made like corruptible man and birds and four-footed animals and creeping things.
0: நீங்கள் 19ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா?
1: If you come to verse 19,
0: அங்கே அப்போஸ்தலாய் பவுல் எழுதுகிறாரு.
1: Apostle Paul writes here,
0: தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது.
1: Because what may be known of God is manifest in them.
0: தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1: For God has shown it to them.
0: தேவனே வெளிப்படுத்துறாரு.
1: Because God himself shows it to them.
0: ஆனா அந்த ஞானம் ஆரம்பிக்காத தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் என்ன பண்றானா, தேவனே தன்னை தம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்தும் போது தேவனை அவன் ஆராதிக்காம தேவனுக்கு இணையாக மனுஷ ரூபத்தில், மிருகத்தின் ரூபத்தில், பறவைகளின் ரூபத்தில் சொரூபங்களை செய்து அதை கடவுள் என்று வணங்குறானா?
1: But a person who don't fear God or who doesn't have wisdom or knowledge, they, when God himself reveals in the form of a creation, they don't worship that God but make images for God and worship them.
0: அது ரொம்ப முக்கியமான வார்த்தை 23ஆம் வசனத்தில் இருக்கு. அந்த கருத்தை நான் சொல்றேன்.
1: So the most important thing is present in verse 23. That is what
0: ஞானம் இல்லாதவன் என்ன செய்றா தெரியுமா? தன்னை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரனா இருக்கிறவன் யாருன்னு சொன்னா,
1: who is a person who claims to be wise but is a fool.
0: 23ஆம் வசனத்துல,
1: verse 23,
0: they changed the glory of God. தேவனுடைய மகிமையை அவங்க என்ன செய்றாங்கன்னா, வேறு ஒன்றுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அந்த மாற்றினார்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம்.
1: They changed the glory of God into an image. The word change is very important.
0: என்ன செய்தாங்களா? ஒரு சொரூபத்திற்கு இணையாக மாற்றினார்கள்.
1: They changed the glory of God into an image.
0: ஒரு ஞானமுள்ள மனுஷன் அதை செய்யவே மாட்டான்.
1: A wise man will not do this.
0: அவனுக்கு தெரியும் எது உண்மை, எது நிஜம், எது பொய்ன்னு அவனுக்கு தெரியும்.
1: He knows which is real, which is false.
0: அவன் சேஞ்ச் பண்ணவே மாட்டான், மாற்றவே மாட்டான்.
1: He will never change.
0: அவனுக்கு தெரியும் இந்த உண்மைக்கு ஈடாக நான் ஒரு மாயத்தை நான் வந்து மாற்றவே முடியாது.
1: He knows that I cannot change this reality or true into something which is not real.
0: He will not change the truth into a false thing. கண்டவே மாட்டான் ஒரு, he will not change, try to, you know, attribute truth to a falsity. பொய்க்கு வந்து உண்மைன்னு சொல்ல மாட்டான்.
1: So he will not attribute the truth to a false.
0: ஆமா, கண்டிப்பா உண்மைனா உண்மை எது, பொய்னா பொய் எதுன்னு சொல்லிடுவான்.
1: So he will correctly say if it's true or false.
0: அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய தன்மையை, அவருடைய ரூபத்தை, அவன் ஒரு மனுஷனுக்கு ரூபத்துக்கும் மிருகத்தின் ரூபத்துக்கும் அவன் பறவையின் ரூபத்துக்கும் அவன் மாற்றுகிறான் அப்படின்னா அவனுக்கு தேவ பயம் இல்லை, அதனால அவனுக்கு ஞானமும் ஆரம்பிக்கலன்னு அர்த்தம்.
1: So if a person changes the glory of God into an image of bird or animal, it means that he doesn't have wisdom and there is no fear of God in him.
0: ஒரு நீண்ட பகுதியை நாம வாசிக்கலாம். நீங்க வீட்ல கூட அப்புறமா போய் வாசிங்க.
1: So I want to read a long scripture passage.
0: ஏசாயா 44ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே.
1: Come to Isaiah chapter 44.
0: அதுல 9ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம்.
1: Let's read from verse 9.
0: வேதம் சொல்கிறது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்படப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள்.
1: Those who make an image, all of them are useless and their precious things shall not profit. They are their own witnesses, they neither see nor know that they may be ashamed.
0: பத்தாம் வசனம் பாருங்க.
1: Verse 10.
0: ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்?
1: Who would form a gold or who would form a god or mold an image that profits him nothing?
0: 12ஆம் வசனம் பாருங்களே.
1: Verse 12.
0: கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்திற்கு குறி போட்டு உளியினால் உறுதிப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களினாலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்கு ஆகும்போது, நல்லா கவனிங்க, அடுப்புக்காகிற அந்த கட்டையை அவன் அவைகளில் ஒன்றை எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதிலே ஒரு துண்டை அடுப்பில் எரிகிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை பொறித்து இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொறித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் அதை என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழகா விளக்குறாரு பாருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாசிட்டே போலாம். அப்படியே நீங்க கிட்டத்தட்ட நீங்க 19 வசனம் 20 வசனம் அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற என்னையா நீங்க பண்றீங்க, மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்ற.
1: So here, when you read until verse 19 and 20, here God says, see, you are cutting a tree and taking the wood.
0: ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல ஒரு பகுதியை நீ வெட்டி நெருப்பூட்டி குளிர் காஞ்சுகிற.
1: And one part of this wood you burn it and you kindle yourself and make warm yourself.
0: ரெண்டாவது அந்த மரத்துல இன்னொரு துண்டை எடுத்து அடுப்புல வச்சு நீ வந்து பொரிச்சு சமைச்சு சாப்பிடுற.
1: And another part you kindle it, you bake bread and you eat out of it.
0: மூன்றாவது அதிலே ஒரு துண்டை எடுத்து அதில் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதுக்கு முன்னாடியே விழுந்து வணங்கி நீ தான் தெய்வம்னு சொல்லி வணங்குறியே.
1: And again you take a part of that wood and you carve it into an image and you fall down before it and worship saying that you are my God, deliver me.
0: 18 வசனத்தில் சொல்றாரு.
1: That's why he says in verse 18.
0: அறியாமலும் உணராமலும் இருக்கிறாங்க.
1: They do not know nor understand.
0: Yeah.
1: Why?
0: தெய்வத்துவத்தை அவங்க அழிவுள்ள பொருட்களுக்கு சம்பந்தப்படுத்திட்டாங்க.
1: Because they have connected the Godhead into something incorruptible, perishable things.
0: தங்க கையாலே உருவாக்கின ஒரு உருவத்திற்கு ஒரு சொற்ப ஒரு சொரூபத்திற்கு ஒரு விக்கிரகத்திற்கு இணையாக கடவுளை மாத்திட்டாங்க.
1: They have changed the Lord or God into something, a carved image by their own hands.
0: நான் சொல்லுவேன்,
1: I would tell you,
0: ஒரு மனுஷன் உண்மையான ஞானம் உள்ளவன் அப்படினு சொன்னா,
1: if a person truly have wisdom,
0: முதலாவது அவன் தேவன் இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான்.
1: First he will acknowledge God.
0: இரண்டாவது அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து தன்னை தாழ்த்தி தன்னை நடந்து கொள்கிறான்.
1: He will behave properly, correctly, rightly before God by humbling himself.
0: மூன்றாவது
1: Third,
0: தேவனை அவன் ஒரு நாளும் மாற்ற மாட்டான்.
1: He will never change God.
0: அவன் தேவனை மாற்ற மாட்டான்.
1: He will never change God.
0: அவர் ஒரு நாளும் மாற்றப்பட முடியாதவர்.
1: God is a God who cannot be changed at any time.
0: அவர் ஆவியா இருக்கிறார்.
1: He is in spirit.
0: அவருக்கு உருவம் இல்லை.
1: There is no form.
0: அவருக்கு இணையான எந்த ஒரு சிலையோ விக்கிரகத்தையோ அவன் செய்ய மாட்டான்.
1: The person cannot do any kind of image or form or, equal to him.
0: தன்னுடைய ஆலோசனைக்கும் தன்னுடைய ஞானத்திற்கும் அறிவுக்கும் இணையாக ஒரு உருவத்தை உண்டாக்கி அதை தெய்வம் என்று அவன் பார்க்க மாட்டான்.
1: He will not make a form or image according to his own wisdom and understanding and consider it to be his God.
0: ஒரு ஞானமுள்ள மனுஷன் யார் தெரியுமா?
1: You know who is a wise man?
0: ஒருவனுக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் அவனுக்குள்ளே ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன?
1: What is the evidence that the wisdom and understanding and knowledge has begun in a man?
0: அவன் தேவனை தன்னுடைய கண்களுக்கு ஏற்ற விதமாய் மாற்றுகிறவன் கிடையாது.
1: He is not a person who changes God according to his own sight.
0: அவன் தன்னை தேவனுக்கேற்றவிதமாய் மாற்ற அவன் தீவிரிக்கிறான்.
1: So he makes himself or changes himself according to God.
0: புரியுதா உங்களுக்கு சொல்றது?
1: Can you understand this?
0: சமீபத்துல
1: recently
0: நிறைய அழிவுகள் சீற்றங்கள் உலகம் முழுவதும் இருக்கு.
1: So there are many catastrophic events that happen all over the world.
0: நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ரொம்ப குளிர் பிரதேசமோ அந்த இடம் பயங்கரமான வெப்ப காற்று அடிக்கிறது.
1: So wherever it is a high ice cold places you can see hot weather there.
0: ஹீட் வேவ் வருகிறதுன்னு சொல்லுகிறாங்க.
1: They say heat waves are there.
0: நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காடுகள் ஏக்கர் கணக்கில் தீப்பற்றி எரிந்து சாம்பலாகி மாறிவிட்டது.
1: And in many places there were many forests have been burnt.
0: வரலாறு காணாத வெள்ளங்கள் வருகிறது.
1: And there are floods which the history even have not seen it.
0: அதாவது சைனாவில் சொல்லுகிறாங்க சமீபத்தில் ஒரு வருஷம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை மூணே நாள்ல பெஞ்சு முடிஞ்சதாம்.
1: And recently they said in China that the rain that ought to be poured out for a year has been poured out in 3 days.
0: அவ்வளவு பயங்கரமான சீற்றங்கள்.
1: So such kind of catastrophic events.
0: இந்த அழிவுகள் வந்து ரொம்ப பயங்கரமானது. ஏராளமான மனிதர்கள் மரித்து போனாங்க. பொருள் உடைமைகள் எல்லாம் நாசமானது.
1: So these are very terrible. There were many people who died in this and many people lost all their goods.
0: இப்போ எல்லா இடத்திலும் பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா climate change என்று சொல்றாங்க.
1: So the recent word that is being spoken everywhere is climate change.
0: சூழ்நிலை நம்முடைய சுற்றுச்சூழல் முற்றிலும் மாறிவிட்டது.
1: A total climate is totally changed.
0: நம்முடைய வெப்பநிலைகள் எல்லாம் மாறிவிட்டது.
1: Our weather conditions is totally changed.
0: இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா?
1: You know what do the people say?
0: நம்ம செய்ய வேண்டிய ஞானமான வேலை வந்து வேலை வந்து நாம இயற்கைய நாம மாற்றுறது இல்ல, நாம இயற்கை கேற்ற விதமாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
1: The wisest thing that we can do is now is not to change the nature but change us according to our nature.
0: இயற்கையை அழிக்காம இருக்கிறதுக்கு நாம வந்து சில காரியங்களை செய்யாம இருக்கணும்.
1: We should not do certain things not to destroy this environment.
0: கார்பன் அதிகமா தயாரிக்க கூடாது.
1: We should not manufacture carbon more.
0: நாம வந்து இந்த வாகனங்கள்ல எரிபொருளா எரிகிற அந்த காரியங்களை அதிகமாக நாம வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
1: And we should not use fuels that is used for vehicles more in number.
0: வெப்பத்தை அதிகரிக்க கூடாது.
1: We should not increase the temperature.
0: காடுகளை அழிக்க கூடாது.
1: We should not destroy the forest.
0: இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா?
1: Now how do they find it out?
0: இயற்கை எனக்காக மாறாது, நான் தான் மாறிக்கொள்ளணும்.
1: Nature will not change for me. I should change according to the nature.
0: நான் சொல்றேன், இதெல்லாம் தெரியற அறிவு இருக்கு.
1: I tell you when people have such kind of wisdom in this world,
0: தேவன் எனக்காக மாற மாட்டாரு, நான் தான் அவருக்காக மாறணும்ன்றது மனித அறிவில்லாம இருக்கறானே.
1: But man is devoid of wisdom that God will not change for me but I should change for God.
0: ஒவ்வொரு நாளும் தேவனை தனக்கு ஏற்ற விதமாய் அவன் மாற்றி கொண்டிருக்கானே.
1: He is changing God according to his will and wish each and every day.
0: ஒவ்வொரு நாளும் ஒரு புது உருவத்தை அவர் கொடுக்கறான்.
1: He is giving new form and image each and every day.
0: புது புது விளக்கங்களை அவர் கொடுக்கறான்.
1: They are giving a new explanation every day.
0: தன்னுடைய குறுகிய அறிவுக்கு ஏற்ற விதமா கடவுளை மாற்ற முயற்சி செய்றான்.
1: He is trying to change God according to his very meager knowledge.
0: அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுக்கு ஞானமும் புத்தியும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
1: And the end of it is that the wisdom and knowledge has not yet begun in him.
0: ஞானத்தின் ஆரம்பம் என்ன?
1: What is the beginning of wisdom?
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
1: The fear of the Lord.
0: கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன?
1: What is the fear of the Lord?
0: முதலாவது நான் அவரை உண்டென்று அங்கீகரிக்கிறேன்.
1: First I acknowledge God that he is existing.
0: அதுதான் எனக்கு ஞானம்.
1: That is my wisdom.
0: இரண்டாவது
1: second
0: நான் எப்படி நான் ஞானத்தை ஞானம் எனக்குள்ள தோங்குறதுனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா நான் என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை சிந்திக்கிறேன்.
1: And second when I say there is a beginning of knowledge in me it means that the fear of the Lord so it, how it is known it is a way that how I behave before God.
0: நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன்.
1: I humble myself before God.
0: நான் என்கிற என்னுடைய அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் நான் வெறுக்கிறேன்.
1: I hate all the arrogance that it is I.
0: நான் ஆண்டவருக்கு முன்பாக முழுவதுமாக தாழ்த்தி அவரை ஆராதிக்கிறேன்.
1: I humble myself totally before God.
0: மூன்றாவது
1: third
0: நான் தேவனை மாற்றுகிறது இல்ல, சொரூபங்களுக்கு இணையாக என்னையே அவரை போல மாற அர்ப்பணிக்கிறேன்.
1: I don't change God into an image or according to the image but I humbly commit myself to change according to God.
0: அவரை போல நான் மாற வேண்டும்.
1: I should become like him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் உண்மையான தேவ பயம்.
1: That is the true fear of God.
0: நான் சொல்றேன், நம்ம நிறைய வேளை இந்த வசனத்தை ஒருவேளை தவறா புரிஞ்சிட்டோமா நான் யோசிக்கிறேன்.
1: I tell you many times we have misunderstood this word.
0: கர்த்தருக்கு பயப்படுங்க, ஞானம் ஆரம்பிச்சிரும்.
1: When you fear the Lord there is a beginning of wisdom.
0: நான் சொல்றேன் அப்படி இல்ல.
1: Not that way.
0: ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான்.
1: The fear of the Lord is the evidence that we have wisdom in.
0: அது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பல்ல, அது நமக்கு இருக்கிற அடையாளமே அதுதான்.
1: That is not the expectation of God from us, but it is the evidence that we have in us.
0: நான் என்ன செய்கிறேன்?
1: What am I doing?
0: கர்த்தருக்கு பயப்படுகிறேன்.
1: I fear the Lord.
0: அப்படி கர்த்தருக்கு பயப்படுவேன் ஆனால்,
1: If I fear the Lord,
0: என்னுடைய வாழ்க்கையிலே ஞானமும் புத்தியும் அறிவும் என் வாழ்க்கையில துவங்கி விட்டது என்பது அர்த்தம்.
1: Then it means that wisdom, knowledge and understanding has begun in my life.
0: நம்ம வாழ்க்கையில ஞானமும் புத்தியும் அறிவும் துவங்கிருச்சா?
1: His wisdom, knowledge and understanding began in your life?
0: நீங்க கர்த்தரை எவ்வளவு நீங்க acknowledge பண்றீங்க உங்க வாழ்க்கையில?
1: How much do you acknowledge God in your life?
0: எவ்வளவு தூரம் அவரை நீங்க அங்கீகரித்து அவர் உண்டென்று நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க?
1: How much do you acknowledge and believe that he is existing?
0: நீங்க எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நன்றி சொல்றீங்க?
1: How much you humble yourself and thank God and praise him?
0: நீங்க எவ்வளவு ஒவ்வொரு நாளும் உங்களை அவரை போல மாறணும்னு விரும்புறீங்க?
1: How much you desire to change yourself according to him?
0: அங்க தான் ஞானம் விளங்குகிறது.
1: And that is where the wisdom is revealed.
0: ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்குள்ள துவங்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரு.
1: Lord, give me grace that this wisdom may begin in me, Lord.
0: உங்களுக்கு விளங்குச்சு நான் நினைக்கிறேன்.
1: I hope you understand.
0: என்னுடைய ஞானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சின்ன ஞானத்தின்படி நான் இந்த வசனத்தை விளக்க முயற்சி செய்றேன்.
1: According to the little wisdom that God has given me, I try to explain this.
0: இன்றைக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப புதிதாகவும் எனக்கு ஒரு தெளிவாகவும் எனக்கு தெரிந்தது.
1: Today this word seemed to be very new and very clear to me.
0: கர்த்தரை அறிகிற அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு.
1: And the knowledge of the Holy One is understanding and wisdom.
0: அவர் இல்லாத ஒரு அறிவு, அறிவும் இல்ல ஞானமும் இல்ல.
1: A wisdom or knowledge devoid of him is not a wisdom or knowledge.
0: ஆண்டவரே, அந்த அறிவை எனக்கு தாரு.
1: Lord, give me that knowledge.
0: உமக்கு பயப்பட கிருபை தாரு.
1: Lord, give me grace to fear you, Lord.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. கனடா நாட்டின் மலைப்பாங்கான பகுதி ஒன்றில் ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருந்தது. அது எத்தனையோ புயல்களையும் பெருங்காற்றுகளையும் தாக்குப்பிடித்து நின்றது. மிக நேர்த்தியான மரமாக வளர்ந்திருந்தது. முடிவிலே ஒரு நாள் நல்ல தரமான மரப்பொருட்கள் செய்யப்படும்படியாக அந்த மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது. மரத்தடியை மர அறுவை மில்லுக்கு எடுத்துச் செல்லும்படி அருகில் இருந்த ஆற்றில் போட்டனர். ஆனால் அந்த மரத்தடி மர அறுவை மில்லையும் தாண்டி வேகமாக ஆற்று நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மிக வேகமாக சென்ற அந்த மரத்தடி கடைசியில் பெரிய சமுத்திரத்திலே சென்றடைந்தது. கடல் அலைகள் அதை புரட்டி எடுத்தன. தண்ணீரை குடித்து ஊறி போய் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்தும் ஒரு பொருளாக மாறியது. பனிமூட்டம் நிறைந்த ஒரு காலை பொழுதில் அவ்வழியாக சென்ற ஒரு கப்பலுக்கு துறைமுகத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்களுக்கு முன்னே ஒரு ஆபத்து இருக்கிறது, எச்சரிக்கையாக செல்லவும் என்ற செய்தி தான் அது. உடனடியாக கப்பலை பின்னோக்கி செலுத்தி வேகத்தை குறைத்தனர். பின்பு கப்பலின் கேப்டன் கப்பலின் மேல் தளத்துக்கு சென்று தங்களுக்கு முன்னே என்ன கிடக்கிறது என்று பார்த்தார். ஒரு பார்வை பார்த்த மாத்திரத்திலேயே சாதாரண ஒரு மரத்தடி தான் மிதந்து கொண்டிருக்கிறது, முழு வேகத்தோடு மீண்டும் கப்பலை செலுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நோக்கமற்றதும் யாருக்கும் பயன்படாததுமான இந்த மரத்தடியைப் போலத்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நீரோட்டத்தின் திசையில் அடித்துச் செல்லப்பட்ட மரத்தடியைப் போல நோக்கமற்று ஒவ்வொரு நாளும் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். அநேக சமயங்களில் நாம் பலருக்கு இடையூறாகவும் மாறிவிடுகிறோம். கர்த்தரின் கைக்குள் அடங்கியிராத ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்தால் நம்மை பிரயோஜனமுள்ளவர்களாக பலருக்கும் பயன்படும் பாத்திரங்களாக மாற்றுவார். நம் தேவன் குயவன், நாம் களிமண். அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் பிரயோஜனமான பாத்திரமாக வணைவார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராயிடமிருந்து ஓடிப்போனாள். எங்கே போவது என்று தெரியாமல் கால் போன போக்கிலே போனாள். சூர்வனாந்திரத்திலே நோக்கமற்று அலைந்து திரிந்தாள். கர்த்தருடைய தூதனானவர், ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆகார் சாராய்க்கு அடங்கியிருக்க பிடிக்காததால் வனாந்திரத்திலே அலைய நேர்ந்தது. பிரியமானவர்களே, நாமும் நம் தேவனுடைய கரத்தில் அடங்கியிராவிட்டால் நமது வாழ்க்கையும் வனாந்திரமாகத்தான் இருக்கும். அநேகருக்கு இடையூறாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். அவர் நம்மை பிரயோஜனமானவர்களாக உருவாக்கட்டும்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, சேர்ந்த கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் நல்லவர்.

சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை என்

நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா நல்ல உயா எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிறங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீ நல்லவரப்பா.

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில் மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில் பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தரே.

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எஸ், அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவே நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடியினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடியினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை

வாரத்தில் நடந்த காரியத்தை எண்ணி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடந்த நாட்கள வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில ஏன் நடந்தது? இது ஏன் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சா? ஏன் எங்களுக்கு புரியல? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும்? இது ஏன் எங்க வாழ்க்கையில நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய்,

நீர் எங்களை காக்கிறபடியினாலே, நீர் எங்களுக்கு வல பக்கத்தில் நிழலா இருக்கிறபடியினாலே, மீண்டும் மீண்டும் அதே பாடுக்கு பார்க்கலாம், வலது பக்கத்துல எங்களுக்கு நிழலா இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே உமக்கு

எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. நீர் எத்தனை நல்லவராமே, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற எல்லா

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய்

தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லு, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார் அந்த காரிய நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார், தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது.

ஏன் தெரியுமா? எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில், எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில், எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்தார். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தால் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்தில் இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை மக்கத்தில் வருவோம்.

நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரை பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கைகால்களின் பெருவிரல்கள் தரைக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுவதை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கின்ற கானானியரோடே யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனில் குடியிருக்கின்ற கானானியருக்கு விரோதமாக போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாஸ் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கின்றவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தார். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அப்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனானின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கின்ற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கின்ற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லைகளையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைகளையும், எக்ரோனையும் அதன் எல்லைகளையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமல் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பெஞ்சமின் புத்திரர் ஜெருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பெஞ்சமின் புத்திரரோ கூட எருசலேமில் குடியிருக்கின்றார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார்.
யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வெவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டையை கரைக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாய் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதாவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டுமென்றிருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகின்றவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சிப், எல்பா, ஆபிக், ரேஹோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியரின் தேசத்தின் குடிகளாகிய கானானியர் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்சிமேனின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்சிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகின்றவர்கள் ஆனார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விடாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பிமிலும் குடியிருக்க வேண்டுமென்றிருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகின்றவர்கள் ஆனார்கள். எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகின்ற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது ஒருவேளை அடைப்பட்ட நிலையிலோ லாக்டவுன் சுச்சுவேஷனிலோ யாருமே உதவி செய்வார் இல்லாமலோ விசாரிப்பாரற்றோ பொருளாதாரத்தில் குறைபட்டோ மன உளைச்சலினாலோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் ஒரு விசேஷித்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களின் தேவைகளை சந்திக்கிறார். உங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாய் விசேஷித்தவர்களாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் 3 நிலைகளில் பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க இருக்கிறார். முதலாவதாக நினைத்தருளின பந்தி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே கத்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் எடுத்து ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கூறி அவ்விடத்துக்கு போ என்று அனுப்புகிறார். அங்கே பலிவிருந்துக்கு எல்லா பிள்ளைகளும் அழைக்கப்பட்டு உள்ளனர். தாவிதை தவிர சாமுவேல் ஈசாயின் எடுத்து, இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் என்று கேட்க, இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், இளையவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றவுடன் ஆள் அனுப்பி வரவழைத்து தாவிதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இங்கு நாம் கவனிக்கும் போது பலிவிருந்து என்று சொல்லும் பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இங்கோ தன் சொந்த தகப்பனால் மறக்கடிக்கப்பட்டவனாய் தாவீது காணப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் தாவீதை நினைவுகூர்ந்து குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் முன்பு கனம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் உறவுகளால் நண்பர்களால் மறக்கடிக்கப்பட்டவர்களாய், அல்லது இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் அரசாங்கம் கூட உங்களை கண்டுகொள்ளாமல் நிராகரித்து விட்டதே என்றும், தேவைகள் சந்திக்கப்படாமல் கலங்கி போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் தம்மையே வெளிப்படுத்தி உங்களுக்குரிய கனத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரப்போகிறார். உங்கள் பொருட்டு அநேகர் ஆசிர்வாதமாக இருக்கும்படி உங்களை நினைவுகூர்ந்து கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக நீதி கிடைத்த பந்தி. எஸ்தரின் புஸ்தகம் 7:8 வாசிக்கையில், அங்கு எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் அவர்கள் ஜனத்துக்கும்

விரோதமாய் ஆமான் என்கிறவன் பல சூழ்ச்சிகளை செய்து ராஜாவிடத்தில் மொர்தகாயை தூக்கிலிட சம்மதமும் பெற்று விழுகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 7:2 விருந்து பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரிடத்தில் உன் வேண்டுதல் என்ன என்று கேட்க, எஸ்தர் நடந்த காரியங்களை தெரிவிக்க ராஜாவுக்கு கோபம் உண்டாகி உண்மையை அறிந்து மொர்தகாயிற்காக அமைக்கப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிட கட்டளை கொடுக்கிறதை அறிந்து கொள்ளலாம். இங்கு விருந்து சாலையில், அதாவது பந்தியில், எஸ்தருக்கும் மொர்தகாய்க்கும் தங்கள் ஜனங்களுக்கும் நீதி கிடைக்கிறதை காணலாம். இன்றைக்கும் தேவஜனமே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக உங்களின் உரிமை சுதந்திரத்திற்காயும், அநியாயமாய் ஜனங்களை மரணத்துக்கு கொண்டு செல்கிற கொரோனாவிற்காயும் பரிதவித்து போய் தேவ சமூகத்தில் உங்கள் மன்றாட்டை தினமும் தெரிவிக்கிறதை கர்த்தர் அறிந்து இன்றைக்கு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி உங்களுக்காய் விசேஷித்தவைகளை பந்தியாகிய தேவ சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களையும் தேசத்தையும் ஜனங்களையும் அழிக்க நினைக்கும் ஆமானாகிய கொரோனாவிற்கு கர்த்தர் இன்றைக்கு அழிவை தரப்போகிறார். உங்களின் ஜபங்களுக்கு பதிலையும் தரப்போகிறார். 3 நித்தமும் அப்பம் புசிக்கும் பந்தி. 2 Samuel 9:1 சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறான் என்று வாசிக்கின்றோம். 3 வாசிக்கின்றோம், யோனத்தானுக்கு 2 உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்பதை. 5:6 லோதேபாரில் இருக்கிற யோனத்தானின் மகனான மேவி போஷேத்தை தாவீதன் இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள் என்று வாசித்து அறிகிறோம். 7 தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று உள்ளதையும் வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளும் உடமாய் போயிற்றதே, நாம் இனி எப்படி சமாளிப்பது என்று தேவ சமூகத்தில் நித்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களுக்கு தயை செய்து நித்தமும் உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன் என்று வாக்குரைக்கிறார். வசனம் இப்படியாக சொல்கிறது, மகா வறட்சியான காலத்திலும் உன்னை நான் திருப்தியாக்கி நடத்துவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவேன் என்று. ஆகையால் இயேசுவை நம்புங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், நித்தமும் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சிலருக்கு சில கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். என் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கு, நினைப்பாரற்ற சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே, உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா? என்னை தேவன் உயர்த்துவாரா? என்னை நினைத்து பார்க்க கூட யாரும் இல்லையே. என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா? நான் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த உள்ளத்துல கேள்வி எழ ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும். 78 சங்கீதம் 70வது வசனத்திலே, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். தாவீதை தெரிந்து கொண்ட இடம் ஆடுகள் மேய்க்கிற இடம். நினைப்பாரற்ற, உதவியற்ற, காடுகளுக்குள் இருக்கிற, நாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் மேல் ஒரு உன்னத அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் அவருக்குள்ளாக வருகிறார். அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்க ஆரம்பிக்கிறார். உருவாக்கின பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, 78வது சங்கீதம் 71வது வசனத்திலே, கரவலாடுகளின் பின்பாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். தாவீதுக்கு அப்படி தான் இருந்தது. உருவாக்கும் போது சில பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் அதனால் தேவன் கூட இல்லை என்று அர்த்தம் அல்ல. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எளிமையான சாதாரணமான வாழ்க்கையை தேவன் ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து, உங்களை அழைத்து, உங்கள் மேல் கிருபையும் பொறுப்புகளையும் கொடுத்து, உங்களை உருவாக்கி ஒரு நாளிலே, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது அற்பமான ஆரம்பமாய் இருக்கும், ஆனால் முடிவிலே சம்பூர்ணமுள்ளவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்வார். உங்கள் வாழ்க்கை அற்பமானதா இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை உலக கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை பார்ப்பீர்கள். தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். நீங்கள் தாவீதை போல கர்த்தரோடு நடக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய அற்புதம் செய்வார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை அரசராக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் உங்களையும் மாற்றுவார். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்து காய் ஸ்தோத்திரம். உள்ளம் சோர்ந்து நம்பிக்கையற்ற நிலைமையிலே, ஆரம்பமே எனக்கு இப்படி இருக்கிறதே என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு தாவீதினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பாடமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதை பார்த்து நாங்களும் விசுவாசத்தில் வளர்ந்து ஒரு நாளிலே கர்த்தருடைய நன்மைகளை காண ஆண்டவரே நீர் கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: என்ன பாவம் செய்தேன் என்ற தலைப்பில் சகோதரன் ஆகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: நேற்றைய தினத்திலே கூட்டத்திலே வந்திருக்க கூடாதபடி மழையினால் தடுக்கப்பட்டவர்களுக்காக நேற்றைய தினத்திலே நான் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய நாளின் செய்திக்குள் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் இந்த 4 நாட்களும் ஒரே வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகள் 13:22 வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அப்போஸ்தல நடபடிகள் 13:22 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
2: பின்பு
1: அவர் அவனை தள்ளி
2: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
1: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
2: என் இருதயத்திற்கு ஏற்றவனாக
1: கண்டேன்.
2: எனக்கு சித்தமானவைகளை
1: எல்லாம்
2: அவன் செய்வான்
1: என்று
2: அவனை குறித்து
1: சாட்சியும் கொடுத்தார். தேவன் ஒரு மனிதனை தள்ளிவிடுவாரோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு முன்னதாக அநேக நேரங்களிலே குழம்பி நின்றேன் என்று என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஏன் ஆண்டவரே தெரிந்து கொண்டு வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை, விருப்பமில்லாமல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவரை இழுத்து கொண்டு வந்து அரியாசனையிலே உட்கார வைத்த கதை சவுளுடைய வாழ்க்கை என்று சொன்னேன். அரசியலிலும் நாட்டமில்லை, ஆண்டவருடைய காரியங்களிலேயும் நாட்டமில்லை, தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அவன் அறிவில்லாதவன் மாத்திரமல்ல, அதில் ஈடுபாடு இல்லாத ஒரு மனிதனை ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி ஆண்டவர் சவுலை உயர்த்தின காரியத்தை நான் கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு, ஆண்டவர் உயர்த்தின அவனை ஏன் தள்ளினார் என்கிற காரியத்தை குறித்து நேற்றைய தினத்தில் நான் பேச ஆரம்பித்து, அவன் என்ன ஐயா அப்படி பாவம் செய்து விட்டான், ஏதாயிலும் விபச்சார பாவத்தில் விழுந்து விட்டானோ அல்லது யாரையோ கொள்ளையடித்து விட்டானோ, அவனை நம்பி தந்திருந்த பொக்கிஷத்தை தூக்கி கொண்டு ஓடிவிட்டானோ என்றெல்லாம் பல கேள்விகளை எனக்குள்ளே எழுப்பினதை உங்களுக்கு முன்னதாக வைத்து, ஆனாலும் ஆண்டவர் அவனை தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப நான் முயற்சித்து, தேவன் தள்ளிவிடுகிறதற்கான காரியங்கள் 3 நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்றைய தினத்தில் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் பேச போகிற காரியத்தை புரிந்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி நேற்றைய காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து விட்டு இந்த நாளின் செய்திக்குள் நான் தொடர்ச்சியாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வரும் 2 இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் பேச போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது நான் ஆண்டவர் தள்ளின சில காரியங்களை பார்த்தேன். வேதத்தின் அடிப்படையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே காணப்படுகிற ஆண்டவரால் அழகாய் நேர்த்தியாய் அறிவுடையவனாய் எல்லாரை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் காப்பாற்றுகிறதற்கு பொறுப்பாய் முத்திரை மோதிரத்தை போல அதிகாரம் பெற்ற ஒரு கேருப் என்று சொல்லுகிற சாத்தானை குறித்த வசனங்களை உங்களுக்கு 28 எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்தும் ஏசாயா 14 இருந்தும் காண்பித்து, ஆண்டவர் அவனை நம்பி தந்த பொறுப்புகளை அவன் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய திறமையை உபயோகப்படுத்தி தன்னுடைய பொக்கிஷ சாலையை நிரப்ப ஆரம்பித்ததை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். தேவன் தந்தவைகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமான தேவதூதர்கள் தேவனை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் அவனை நியமித்திருந்தார். ஆனால் அவனோ கூட்டத்திலே ஒரு பகுதியை தனக்காக திருப்பிக் கொண்டான். தேவன் தந்தவைகளிலே வைத்து வியாபாரம் பண்ணி அதை தன்னுடைய பொக்கிஷத்திலே சேர்த்து கொண்டான், தனக்காக சேர்த்து கொண்டான். தனக்கு சேர்த்த போது வியாபாரத்தின் மிகுதியினால் பொருட்களிலே கொடுக்கல் வாங்கல் அதிகமானபடியினால் அவனுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டதினாலே மெட்டி மேட்டிமையுள்ளவனானான் என்று வேதத்திலிருந்து நேற்றைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்து, மேட்டிமையான எதுவும் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அருகதியற்று வந்ததினால அவனையும் அவனோடு கூட சேர்ந்து செயல்பட்ட தூதர் கூட்டத்தையும் தேவன் தள்ள வேண்டியதாயிற்று. உயரமாக வைத்திருந்தார், உன்னதத்திலே வைத்திருந்தார், ஆனால் அங்கிருந்து தள்ளிவிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று சாத்தானுடைய வீழ்கையை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு காண்பித்து அதற்கு மூல காரணத்தை வேதத்தின் அடிப்படையில் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லும்படியாக சொல்லுகிற உக்கிரணக்காரன் ஒருவன் எஜமானுடைய காரியத்தில் எஜமானுடைய சம்பத்தை அழிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததினால அவனுக்கும் தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளி விடுகிறதான ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னதாக சொன்னேன். தேவன் உங்களையும் என்னையும் நம்பி ஏராளமான காரியங்களை கையளித்திருக்கிறார் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். பிள்ளைகளை தந்திருக்கிறார், நேரத்தை தந்திருக்கிறார், படிப்பை தந்திருக்கிறார், நல்ல பெற்றோரை தந்திருக்கிறார், வாழ்வதற்கான வழிகளை தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார். All these are resources என்று சொன்னேன். இவைகள் எல்லாம் என்னையும் உங்களையும் தேவன் உபயோகப்படுத்துவதற்காக கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்தேன் என்று சொன்னேன். பிள்ளைகளை உங்கள் பாரமாக அல்ல, அல்லது உங்கள் பொக்கிஷமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நேற்றைய தினத்தில் கூறி, அவைகளை அழிக்கிறீர்களா அல்லது அவைகளை ஆண்டவருக்கு மகிமைக்கு சேர்க்கும்படியாக செயல்படுகிறீர்களா என்று நேற்றைய தினத்தில் ஒரு சவாலோடு கூட உங்களுடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற தேவனுடைய காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தேவன் தந்தவைகளை அழித்து போடுகிற மனுஷனும் தள்ளப்படுவதற்கு தேவன் அவனை நம்பி தந்த பொறுப்புகளை தான் உக்கிரணக்காரன் என்பதை மறந்தவன், தான் உடையவன் அல்ல, உக்கிரணக்காரனே, I am not a owner, I am a steward என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் எழும்ப வேண்டிய அவசியத்தையும் நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். மூன்றாவதாக சபையிலே சகோதரன் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்து ஆண்டவருடைய ரத்தத்தினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று ஆகையினாலே சகோதரனாக உள்ளே வந்திருக்கிற சகோதரனாவது சகோதரியாவது பொருளாசைக்காரனாவது உதாசீனாவது விபச்சாரக்காரனாவது வேசித்தனத்தில் மாட்டிக்கொண்டவனாய் இருந்தவனாய் இருந்தால் அந்த பொல்லாங்கன் என்று வேதம் சொல்லுகிற 1 கொரிந்தியரின் 15வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை காண்பித்து தள்ளி விடுவதற்கு பவுல் சொல்லுகிற காரியம் நம்மை எப்படியாய் அசைத்தது என்று சொன்னேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, கவனியுங்கள். கிருபையை பெற்றுவிட்டேன், எப்படியும் வாழலாம் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. இயேசுவை விசுவாசித்து விட்டேன், சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தது உண்மைதான், ஆனாலும் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்த பின்னர் பாவத்திலே துணிகரமாய் வாழ்ந்து பொருளாசையின் பின்னதாக போய் நான் என்னை கெடுத்துக் கொண்டால் என்ன வேதம் நீதிமான் என்று அல்ல பொல்லாங்கன் என்றே சொல்கிறதை காண்பித்துக் கொடுத்து அந்த பொல்லாங்கனை தள்ளி போடுங்கள் என்று பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி முழக்கமிடுகிற பவுல் தன்னுடைய பேனாவினால இதை எழுதுகிறதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே திட சாட்சியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு செவிகூடாமல் போனபடியினாலே தள்ளி போடுகிறேன் என்று சொல்ல காட்சியை வேத வாத்தியத்தின் அடிப்படையில் 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுத்தேன். கவனியுங்கள். ஆனாலும் கூட அதே வேளையிலே வாழ்ந்த ஓசியா தீர்க்கதரிசின் மூலமாக இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், என்னிடத்தில் ஆனாலும் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிற அள்ளி அணைக்கிற ஆண்டவரை பாவி என்றும் தள்ளாத நேசரை காண்பித்து அந்த நேசரிடத்திலே வருவதற்கு நான் ஒரு அழைப்பையும் கொடுத்தேன். 2 மாதங்களுக்கு முன்னதாக எங்களுடைய பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மது விலக்கை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மிகவும் ஸ்ட்ரிக்டாக அழகாக நேர்த்தியாக அமல்படுத்துவதற்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்தது நீங்கள் அறிந்ததே. கவனியுங்கள், நாங்கள் ஜபித்ததனுடைய பலன் கிடைத்து விட்டதென்று நாங்கள் 31ஆம் தேதி ஜபத்தை முடிக்கும் போது பெரிய ஆர்ப்பரிப்போடு தான் அந்த ஜபத்தை முடித்தோம். பல வருடங்களாக நாங்கள் ஜபித்து போராடி இருந்தோம். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அடியவர்களாக கண்ணீர் வடித்திருந்தோம். இந்த குட்டி போதையிலே ஜனங்கள் அழுகிறார்கள் என்கிற அழுகையின் சத்தத்தை கேட்டு அதற்கு ஏற்ற ஒரு முதல்வரை தந்து அந்த முதல்வர் ஏழையான பிரதேசம் என்று சொல்லுகிற பீகாரில கிட்டத்தட்ட 18,000 கோடி வருமானத்தை தருகிற மதுவை இனி யாரும் எந்த ரூபத்திலையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு அறிக்கை செய்த காரியம் உலகத்தையே பிரமிக்க செய்தது. ஆர்டினரி ஸ்டேட், புவர் ஸ்டேட், பட் வில்லிங் டு ஃபோர்கோ 18,000 crores இன்கம். அது ஆங்கில ரூபத்திலையும் வரக்கூடாது, அது தேசத்தின் காரியத்தாக அந்த ரூபத்திலையும் வரக்கூடாது என்று மிகவும் தெளிவான ஒரு கட்டளை அவர் பிறப்பித்தார். நான் இதை உங்களுக்கு அறிவிக்காக சொல்ல விரும்புகிறேன். போலீசார்களுக்கும் இன்ஸ்பெக்டர்களுக்கும் என்ன சொல்லுனது பெற்றது தெரியுமா? உன் பகுதியில் எவனாவது கள்ளச்சாராயம் வித்தா உனக்கு வேலை அவுட்டு. தமிழகமே, தமிழகத்தில் இப்படி ஒரு காட்சி நடக்காதா என்று எங்குறவர்களுக்காக சொல்கிறேன். புவர் ஸ்டேட், 18,000 கோடி எங்களுக்கு போச்சுன்னா எங்க கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. எங்க அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு போதுமானது இருக்காது. போலீஸ் படை உங்களை காட்டிலும் 7 மடங்கு குறைவாக இருக்கிறது பீகாரில். உங்க ஊர்ல 7 போலீஸ்காரன்னா அந்த இடத்துல எங்க ஆள் ஒரு ஆள் தான் இருக்கிறார். You can just understand. Because we don't have money. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு

ஆரம்பிச்சது. மழை வேற தூர தொடங்கிற்று. கடும் குளிர் ஊசியா அவன் உடலை தொலைச்சது. ஐயோ, யாராவது என்னைய காப்பாத்துங்களேன்னு ரவி பல முறை கத்தி பார்த்தான். பயன் இல்ல, யாரும் வரல. திடீர்னு அவனுக்குள்ள ஒரு துணிச்சல். என்னதான் நடக்கும்னு பாத்துருவோமேன்னு பக்கத்துல கேக்குற ஓசைகளை ஆர்வத்தோட கவனிக்க தொடங்கினான். இப்படியே இரவு போயிட்டுது. விடியற் காலத்துல லேசா கண் அயர்ந்துச்சு. அப்படியே தூங்கிட்டான். சூரிய ஒளி உடம்ப சுட்டப்போதான் கண் கட்ட திறந்து பார்த்தான். கண்ணை கசக்கிட்டு எதிர பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அழுகையே வந்துட்டுது. அப்பான்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்த அப்பாவை பாஞ்சு கட்டி தழுவிக்கிட்டான். அப்பா, நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, ரவி நான் எப்போ உன்னைய விட்டு போனேன்னு கேட்டாரு. உடனே ரவி, ராத்திரி முழுசும் இங்கதான் இருந்தீங்களா? அப்படின்னா நான் பயந்து அலர்னப்போ என்னைய ஏன் நீங்க காப்பாற்ற வரல, ஏன் என்கிட்ட எதுவும் பேசலன்னு கேட்டான். அதுக்கு அப்பா, உன் மனோதிடம் வளரணும், நீ எதுக்கும் அஞ்சாத வீரனா இருக்கணுங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன். அச்சத்தின் உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானே வரும்னு சொன்னார். மகனுக்கு தந்தையோட நோக்கம் புரிஞ்சது. கடவுளும் இந்த தந்தைய போலத்தான், எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. துன்பத்திலையும் சோகத்திலையும் நாம தவிக்கும் போது துவண்டு விடாம நாம தீரர்கள் ஆகணுங்கிறதுக்காக பல நேரங்கள்ல மௌனம் காத்து வெறும் பார்வையாளர் மாதிரி இருக்கிறாரு. அதனால தைரியமாருங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடே இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்துவம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்க இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்திலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல. ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு நான்

என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ நான் செய்யலையோ பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

பெரிய பெரிய பிசினஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க? எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்ற அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நடத்தினால் ஓட முடியாது. நான் ஓட வைக்கிறேன், நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. நான் பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒண்ணாகாது. நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன். கர்த்தர்

இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூணி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா. ஒப்பற்ற என் செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா.

அப்போஸ்தலர் 6 அதிகாரம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்ததே. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவராகிய ஸ்தோவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்து மைந்தனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாதகரையும் எழுப்பிவிட்டு அவர் மேல் பாய்ந்து அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் ஹாரிசன் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மின் சாதனங்களை பார்த்து மிகவும் பயந்தனர். வெள்ளை மாளிகையில் புதிதாக மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்ட நேரம் அது. அவர்கள் இருவரும் மின்சார விளக்குகளின் சுவிட்சை தொட பயந்தனர். ஹாரிசனும் அவரது மனைவியும் இரவு நேரம் படுக்கைக்கு செல்லும் முன்பு லைட்டை அணைக்க யாரும் வேலைக்காரர்கள் இல்லாவிட்டால் லைட்டை அணைக்காமல் பயந்து போய் விளக்குகளை எரியவிட்டு கொண்டே தூங்குவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற பயங்களை நாம் தூர விலக்க வேண்டும். ஒருமுறை சீஷர்கள் படகில் சென்று கொண்டிருந்த போது காற்று அதிகமாய் வீசி படகு அலைவுப்பட்டது. இயேசுவும் அவர்களோடு தான் இருந்தார். அவர் படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். அவரை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். இயேசு எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் போகும் சூழ்நிலைகள் எவ்வளவு ஆபத்து நிறைந்தவைகளாயிருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் நம் சூழ்நிலைகளுக்கு கட்டளையிட அவை அமைதியாகி அடங்கி போகும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.

குடும்பங்களின் மீது கரிசனை கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்ப இல்லம், ஹாப்பி ஹோம். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 2:12. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அல்லாமல் பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஆதியாகமம் 18:19. நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபிரகாம் கற்றுத்தருவான். I have singled Abraham out so that he will direct his sons and their families to keep the way of the Lord. இன்ப இல்லம் முந்தி கிடைக்கும் பரலோகமாம். A happy home is but an earlier heaven. துர்ப்பாக்கியமாக மாற்றுக்களை கொடுத்து பிசாசானவன் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்து விட்டான். குடும்பங்களை குறித்த தேவனது கரிசனையை வெளிப்படுத்தவே அவரது குமாரனும் நமது மூத்த அண்ணனுமாகிய இயேசு தமது முதலாம் அற்புதத்தை ஒரு மனவீட்டில் செய்தாரோ? கானாவரில் நடந்த இந்த முதல் 100 சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத சில காரியங்களை இன்றும் நாளையும் படிப்போம். 1. இயேசுவின் பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். மனவீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இல்லத்தில் இன்பம் வேண்டுமானால் முதல் ரகசியம் இதுவே. இயேசுவின் நாமத்தில் 2-3 பேர் கூறும் போதுதான் அவரது பிரசன்னம் கிட்டும் என்று மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் இல்லாத காலம் போய் குடும்ப ஜபம் உள்ள குடும்பங்களை காணுவது அரிதாகிவிட்டது. குடும்ப ஜபத்தை விரும்பும் குடும்பங்களில் கூட அது ஒழுங்காய் நடப்பதில்லை. சிக்கலில் மாட்டும் வரை ஆண்டவரை நாம் நினைப்பதில்லை. தேவ பிரசன்ன பழக்கம் இல்லாதோர் ஆபத்தில் திடீரென்று தேவனை பிடித்து விட முடியாது. இயேசு அங்கேயே இருந்தார். எனவேதான் கானாவூர் குடும்பம் அவரது உதவியை சுலபமாய் பெற முடிந்தது. வீட்டிலே தந்தையின் உந்துதலும் ஒத்துழைப்பும் இன்றி குடும்ப ஜபம் ஒழுங்காய் நடைபெறாது. இரவு சாப்பிடும் முன் குடும்ப ஜபம் வைத்து விடுவது நல்லது. எக்காரணத்தை இட்டும் குடும்ப அங்கத்தினர் எவரும் அதில் கலந்து கொள்ள தவறக்கூடாது. ஒருவரோடொருவர் ஒப்புரவாகவும் மன தாங்கல்களை சரி செய்து கொள்ளவும் குடும்ப ஜப வேளை ஒரு சிறந்த வாய்ப்பாகும். 2. இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத ஒரு காரியம் கீழ்ப்படிதலின் பாதை, பாத்வே ஆஃப் ஒபீடியன்ஸ். அந்த கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள்
எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் கீழ்ப்படிந்தது மிகவும் அதிசயமான ஒரு காரியம். திருவசனத்தின் தாற்பரியங்களை விட கடவுளற்ற உலக தத்துவங்களை நாம் தழுவிக் கொள்வதாலேயே நமது குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. உலகமும் அதன் பாணியும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே நிலைத்திருப்பார்கள். சந்தேகத்திலும் சங்கடத்திலும் சிக்கி இருக்கும் போதும் கூட நாம் வேதத்தை சிரத்தை எடுத்து சிந்திப்பதில்லை. உடனடி நிவாரண முறைகளை நாடியோடி சொற்பகால விடுதலைக்கு பிறகு கூடுதல் கேட்டுக்குள்ளாக நாம் ஆகிவிடும். இக்காலத்தில் படிப்பறிவை பிள்ளைகள் மீது திணிக்கும் பெற்றோர் வேத அறிவிலோ அவர்களை பூஜ்யங்களாக விட்டுவிடுகின்றனர். பவுலுக்கு தீமோத்தேயுவுக்கு, பவுல் கமலியாளுடைய பாதத்தில் உட்கார்ந்தான், முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினுடைய வளர்க்கப்பட்டான். அதே போல தீமோத்தேயுக்கு அவனுடைய பாட்டி, அவனுடைய அம்மா, இப்படி அவனுக்கு கிடைத்தது போன்றே அதே இளமைக்கால பயிற்சி எனக்கும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால் கிடைத்ததாலேயே இன்று எனது இதயமாகிய கருவூலத்தில் இருந்து மக்களுக்கு திருவசனத்தை நான் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நிறுவனங்களுக்கெல்லாம் வேத கலாசாலை இல்லமே, ஹோம் இஸ் த செமினரி ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன். கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும். எ ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். குடும்ப ஜபத்திற்கான நேரத்தை குடும்ப அங்கத்தினர் எல்லாரும் உட்கார்ந்து முதலாவது தீர்மானியுங்கள். எல்லாருக்கும் வசதியான ஒரு நேரத்தை முதலாவது தீர்மானியுங்கள், திட்டமிடுங்க. குடும்ப ஜபத்தின் போது வேதத்தை வாசிப்பது, தியான புத்தகங்களை வாசிப்பது, ஜெபிப்பது, இதையெல்லாம் வரிசையாக ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அநேக ஆலயங்களிலே இப்பொழுது முழங்கால் படியிடுவதற்கு வழக்கமே கிடையாது. ஏனென்றால் பெஞ்சு போட்டு விடுகிறார்கள், உட்கார்ந்தே நாம் ஜெபித்து விடுகிறோம். வீட்டிலும் அந்த புழக்கம் இருக்கக்கூடாது. முழங்கால் படியிட்டு முடிந்தால் நெடுமுழங்காலிலே கைகூப்பி நின்று ஆண்டவரை பயபக்தியோடு ஒரு குடும்பம் ஆராதித்து குடும்ப ஜபம் நடத்துமானால் அந்த குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபிரகாம் கற்றுத்தருவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். I have singled Abraham out so that he will direct his sons and their families to keep the way of the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சௌக்கியம் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க நீர் விரும்பி அதற்கான வழிமுறைகளை உம்முடைய வேத புத்தகத்திலே நீர் எழுதி தந்திருக்கிறீர். எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை கண்டுபிடிக்கும் நாங்கள் குடும்ப ஜபத்திற்கு மாத்திரம் நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். குடும்பத்திலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் எல்லாருமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒத்துழைத்து எப்படியாவது குடும்ப ஜபத்தை தவறாது நடத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நான் உம்மை மன்றாடி கேட்கிறேன். ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜபம் நின்று மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் ஆகிவிட்டு இந்த நிலை மாறட்டும். குடும்பங்களுக்குள் எழுப்புதல் வருமானால் திருச்சபையில் எழுப்புதல் வரும். திருச்சபையில் எழுப்புதல் வருமானால் சமுதாயத்தில் எழுப்புதல் வரும். சமுதாயத்தில் எழுப்புதல் வந்தால் நாட்டில் எழுப்புதல் வரும். நாட்டில் எழுப்புதல் வந்தால் உலகம் முழுவதும் எழுப்புதல் வரும். துவங்க வேண்டிய இந்த குடும்பத்தை குறித்து நாங்கள் அத்தனை பேரும் கரிசனையாய் கவனமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நாங்க 24 மணி நேரமும் எப்பொழுதும் விழிப்பாக இருந்தோம். 24/7 நாங்க கவனமா இருந்தோம். அதை சொல்லுவதற்காக தான் அந்த கடைசி வசனத்தை அவர் எழுதுகிறார். நானாகிலும் என் சகோதராயும் வேலைக்காரர் என்னை பின்பற்றுகிற காவல் சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை கூட நாங்கள் என்ன செய்யல, களைந்து போடாமல் இருந்தோம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்கன்னு சொன்னாங்க, இது உங்க யுத்தம்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லியும் கூட இவங்க தூங்கல, இவங்க பிரேயர் பண்ணிட்டு அமைதியா உட்காரல. யாராவது ஒருத்தர் ஜெபிச்சுட்டு போங்க பிரதர், அது போதும் அப்படின்னு சொன்னா அவரை விட்டு விலகுங்கள், அவருக்கு சத்தியம் தெரியவில்லை, ஜெபித்து செயல்படுங்கள், அதுதான் தேவ சத்தியம். ஜெபிச்சுட்டு உக்காந்துக்குங்க இல்ல, ஜெபித்து என்ன செய்யுங்கள், செயல்படுங்கள். நாம் செயல்படுவதற்குத்தான் ஜெபம். 24 மணி நேரமும் அவர்கள் விழித்திருந்தார்கள். இவ்வளவு கடினப்படணுமா? எஸ், கர்த்தருடைய பணிதான். இவ்வளவு கடினப்பட்டுத்தான் அதையே அவர் முடிக்க, தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கட்டி இருக்க முடியாதா? ஏன் இப்படி செய்யணும்? ஏன் இவ்வளவு கடினமாக தேவன் அதை அனுமதிக்க வேண்டும்? ஒருவேளை அதை மிக எளிதா கட்டி முடித்திருந்தால் தேவன் மீது அபரிமிதமான விசுவாசத்தோடு இவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? சே, சொன்ன மாத்திரத்தை ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாத்தி எதுவுமே இல்லை. நேத்து தான் ஆரம்பிச்சோம், காலையில பார்த்தா மாளிகையாக கட்டி முடித்து விட்டோமே, இது தேவனுடைய செயலாயிற்றே என்று எளிதாக தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு அது வசதியா இருக்கும் அல்லவா? நீங்க நல்லா கவனிங்க, தேவன் சித்தம் கொண்ட எந்த செயலா இருந்தாலும் சரி, வரலாற்றில அல்லது அவர் செயல்பட்ட அந்த விதத்தை பார்க்கும் பொழுது அவர் எளிதாக அவற்றை கொடுத்து விடவில்லை. 99% அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அதை எளிதாவே தரல. இது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன் ஆண்டவரே அப்படி பண்றீங்க? ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வருஷ கணக்குல காத்திருக்க வைத்தார். வருடம் ஆயிருச்சு, நீங்கள் நானா இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருப்போம். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் போயிட்டு இருக்கு. அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார் ஆபிரகாம் வயசுல. அதுக்கப்புறம் தான் என்ன பிறக்கிறது, குழந்தை பிறகு. காரணம் இல்லாமல் இல்லை. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதிமானாய் மாறி இருந்தான். ஏன்னா ஊர்ல இருந்து அழைக்கும் போதே அழைச்சிட்டாரு, வா உன்னை பெரிய ஆளா ஆக்கிடுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். வரும்போதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். வசனம் போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன, போதும் அல்லவா? இல்ல, அன்றைக்கு இருந்த அவருடைய விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற விசுவாசத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததா இருந்தது. ஆண்டவர் புடமிட்டு இருந்தார், எரிய அளவு மாற்றி இருந்தார். அப்ப தேவன் தான் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நம்மை என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். அடுத்து யாரை சொல்லலாம், தாவீதை சொல்லலாம். 40 இயர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு காட்டுக்குள்ள, வீரப்பை மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நாங்க ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஆனைக்கட்டிக்கு போயிருந்தோம், அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு, மக்களையும் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இவங்களெல்லாம் குளிக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனா ஒரு சகோதரன் எங்களை கூட்டிட்டு போனாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டோம். அது ஒரு பயங்கரமான இரக்கம், உயிர் பயம் எல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு, செத்தோண்டா சாமிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்தது. அவர் அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் வந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்பதான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், இதுல ஒரே நாள் இங்கேயும் இங்கேயும் நடக்க முடியலையே, இந்த வீரப்பன் இந்த சக்தியமங்கலம் காட்டுக்குள்ள எத்தனை நாள் என்ன பண்ணி இருப்பாருந்தாலும் நான் யோசிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்ப்பா இப்படி எல்லாம் இருக்கு, இதுல ஒரு இடத்துல நம்மளால ஏற முடியல, ஒரு இடத்துல இறங்க முடியல. தாவீதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு, இஸ்ரேல் ராணுவமே துரத்திக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்ணி இருப்பாரு, கூட வேற அவர் மட்டும் ஓடி இருந்தா கூட எங்கேயாவது ஏதாவது பேரிச்சம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டு ஜீவனோட வாழ்ந்திருந்திருக்கலாம். கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அன்னைக்கு நாங்க ஒரு 4-5 பேர் போனா அன்னைக்கே எங்களுக்கு பசிக்கு ஒரு டீ கிடைக்கல அந்த காட்டுக்குள்ள. ஐயோ, எங்கேயோ போயிட்டு நாங்க வந்தோம், அன்னைக்கு 400 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? ஆனால் தாவீது அந்த காட்டுக்குள்ள அந்த 400 பேருக்கு எப்படி சாப்பாடு தரணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு விட்டார். அந்த காட்டுக்குள்ள இவங்களை எப்படி இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து பாதுகாக்கணும்னு கற்றுக்கொண்டார். எல்லாரும் அரியணையில ஏறியதற்கு பின்பதாக கற்றுக்கொள்ளுவார்கள். அவங்க பையன் வந்தாச்சு, அவனுக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 10 வயசுல எல்லாம் அரியணையில ஏறின ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, என்னன்னே தெரியாத ஏறிய ராஜாக்கள். ஆனா தாவீது அப்படி இல்லை, அவர் அரியணையில ஏறும் பொழுது சகலகலா வல்லவனா இருந்தார். அவரை ஏத்து ஒரு ஆளு எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தார். ஏற்கனவே அவர் ஒரு யுத்த மனிதராகத்தான் இருந்தார். பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறது என்ன, அவ்வளவு யுத்தம் தெரிஞ்சவரையே 40 வருஷம் காட்டுக்குள்ள தேவன் என்ன செய்யறார், அலைய வைத்தார்.
நம் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார். சோ உங்க வாழ்க்கையில ஒரு செயல் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நினைச்சா அப்படி ஜீவும்பா நிறைவேற்றி இருக்க முடியும், ஆனால் என் கைகளை பழக்கு வைக்கிறார், என் கைகளை தைரியப்படுத்துகிறார், என்னுடைய பயத்தை போக்குகிறார், எனக்கு விசுவாச வைராக்கியத்தை கொண்டு வருகிறார், என் நெற்றியை வெண்கலத்தை போல மாற்றுகிறார், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறார், சாத்தானுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ளத்தக்க திராணியுள்ளவனா என்னை மாற்றுகிறார். இதையெல்லாம் செய்வதற்கு தேவனுக்கு இந்த காலங்கள் தேவைப்படுகிறது, அவருக்கு அந்த டைம் தேவைப்படுகிறது, அவருக்கென்று ஒரு வேலை தேவைப்படுகிறது. தேவனுக்கு அலங்கம் கட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த அலங்கத்தை கட்டாமலேயே அவர்களை பாதுகாக்க முடியும், ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கிறார், நீங்க அலங்கத்தை கட்டுங்கப்பான்னு சொல்லி. அவங்க அலங்கத்தை கட்டி முடித்திருந்த பொழுது நமக்கு வசனம் சொல்லுகிறது 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிந்திருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில பயம் போயிருந்தது, எதிரிகளை குறித்த பயம் மாறி இருந்தது, விசுவாசம்னா என்னன்னு தெரிந்திருந்தது, எப்படி வேலை செய்யணும், எப்படி உழைக்கணும், எப்படி கஷ்டப்படணும் எல்லாம் தெரிந்திருந்தது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆகவே தான் பல இடங்களிலே தன்னுடைய வேலையா இருந்தாலும் சரி அதை தாமதப்படுத்துகிறார், அதுல நிறைய சிக்கல் வந்தாலும் விட்டுறாரு, வரட்டும்னு விட்டுறாரு, சிக்கல் வரட்டும் போகட்டும்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சவக்கடல் என்னும் நீர்நிலையானது மேற்கு கரை, இஸ்ரேல் மற்றும் யோர்தான் ஆகியவற்றின் எல்லையில் பெரும் பிளவு பள்ளத்தாக்கில் யோர்தானிய பகுதியில் அமைந்துள்ளது. இது 50 கிலோமீட்டர் நீளமானதும் 15 கிலோமீட்டர் அகலமானதும் ஆகும். இந்த கடலில் மீன் போன்ற எந்த உயிரினமோ அல்லது எந்த வகை நீர் தாவரங்களோ இல்லை. ஒரு நாள் இந்த சவக்கடலின் ஓரமாக நடந்து சென்ற ஒருவன் தடுமாறி ஆழமான தண்ணீரில் விழுந்து விட்டான். அவனுக்கு நீந்த தெரியாததால் பயம் அவனை ஆட்கொண்டது. மூழ்கி விடுவோமோ என்ற பயத்தில் கைகளையும் கால்களையும் பயங்கரமாக இங்கு மங்குமாக அடித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் முற்றிலுமாய் களைப்படைந்து இனி தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு வந்துவிட்டான். தேவனிடத்தில் உதவிக்காக வேண்டிக் கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். களைத்து போய் அமைதலாக தண்ணீரின் மேல் படுத்திருந்தவன் மூழ்காமல் மிதக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பயத்தில் சவக்கடல் முழுவதும் உப்பினாலும் மற்ற வேதியியல் பொருட்களினாலும் நிறைந்த அடர்த்தியான தண்ணீரை உடையது என்பதையும், அந்த தண்ணீரில் ஒருவன் அசையாமல் படுத்திருந்தால் உடனே தண்ணீரின் மேற்பரப்பிற்கு தானாகவே வந்துவிடுவான் என்பதையும் அறவே மறந்துவிட்டான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் தண்ணீரின் மேல் நோக்கி அழுத்தும் விசையால் தன்னை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்துவிடும் என்று நம்ப வேண்டியதுதான். நம் வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத கடல் போன்ற ஆபத்தில் அகப்பட்டாலும் பயந்து பதட்டத்தோடு செயல்படாமல் கர்த்தரை முழுமையாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவரே நம்மை பத்திரமாக அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்றும், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்றும் வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா? எனவே நாமும் ஆபத்து காலங்களில் அவரையே நம்பி வாழ உறுதியாக இருப்போமா?